0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க மணி இப்போ 8:07. முதல்ல நம்ம வந்து சொல்லியிருந்தோம், மத்தவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போவாங்க, நமக்கு அது கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு அது தெரியாது, இதை பத்தி பேசணும் இல்லையா. ஆனா இப்ப 8:09 வரைக்கும் இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்றை பத்தி தான் பேச போறோம். OCD இப்படின்னு சில பேர் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா?
1: ஒரு சிலருக்கு வந்து அந்த இயற்கை பெயரை கூட மறந்துட்டு OCD வராங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தெய்வீகன் அவங்களுடைய அந்த குணாதிசயங்கள் அப்படி இருக்கும்.
0: உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம எல்லாம் OCDன்னு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது எதுவுமே OCD இல்ல. அது இன்னொரு பக்கத்துல OCDன்றதுக்கு ஒரு தனி விளக்கமே இருக்கு. மனோவியல் ஆலோசகர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சும்மாவே ஒருத்தவங்களை வந்து OCD OCD OCDன்னு சும்மா கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க, அது அப்படி இல்ல. OCDன்றது வேற, உங்களுடைய குணாதிசயங்களிலேயே புலப்படுகின்றது, உங்களுடைய வளர்ப்பிலேயே வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்கின்றார்கள்.
1: உண்மைக்கே நம்ம பார்த்தோம்னா அவங்களை OCDன்னு சொல்றல, இவங்ககிட்டதான் அது இருக்கும், இவங்களுக்கு அது தெரியாம அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த obsessive compulsive disorder, வெறித்தனமான எண்ணங்கள்
0: வெளியாயிருவோம்
2: போயிட்டு திரும்பி போய் பார்ப்போம்.

0: வெறித்தனமா இவங்க வந்து சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவாங்க, அப்படியே உத்து நோக்குவாங்க. அவங்களை கட்டுப்படுத்துறதே ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும். ஓசிடி, அது பத்தி தான் இன்னைக்கு சொல்லியிருந்தோம்.
1: மலேசியாவை பொறுத்த வரைக்கும் தெய்வீக இந்த ஓசிடி குறித்த ஆய்வுகள் எல்லாம் வந்துட்டு மிக நேர்த்தியா இல்லாவிட்டாலும் கூட சில ஆய்வுகள் இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 முதல் 2 விழுக்காடு மக்கள் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அந்த 1-2 நம்ம இருக்குமா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுமா இல்லையா?
0: இப்போ வாங்க நம்ம சந்திரமோகன் ஒரு கதையை சொல்றாரு, கேப்போம்.
2: அடிக்கடி சரி பாத்துக்கிறதுனா எல்லா விஷயத்தையும் ரொம்ப சரி பாத்துக்குவாரு, கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கான்ட்டு. இன்னொன்னு, இப்ப ஒரு லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு விஷயம் கரெக்டா இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைட்லயும் கரெக்டா இருக்கணும். அது பெர்ஃபெக்டா இல்லன்னா என்னால ஏத்துக்க முடியாது. இன்னொன்னு, இப்ப சும்மா எடுத்துக்கிட்டா, இப்ப எனக்கு லெப்ட் காலோ இல்ல கையோ எங்கேயாவது இடிச்சுட்டேன்னா நானே வெறுமனே போயிட்டு ரைட் காலு கையோ எங்கேயாவது
1: இடிச்சுக்குவேன்.
0: என்ன
2: சும்மா லைட்டா விரல் பட்டுருச்சு, லெப்ட் ஹேண்ட் சைட்ல எங்கயோ ஒரு இடத்துல பட்டுருச்சு. அந்த சைன்ஸ் வந்து எனக்கு என் ரைட் ஹேண்ட் சைட்லயும் வரணும்ன்றதுக்காக நான் அது பண்ணிக்கிறேன்.
0: இது அந்த மாதிரியா? இப்ப நம்ம பட்டுன்னு யாரு கூட முட்டிக்கிட்டோம்னா திரும்பி முட்டணும், இல்லன்னா கொம்பு முளைச்சிடணும்.
2: வலிக்காதா
1: உங்களுக்கு?
2: இல்ல, அதாவது இடிக்கணும்னா ரொம்ப அப்படி பெயின்ஃபுல்லா அப்படிலாம் இல்ல, வலியோட இல்ல, லைட்டா அப்படி தட்டிக்கணும், அந்த அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருக்கணும்.
0: ஓ, இந்த பக்கம்னா அந்த பக்கமும் இருக்கணும், அந்த பக்கம்னா இந்த பக்கமும் இருக்கணும்.
2: ஆமா, கால் இப்ப லெப்ட்ல கதவுல இப்ப லைட்டா இடிச்சுட்டா நானே ரைட்ல இடிச்சுக்குவேன்.
0: ஒரு விஷயத்தை போய் சரி பார்க்கிறது இல்ல செய்வது என்ன, வாங்க பேசுவோம்.
1: 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்று எங்களுக்கு

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த OCD பழக்கம் பத்தி பேசிட்டு இருக்கோம். திரும்பி திரும்பி ஒரு விஷயத்தை போய் பண்ணுவாங்க அவங்க, இப்ப கதவு அடைச்சிட்டு வந்துருவாங்க, போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி சில கூறுகளை நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். உலகளாவிய அளவிலையுமே இததான் அதிகமா திரும்பி திரும்பி போய் செய்யறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 6 செயல்கள் இருக்கு.
0: ஆமா, அது முதல்ல வந்து சமையல் அறை பக்கம் தான். எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும், இந்த இடிகள் அது சமைக்கிறவங்களோ இல்லையோ. வெளியே வந்துட்ட பிறகு, அது வீட்டை விட்டு வெளியே போயிட்ட பிறகு கேஸ் அடைச்சுமா இல்லையா, அது வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்கும்.
1: பாதி தூரம் போயிருப்போம், ஹைவே எடுத்திருப்போம், அம்மா சொல்லுவாங்க இந்த கேஸ் அடைச்சனான்னு தெரியல அப்படின்னு. சில நேரங்கள்ல பக்கத்து வீட்டுக்காரவங்க தான் உதவியா இருப்பாங்க. அடுத்தது, காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போயிருவோம், தூங்கி இருப்போம். இல்ல நம்ம அடுக்குமாடி வீட்டுல இருந்தா, அது வீடு ஒரு 30th மாடியில இருக்கும், கார் நிறுத்துறது கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்கும். அப்படி இருக்கும் போது கார் பூட்டப்பட்டிருக்கான்னு திடீர்னு ஒரு சந்தேகம் வர அப்படியே எழுந்திருச்சு ஓடி வந்து பாத்துட்டு போவோம். அந்த ஒரு பழக்கம் இருக்கு.
0: ஆழ்ந்த தூக்கத்துல இருப்போம், ஆரம்பிச்சமா நாளைக்கு காலையில எந்திரிக்கணுமே சொல்லிட்டு அந்த தூக்கத்தை விட்டுட்டு எந்திரிச்சு மிச்சமா இல்லையா அப்படின்ற ஒரு திடுக்கிடும் பயம் வரும்.
1: அடுத்தது என்ன அப்படின்னா, ரெண்டு பொருட்கள் இது நம்ம கிட்ட இருக்கா இல்லையான்ற ஒரு பெரிய பயம் இருக்கும். ஒன்னு கை தொலைபேசி, இன்னொன்னு நம்மளுடைய பணப்பை இல்ல வாலெட். இதை எங்க வச்சுட்டோன்னு

0: இருக்கு, இந்த பணப்பை எங்க வச்சுனா அடிக்கடி தொட்டு தொட்டு பாத்துக்குவேன், இருக்கா இல்லையான்னு கை தொலைபேசி அப்படிதான் ஓ இருக்கு அப்படின்ட்டு. சில இதுல கையிலே தான் இருக்கும், நம்ம அதை மறந்துடுவோம். இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், இதையுமே ஓசிடியில சேர்த்திருக்காங்க.
1: அடுத்தது வந்து எனக்கு இருக்கிற பழக்கம், மின்னஞ்சலில் அட்டாச்மெண்ட் இருக்கா இல்லையான்னு அனுப்பிட்ட பிறகுதான் டச் பண்ணுமா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும்.
0: இப்ப என்னன்னா, இப்ப மின்னஞ்சல் அனுப்புறீங்க, நீங்க ஏதாவது டாக்குமெண்ட் ஆவணங்களை வந்து சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பணும்னா அனுப்பாத ஒரு நிலை இருக்கும் இல்லையா, அது அப்படியே சிந்தனையில ஓடிக்கிட்டே இருக்கும், பண்ணிட்டுமா இல்லையா அப்படின்னு. அடுத்தது என்னன்னா, பயணம் போகும்போது வெளிநாட்டு பயணங்களின் போது கடப்பிதழ் இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தி வைக்குது.
1: இதெல்லாம் வந்து நாங்க வகைப்படுத்திருக்கோம், இதையெல்லாம் தாண்டி, அதாவது இதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு புனிதமான ஓசிடி இருந்தா அழைச்சு எங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள்.
0: 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8-8
0: காத்துக்கிட்டே இருக்கோம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க திரும்பி திரும்பி ஒரு செயலை செஞ்சுட்டே இருப்பீங்க, இப்பதான் முடிப்பீங்க, திரும்பி போய் பார்த்து செய்துட்டு வருவீங்க, அது என்னன்னு கேட்டிருந்தோம்.
1: அது ஒருவேளை சுத்தமான பொருளோ இல்ல நீங்க சுத்தம் செய்யறது அந்த ஒரு பழக்க வழக்கமா இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி வேற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருவருக்குமே அந்த ஓசிடி அப்படின்னு சொல்லும் போது வெறித்தனமான எண்ணங்கள் வேறுபட்டு மாறுபட்டு இருக்கு.
0: மோகண்ணா வந்திருக்காங்க.
2: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார்ல, கால் போயிட்டு மறுபடியும் அந்த கால் போயிட்டு, அந்த பிரச்சனை எனக்கும் இருக்கு.
0: என்ன மோகனா இன்னைக்கு
1: அதிசயமா இருக்கு.
0: ஏன் எல்லாம் ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்களா? என்ன
2: இல்ல இல்ல, அது ஆக்சுவலி உண்மைதான். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப நம்ம ஒரு கால் கழுவிட்டு தண்ணி ஒரு கால மட்டும் படிச்சுன்னா இன்னொரு கால தண்ணி பட்டே ஆகணும். படலையா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிட்டா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்ல நம்ம கால தண்ணி படல, நம்ம கால தண்ணி படணும், இந்த கால பட்டுச்சு அதை கால அதே மாதிரி படணும்னு சொல்லிட்டு திருப்பி போய் கால கழுவிட்டு வரணும். நீங்க சொல்றீங்க அது வந்து புதுசு நேச்சு. நார்மலாவே இந்த இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு
0: இருக்கு. நீங்க பேசிருக்கீங்க அதை பத்தி.
2: ஆமா,
1: உண்மையிலேயே எங்களுக்கு வித்தியாசமா தான் இருந்துச்சு. அதுவும் அவர் காயப்படுத்துங்க, இங்கிட்டு இங்கிட்டு அடிச்சுக்கிட்டு அவர் இந்த பக்கம் இடிக்கிறாரு. அப்போ நீங்க வந்து இப்ப
2: ரத்த வர அளவுக்கு இல்ல, அது வந்து லைக் அது ஒரு ஃபோபியா
1: மாதிரி. புரியுது.
2: படல, இந்த கால படல படல, அது நம்ம மைண்ட்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும். சோ அவர் சொன்னான, நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு, நம்ம மட்டும் பரவாயில்ல, நமக்கு ஆள் இருக்காங்க பார்ட்னர்.
0: இது அந்த மாதிரியா? ரைட்ல பூஸ், லெஃப்ட்ல பூஸ், அந்த மாதிரியா?
1: சங்கம் சேர்க்கறீங்க நீங்களா? என்ன பண்றீங்க நீங்க?
2: அப்படி இல்ல ஆக்சுவலி, அது அது அப்படிதான். நம்ம எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
0: அது அப்படிதான் தோணும், பட் அதான் சக்தி.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: பேராசிரியர் முனைவர் மு. ராசேந்திரன்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று ஒரு சின்ன கேள்வியில தொடங்கலாம். நம்மில் எத்தனை பேருக்கு நம்மை பற்றி முழுமையாக தெரியும்? ஆனால் மற்றவர்களை பற்றி நமக்கு நிறைய தெரியும். அவரு இப்படிப்பட்டவரு, இவரு இப்படிப்பட்டவரு, அவரால் இது முடியும், இவரால் இது முடியும் அப்படின்னு ஒரு பட்டியலே போட்டுருவோம். யாராவது நம்ம பத்தி ஒரு குறை சொன்னா போதும், அப்படியெல்லாம் நான் இல்லை அப்படின்னு மறுக்கின்ற சூழலை தான் நம்ம அதிகமா பாக்குறோம். இங்கதான் வாழ்க்கையின் இனிய நகைச்சுவையே அடங்கி இருக்கு. உலகத்தையே ஆராய்ஞ்சிடறோம், எல்லாரையும் ஆராய்ஞ்சிடறோம், ஆனால் நம் மனதை மட்டும் ஆராய மறுத்து விடுகிறோம். இதைத்தான் குதம்பை சித்தர் வந்து ஒரு வரியில வாழ்வின் பேரறிவை வைக்கிறாரு. தன்னை அறியும் அறிவே அறிவு, பின்னை அறிவெல்லாம் பேயறிவு அப்படின்னு சொல்றாரு. என்ன பொருள்? நீங்க எவ்வளவு படித்திருக்கலாம், எவ்வளவு உயர்ந்த பதவியில இருந்தால் கூட இருக்கலாம், ஆனால் நான் யார், என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, எனக்கு கோபம் எப்பொழுது வருகிறது, என்னுடைய அகங்காரம் எப்போது தலை தூக்குகிறது என்று தன்னையே அறிய தொடங்கும் இடத்தில்தான் வாழ்க்கை அறிவு பிறக்கிறது, ஆன்மீக அறிவு துளிர் விடுகிறது அப்படின்ற சூட்சுமத்தை சொல்றார். நண்பர்களே, தன்னை அறிந்தவனுக்கு உலகம் ஒரு போட்டிக்களம் அல்ல, ஒரு பொறுப்பு களம். அவன் பிறரை முந்தி ஓட எத்தனிக்க மாட்டான். தான் வந்த வேலையை சரியாக பார்த்து கொண்டே நடப்பான். அதனால் அவனுக்கு அமைதியும் நிறைவும் பெருகும். நாமும் தினமும் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிறோம் அல்லவா? ஒரு நாளாவது நாம் நம் மனதையும் பார்த்து பழக வேண்டும். ஏனெனில் தன்னை அறிந்தவன் வந்த வேலையை மறக்க மாட்டான், வந்த வேலையை அறிந்தவன் வாழ்க்கையை தொலைக்க மாட்டான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072119. வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க 837 OCD. இதை பத்தி நாங்க புதுசா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம், சரிங்க, அதை பத்தி இன்னைக்கு பேசுவோம். ஏற்கனவே இந்த OCD பத்தி நம்ம பேசிட்டோம், ஆனாலும் கூட இதுல வேறு வகை சில குணங்கள் எல்லாம் உள்ளுக்கு நுழையுது அப்படின்றதுனால இத பத்தி இன்னும் தெளிவா பேசி சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம்.
1: இப்ப OCD அப்படின்னு சொல்றதுனால OCD தானே, அது அப்படிதாங்க சுத்தமா இருக்கிறாங்க அப்படி நாம வகைப்படுத்தி பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலேயே எல்லாரும் ஏதோ ஒரு வகையில வந்து அந்த ஒரு வெறித்தனமான எண்ணமோ, அந்த மனநல கோளாறுன்றல, அதுல கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படுறோம் இல்லையா?
0: முதல்ல எனக்கு
1: பயமா இருக்குதானே, அந்த முகத்துல ஒரு மாற்றத்தை பாக்குறேன் நானு.
0: மனோவியல் ஆலோசகர் திரு குணா அவர்கள் இருக்காங்க, இந்த OCD பழக்கம் பற்றி சில ஆய்வுகள்லாம் கூட மேற்கொண்டிருக்கிறாரு. அண்மையில கூட பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்க வந்து ஒரு கருத்தரங்களையுமே கலந்துகிட்டாரு. மனிதர்களுடைய குணாதிசயங்கள் பற்றி இன்னமும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு நாளுக்கு முழுக்கு திரேசா ஒரு காட்சியில இந்த கேள்வி வருது, நம்முடைய மூளைய பத்தி எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணிருக்காங்கன்னு. 20 விழுக்காடு கூட அந்த ஆய்வு நிறைவடையலையா, உலகம் முழுக்க எத்தனை வருஷங்களா எடுத்துட்டு அப்படின்னா எப்போ இது முடியும்? அப்போ தினம் தினம் ஏதோ ஒன்று புதுசா வந்துகிட்டே இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது நம்முடைய குணாதிசயங்கள், சிந்தனை செயல்பாடுகள், இதை பற்றி எல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாம்னு இருக்கோம்.
1: சரியா, குணா நம்மோடு அழைப்புல இருக்கிறாரு. சொல்லுங்க, முதல்ல இந்த OCD அப்படின்னு சொல்லும் போது எது OCD, எது வந்து OCD இல்ல?
2: அதாவது OCDன்னு சொல்றது வந்து எப்படின்னா ஒரு, அது வந்து பன்முகத்தன்மை கொண்டது, ஒரு ஒரு தன்மை இல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிவுரை இருக்காது. சிலவங்களுக்கு வந்து அந்த குடிக்கிறது, கை கழுவுறது, இதெல்லாம் நார்மலா நம்ம இது வந்து இருக்கும். சிலவங்களுக்கு வந்து என்ன இருக்கும், அதாவது இந்த பொண்ணு என்னை காதலிக்கிறதா, இவன் என்னை காதலிக்கிறானா, உண்மையை காதலிக்கிறானா அப்படின்னு இந்த மாதிரியான சந்தேகங்கள் கூட அவங்களுக்கு ஏறும். இந்த வாழ்க்கை வந்து என்ன, நான் வந்து சரியான வாழ்க்கை வாழ்றானா, இதுக்குதான் நான் பிறந்தவனா, என்னோட வாழ்க்கை நோக்கங்க என்ன, இதை பத்தின ஆராயிருந்து நிறைய வந்து பிலோசபி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ஆட்டி படிக்கிற நெட்ல போய் பார்ப்பாங்க, அது பார்ப்பாங்க, பல தரப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். இது வந்து தூய்மை ஒரு பக்கம், அடுத்து வந்து சந்தேகம் இருக்கும். அடிக்கடி உறுதிப்படுத்திக்கோங்க, உண்மை மனைவி சாதிக்கிறாளா, அப்பா விரும்புறாங்களா, இப்படி எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் ஆட்டி படிக்கும் போது சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து சிக்கல் ஏற்படுத்தும். என்ன அவளை தொந்தரவு பண்றான், இதெல்லாம் அந்த மாதிரி அவன் சிந்திக்க ஆரம்பிக்கும் போதுதான் இது வந்து அவருக்கு அந்த நோய்த்தன்மைக்கு இருக்காரு, அல்லது இது ஒரு கோளாறா இருக்கு என்பதை வந்து குடும்பம் உணர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு மருத்துவ, அதாவது உளவியல் ஆலோசனைக்கு போனோம் தேவைப்பட்டால் மருத்துவம் என்று வந்து மருத்துவம் மனநல மருத்துவரை பார்த்து மருந்து இருக்கு, அதை போட்டா எல்லாம் சரியா வந்துடும். அப்புறம் அதே சமயம் சைக்கோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஆலோசனை தொடர்ந்து வந்து உளவியல் ஆளுநர்கிட்ட வந்து சைக்காலஜி டெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இத அறிகுறிய மேலோட்டமா வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியாது. இதுக்கு வந்து அசஸ்மெண்ட் இருக்கு, உளவியல் சோதனை கருவிகள் இருக்கு, அதன் மூலமா வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்லி வந்து இந்த மனப்பதட்டம் ஏன் ஏற்படுது, இந்த கிருமியை வந்து ஏன், உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து ஏதாச்சும் வந்து கல்லீரல் அலர்ஜி சன்மா நோய் வந்துருமோ, இப்படி தொட்டோம்னா இங்க போறோமோ அந்த நோய் கிருமி உள்ளுக்கு அட்டாக் பண்ணி உள்ள போய் நோயை உருவாக்கிருமோ, இப்படி எல்லாம் நிறைய எண்ணங்கள் இருக்கும். சோ இதை வந்து சோதனை கருவிகள், அதாவது சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் டூல் சொல்லுவாங்க, அது மூலமா வந்து உறுதிப்படுத்தப்பட்டு அவங்களுக்கு சரியான சிகிச்சை, அவங்களுக்கு வந்து இது வந்து சாதாரணமா சைக்கோ தெரப்பி என்று சொல்லக்கூடிய டாக் தெரப்பி மூலியமா சரிப்படுத்தலாம் அப்படின்னா செய்யலாம், அல்லது இது வந்து மருந்து போடணும், மனநல மருத்துவரை பார்த்து மெடிக்கேஷன் எடுத்துட்டு அது சமயம் தொடர்ச்சியாக வந்து இவர்களுக்கு வந்து இந்த ஆலோசனை வழங்கப்படணும், அது நெறிமுறை வழங்கப்படணும், அணுகுமுறையா வந்து வரையறுப்பாங்க.
0: இப்போ எல்லாம் நீங்க சொன்னதை ஏத்துக்கிறோம், இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல, என்ன இவங்க விரும்புறாங்களா, அவங்களுக்கு என்ன பிடிக்குமா, இது கூட OCD கீழே வரும்னு இது வரைக்கும் தெரியவே தெரியாது.
2: ஆமா, ஏன் வந்து நானே பார்த்த ஒரு கேஸ் வந்து ஒரு பையன் லண்டன் இதுல கனடால படிக்கிறான், இங்க வந்த பிறகு அவன் மது சாப்பிடறான், இந்த பொண்ணு என்ன விரும்புதா, எப்படி கண்டுபிடிக்கிறது, அது அறிவுரை எதுவும் காட்ட மாட்டேங்குதே, இப்படியே போட்டு குழப்பி குழப்பி வந்து அவர் தீர்க்க முடியல. இது வந்து எப்படின்னா சிறு வயசுல பாத்தீங்கன்னா ரொம்ப கண்டிப்பா வளர்க்கப்பட்டது, அப்பா வந்து ஆசிரியர், அம்மா ஆசிரியர், ரொம்ப கண்டிப்பா வளர்த்து வளர்த்து அவன் சொல்றான், SPM தேர்வுக்கு நுழையும் போதே எனக்கு பயம் வந்துடும் சார், மார்க் எப்படி ஆகுமோ, அப்பா என்ன சொல்லுவாரோ, இந்த பயத்திலேயே வளர்ந்த அந்த பையன் வந்து இன்று வந்து அந்த OCD என்ற கேட்டகரிக்கும் போயிட்டான். இந்த OCDயோட ஆரம்பம் வந்து பயத்தின் தூண்டுதல் ஆரம்பிச்சு பதட்டமா மாறி அப்புறம் வந்து இந்த மாதிரி நோய் தன்மைக்கு அவங்க போறாங்க.
0: அப்ப சுத்தத்தை கடைபிடிக்கிறவங்களும் அப்படிதான் OCD ஆகுறாங்களா?
2: ஆமா ஆமா, சுத்தம் வந்து சாதாரண சுத்தம் பாக்குறது, சில பிறவங்க பொருளை எடுத்து வச்சா வச்ச இடத்துல தான் வைக்கணும், அதை மாத்தினா கூட கோபம் வந்துடும், மாணவர்கள் என்ன செய்வாங்க, புத்தகத்தை அடிக்கொண்டே இருப்பாங்க, ரெண்டு முறை அடிக்க வச்சிருப்பாங்க, அப்ப இன்னொரு தடவை அடிக்குவாங்க, ஒரு மூணு தடவை அடக்குவாங்க. அவங்க பள்ளியில ஏதோ பயம் இருக்கு, அந்த பயத்தினால வந்து இதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க செய்யற நடவடிக்கை அத்தனையும் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற உள்ளூர பயத்தையும் பதற்றத்தையும் போக்குவதற்காக சில நடவடிக்கைகள்ல ஈடுபடுவாங்க. அதுதான் வந்து இப்ப உதாரணம் கிருமி தொற்றுச்சு, அஸ்தமா இருக்கு, எனக்கு நோய் வந்துடும் என்ற பயம் ஏற்படும் போது அவங்க நினைச்சாங்க, கைய அதிக நேரம் கழுவுறாங்க, அடுத்து குளிக்கிறாங்க, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் குளிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அவங்க ஏற்படுற அந்த பதட்டம் பயத்தை போக்குவதற்காக அவங்க நடவடிக்கைகள் சொல்லுவாங்க.
1: அப்பனா அடிப்படையில இது எல்லாமே வீட்டுல இருந்தா ஆரம்பிக்குது, அந்த வீட்டோட வளர்ப்பு தான் இதுக்கு ஒரு காரணமா அமைதா?
2: ஆமா, அவங்க அதிகமா வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்ப அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரியான குழந்தை படத்துல இருந்து வந்திருக்கும், அதிகமா பயமூர்த்தி வளர்க்கறது, அது செய்யக்கூடாது, இது சொன்னா அங்க போனா இது அது தொட்டம்னா நோய் ஒட்டிக்கும், இது தொட்டா உடையும், அப்படியே சின்ன பிள்ளை சொல்லி சொல்லி வளர்க்கும் போது அதெல்லாம் வந்து அந்த பயம் வந்து உள்ளூர போகும் போது மூளையுடைய செயல்பாடுகளை மாத்துது, சில ரசாயனங்களுடைய முரண்பாட்டை ஏற்படுத்துது, இதுதான் பிறகு நோயா பிற்காலத்தில் மாறுது. சோ நீங்க சொன்ன மாதிரி குழந்தை பருவம் முக்கியமானது, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதே சமயம் அந்த வளர்ப்பு முறைகளை பெற்றோர் அதிகமா அந்த பயத்தை ஊற்றுறதுதான் மிக மிக மோசமான ஒரு அணுகுமுறை. இப்படியே நிறைய வந்து அவங்களுக்கு உள்ள சில குறைபாடுகளை வந்து குழந்தைகள் மேல புகுத்த புகுத்த புகுத்த இது அந்த பாதிப்புக்கு இலக்காயிருவாங்க.
0: ஆனா இது எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியும், நீங்க முதல்ல சொன்ன வழிமுறைகளை பின்பற்றணும், அவ்வளவுதான்.
2: ஆமா, இதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு கிளினிக்கல் சைக்காலஜி சைக்காலஜி இவங்கள்ட்ட ஆலோசனை, இப்ப அசஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்கு, அதை வச்சு அதை அவங்க வரையறுப்பாங்க. பாப்பா இது ஏறக்குரிய முடிவாயிருச்சு, இவருக்கு அந்த இருக்கு அப்படின்னு சொன்னாலும், அடுத்து இதை வந்து சாதாரண மைல்டா இருக்கா அப்படின்னா பரவாயில்ல, சைக்கோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய டாப் தெரப்பி முடியா, சிந்தனை மாற்ற அவங்க ஏன் எப்படி சிந்திக்கிறாங்க, அந்த சிந்தனையை மாற்றணும், சிந்தனையை மாற்றுறதுதான் நிறைய வேலை. முடியல, இது வந்து ரொம்ப அதிகமா போயிடுச்சு. ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் இருக்காரு, அவர் வந்து பர்த்டே பார்ட்டி நடத்துறாங்க, ஸ்டாஃப் நடத்துறாங்க, நடத்தின பிறகு பேக்க வெட்டி ஒண்ணு வந்து அவர் வந்து மத்தவங்க ஓட்டுவாரு அல்லது இவருக்கு கொடுப்பாங்க, இவர் வெட்டி முடிஞ்சா நீங்க சாப்பிடுன்னு சொல்லி போயிடாரு. ஏன்னா அவருக்கு வந்து இதெல்லாம் மத்தவங்க வெட்டிருந்து வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நோய் உண்டாயிரும், இது ஒரு பெரிய ஆளு. இன்னொருத்தர் வந்து கிளாஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் கிளாஸ் எடுத்துட்டு போவாரு, ஏன்னா வந்து அங்க உள்ள ஏதோ கிருமிகள் தொட்டிக்கிறமோ பயம். சோ இதை எல்லாத்தையும் போக்குவதற்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் அவங்க செய்யணும். எல்லாத்தையும் வந்து ஒரு தரமான வாழ்க்கை வாழ முடியாது, நீ கொடி போனா இருந்தா கூட தரமான வாழ்க்கை வாழாம இந்த மாதிரியான இந்த போராட்டத்திலேயே மன போராட்டத்திலேயே பயத்திலேயே இதுலயே போயிருவாங்க.
0: இதுதான் ஒரு பெரிய கேள்வி, மன போராட்டம் சில நேரத்துல நமக்கு ஆபத்தை ஏற்படுத்திரும். நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தோம் சுத்தத்தை பத்தி மட்டும்தான், இப்ப நீங்க வருவீங்க ஸ்ப்ரே அடிப்பீங்க சுத்தப்படுத்துவீங்க அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா அதையும் தாண்டி உளவியல் பூர்வமான சில பிரச்சனைகளுக்கும் இந்த ஓசிடி வித்திடுகிறது அப்படின்றாங்க. வளர்ப்புலதான் இது தொடங்குது, அதனால பெற்றோர்களே நீங்க இதெல்லாம் சரியா இருக்கணும்னு பிள்ளைங்க மேல திணிச்சீங்கன்னா அவங்க இதுக்குள்ள போறாங்க, இது ஒரு வகையான உபாதையாகவும் பார்க்க.
1: ஆமா, இது என்ன இப்பவே விட்டுட்டோம் தேவிகன், அது வந்து மனக்கோளாறு ஆரம்பிச்சு மிக பெரிய ஒரு விளைவை ஏற்படுது. அதனால பயப்பட அவங்களுக்கு பயம் உறுத்துனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயத்தோட சேர்ந்து சந்தேகம் வரும். இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அவங்க அந்த விஷயத்த வந்து இதுனா இதுதான் அதுக்கு கூடுதலா செய்யும் போது இதெல்லாம் விளைவு வருது.
0: திரு குணா அவர்களுக்கு நன்றி, இந்த வேளையில சொல்லிக்கலாம் ஓசிடி பற்றி உண்மையான ஒரு விளக்கத்தை கொடுத்து
1: தெளிவா கொடுத்திருக்கிறாரு.

0: நானும் ரவுடி தான் அந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் ஷான் ரோல்டன் பாடி இருந்தாரு.
1: ஆக இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், புரிதல் கிடைச்சிருக்கும், அதுக்கான தீர்வும் கிடைச்சிருக்கும் இல்லையா?
0: சரிங்க, இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு கோமதி வந்திருக்காங்க. என்ன ஒரு பழக்கம் திரும்பி திரும்பி செய்வீங்க?
2: இருக்கு இருக்கு, எனக்கு வந்து பேக்ல க்ளோவ்ஸ் இருக்கணும்.
0: ஓ,
2: சாப்பிடும் போது என்னன்னா, நம்ம வந்து நம்ம சாப்பாடு கடைக்கு போகணும்னா நான் கண்டிப்பா கையில தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு.
1: அதுக்கு நீங்க வந்துட்டு அந்த கரண்டிகளை எடுத்துட்டு போயிரலாம்ல.
2: நீங்க வந்து ட்ரம் ஸ்டிக் எல்லாம் எப்படி கரண்டி ஃபாக்க வச்சு வைக்கிறீங்க?
0: கையில சாப்பிடணும், ஆனா அது கையில படக்கூடாது. என்ன இது கோமதி?
2: கையில படக்கூடாது, நீங்க கையில தான் சாப்பிடணும். அப்ப இப்ப தைசா சொன்ன மாதிரி நீங்க கோழி சாப்பிடும் போது அதை நீங்க கையில தான் பிக்கணும் பாருங்க. அப்ப அதோட கனெக்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கும் ஃபோக் அண்ட் ஸ்பூனோட.
0: ஓ, கோழி கூடயே கனெக்ஷன் போட்டது நம்ம கோமதி தான்.
1: இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு கோமதி, கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க த்ரிஷா.
1: கோழி சாப்பிடாதீங்க
2: த்ரிஷா, நீங்க என்ன வந்து ஒரு நாள் மூச்சு விடாதுன்னு கூட சொல்லுங்க.
0: ஓ இல்ல, நீங்க இந்த பிச்சு போட்ட கோழி மாதிரி வாங்கி சாப்பிடுங்க இனிமேல.
2: ஒரு தமிழ் பேர் கொடுக்கணும்னா ஒரு அழகான பேர் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா, மயூரா. அது ரொம்ப மென்மையா பெண்மையா ரொம்ப சமீனான ஒரு பேரு. அது உங்க வாய்ஸ்க்கு ரொம்ப சூட் பண்ணணும்னு எனக்கு ஃபீல் பண்ணி.
0: என்னது பெண்மையா? சரி, அது என்ன மென்மையா?
1: என்னது
0: மயூரா மயூரின்னு இருக்காங்க அவங்க,
1: தெரியல அவங்க இது அந்த குரல்ல மயங்கிட்டாங்க போல. நன்றி. இருந்த போற பெண்கள் எல்லாமே பெண்மை மென்மை இல்லையா?
0: இல்ல அதுலதான்
1: அடிக்கோள்ட்டு கேட்ட மாதிரி இருந்து.
0: ஆமா, காரணம் இருக்கு. விண்ணை தாண்டி வருவாய் படத்துக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. 9 மணிக்கு மேல மீன்வளத்துறையில் இருந்து ஒரு சந்திப்பு காத்திருக்கிறது உங்க கூட.
1: இன்றைக்கு எல்லாமே தெய்வீகன் வழக்கமா நம்ம நினைக்கிறது தாண்டிதான் நம்ம வந்து தகவலை பகிர்றோம்.
0: தொடர்ந்து வாங்க பேசுவோம் விண்ணை தாண்டி வருவாயா.

0: மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல்.
1: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்த கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்.

0: மக்களின் பொருளாதார அடைவு நிலைக்கு அரசாங்கம் தொடர்ந்து முன்னுரிமை. ஜலோர்க மீலாங்கை பறக்க விடுவதில் அதிகாரப்படி வழிகாட்டுதலை பின்பற்றுதல் அவசியம். வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். மக்களின் பொருளாதார அடைவு நிலை தொடர்ந்து பராமரிக்கப்படும். அனைத்து நிலையில் உள்ள சமூகத்தினரும் நேரடியாக அதன் பலனை பெறுவது உறுதிப்படுத்தப்படும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபடேல் கூறியுள்ளார். பொருளாதார கணிப்பு ஊக்குவிப்பான முன்னேற்றத்தை காட்டினாலும் மக்களின் அன்றாட வாழ்க்கை மீதான அதன் தாக்கமே முக்கிய கூறாக உள்ளதென அரசாங்க பேச்சாளருமான அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை சபாவில் தொடர்பு சாதனங்களுக்கு நேரடியாக இணைப்பை வழங்கும் செயற்கைக்கோள் இணைய தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படவுள்ளது. தேசிய இலக்கவியல் உள்கட்டமைப்பு திட்டம் ஜெண்டேலாவின் 2ம் கட்டம் மூலம் அங்குள்ள சில பகுதிகளில் அது பொருத்தப்படும் என டாக்டர் ஸ்ரீஃபாமி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 300க்கும் அதிகமான பகுதிகளை உட்படுத்தி கூடிய விரைவில் ஜெண்டேலா 2ம் கட்டம் செயல்பட தொடங்கும் என்றார் அவர். இன்று மக்களவையில் காலை 10 மணி தொடங்கும் சிறப்பு கூட்டத்தில் தபுங் ஹஜ் தொடர்பான அரச விசாரணை ஆணைய அறிக்கை குறித்து இடைவெளியின்றி விவாதிக்கப்படும். 2014 முதல் 2020 வரையிலான தீஎச்சின் நடவடிக்கையையும் மேலாண்மையையும் அடிப்படையாக கொண்ட விசாரணை முடிவுகளையும் பரிந்துரைகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்வதற்கு இந்த விவாதம் ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளது. மேலும் தீஎச்சின் கடந்த கால பலவீனங்களை களையெடுப்பதற்கான ஆக்கப்பூர்வ அணுகுமுறைகள் இன்று உறுதி செய்யப்படும். வைப்பு தொகை செலுத்தியோரின் முக்கியத்துவங்கள் தொடர்ந்து தற்காக்கப்படவும் அது அவசியமாகிறது. நாடாளுமன்றத்தின் நேரடி ஒளிபரப்பை எஸ்ட்ரோ அலைவரிசை 502, யூனிஃபைட் டிவி 631, மை டிவி 121 வாயிலாக காணலாம். இதனிடையே இதுபோன்ற சிறப்பு கூட்டம் பரிசீலனை செய்த பின்னர் அதனை மதிப்பிடும் கூறுகளை உட்படுத்திய நீண்டகால உக்தியை வலுப்படுத்தும் தளமாக அமைவதாக மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் UITMன் நிர்வாக அரசியல் கொள்கை ஆய்வு புல மூத்த விரிவுரையாளர் டாக்டர் முஜிமு அப்துல் முயஸ் கூறியுள்ளார். மேலும் கடந்த கால தவறு படிப்பினையாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமே தவிர பயனற்ற அரசியல் விவாதங்களாக பயன்படுத்தப்படக்கூடிய என்பதையும் அவர் அறிவுறுத்தினார். ஜலுர்க மீலாங்கை பறக்க விடுவதிலும் பொருத்துவதிலும் அதிகாரப்படி வழிகாட்டலை பொதுமக்கள் தொடர்ந்து பின்பற்ற வேண்டுமென மலேசிய தகவல் துறை ஜாப்பின் சமூக மேம்பாடு தொடர்பு சேவை பிரிவு துணை இயக்குநர் அஸ்வர்னி எர்னேச்சேனோ வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் அந்த உயரிய சின்னத்தின் இறையாண்மை பாதுகாக்கப்படுவதோடு தவறு நிகழாமல் இருத்தல் வேண்டும் என்பதை அவர் நினைவூட்டியுள்ளார். ஜாப்பின் இ புக் தளம் உட்பட மர்டேகா 360 அகப்பக்கம் வாயிலாக அந்த அதிகாரப்படி வழிகாட்டலை பதிவிறக்கம் செய்யலாம். பர்னாமா ரேடியோவின் ஒரு வீட்டிற்கு ஒரு ஜலோர்க மீலாங் எனும் திட்டத்தில் அவர் பேசினார். நாட்டின் மீதான பற்றை வெளிப்படுத்த ஒவ்வொருவரும் தங்களது இல்லங்களில் தேசிய கொடியை பறக்கவிட்டு அந்த முனைப்பை வெற்றியடைய செய்ய வேண்டுமென அவர் மலேசியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். காற்று மாசு குறியீடு API ஆரோக்கியமற்ற நிலையை எட்டினால் 2026 மலேசிய சுக்மா போட்டி ஏற்பாடுகள் தொடர்பிலான மேற்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமருடன் ஷாரி தெரிவித்துள்ளார். கிள்ளான் ஜோஹான் சத்யாவில் கடந்த சில நாட்களாக நிகழ்ந்த தீச்சம்பவங்களாலும் அப்பகுதியின் அமைப்பாலும் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறையும் மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியாவும் தெரிவித்துள்ளன. பாதி அளவிற்கு வானிலை சீரற்று இருந்தால் போட்டியின் அட்டவணைகளில் மாற்றம் செய்யப்படும் என டத்துஸ்ரீ அமிருடின் கூறியுள்ளார். நேற்றைய நிலவரப்படி ஜோஹான் சத்யாவில் API 153 பதிவு செய்யப்பட்டிருந்தது. கமுபு விவசாய மேம்பாட்டு வாரியம் கடா 1 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீட்டுக்காக கோரிக்கையை முன்வைத்துள்ளது. கிளாந்தானில் விவசாய நிலங்களுக்கான நீர் விநியோகத்தை பாதிக்கும் வெப்ப அலையின் ஆபத்தை எதிர்கொள்ள அந்த தொகை தேவைப்படுவதாக அதன் தலைவர் கலீத் அப்துல் சமாத் கூறியுள்ளார். இதற்கு முன் சீரற்ற வானிலையை எதிர்கொள்ள தயாராகுவதற்கு 880,000 ரிங்கிட்டுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து இந்த கூடுதல் தொகையை கோரியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளாந்தானில் நீர்வளம் போதுமானதாக உள்ளது. ஆயினும் விவசாய நிலங்களுக்கான நீர் விநியோகத்தில் கடா சவாலை சந்தித்துள்ளது. நுட்ப தொழிற்கல்வி டிவெட் பாடத்திட்டங்கள் மேம்பட்ட விண்வெளி தொழில்நுட்பத்தையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என மலேசிய விண்வெளி நிறுவனம் மைசா தலைமை இயக்குநர் டத்து அஸ்லி கமல் நபியா பரிந்துரைத்துள்ளார். நாட்டின் விண்வெளி தொழில்துறையில் அதிகரிக்கும் தேவைக்கு ஈடான திறமையான உள்ளூர் ஆள்பலத்தை உருவாக்க அது அவசியமாகிறது. விமான தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தும் விண்வெளி தொடர்பான பாடத்திட்டங்கள் டிவெட் கழகங்களில் வழங்கப்படுகின்றன. செயற்கைக்கோள் மேம்பாடு, செயல்பாடு, விண்வெளி ஆதரவு அமைப்பு போன்ற குறிப்பிட்ட துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற ஆள்பலம் தேவை என்பதை அவர் எடுத்துரைத்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு, மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: இந்தோனேசியாவில் கடந்த திங்கள் வரை 107,000 ஹெக்டருக்கும் மேற்பட்ட வனப்பகுதிகள் தீயால் அழிந்தன. தீயை கட்டுப்படுத்தவும் அண்டை நாடுகள் புகைமூட்ட சிக்கலை எதிர்கொள்வதை தவிர்க்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக பாதுகாப்பு அரசியல் விவகார ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஜமரி சக்னியாகோ கூறினார். இதுவரை நாட்டில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயினால் அண்டை நாடுகள் புகைமூட்ட சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக தகவல்கள் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை என்றார். அவர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பு ப்போடு பொது சுகாதாரத்திற்கு முன்னுரிமை வழங்கி செயல்படும்படி தீயணைப்பு படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் சானியகோ குறிப்பிட்டுள்ளார். மேற்கு கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 100க்கும் அதிகமானோர் பலியானார்கள். ரிக்டர் கருவியில் 7.4 பதிவான நிலநடுக்கம் கேலி நகரை உலுக்கியது. அதில் பலர் காயமடைந்ததாக நகர ஆளுநர் மௌரிஷியோ சலசார் கூறினார். நிலநடுக்கத்தால் பள்ளி கட்டடம் ஒன்று சரிந்ததாகவும் மருத்துவமனை போன்ற உள்கட்டமைப்புகள் கடும் சேதமடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மேற்கு கொலம்பியாவில் உள்ள விமான நிலையங்களின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இவ்வேளை கொலம்பியாவின் புதிய அரசாங்கம் கோலன் மலையை உரிமை கோரும் இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கியுள்ளது. 1967 அப்பகுதியை சிரியாவிடமிருந்து இஸ்ரேல் கைப்பற்றியது. வெள்ளிக்கிழமை கொலம்பியாவின் புதிய அதிபராக எப்லாடோ டேலா எஸ்பரியா பதவியேற்றார். அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் நெருங்கிய உறவுகளை கொண்டுள்ள அவர் நாட்டில் ஆயுதமேந்திய கும்பல்களை ஒடுக்க அவற்றின் உதவிகள் நாடப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் கோலன் மலை இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள வட்டாரத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை எனவும் எப்லார்டோ தெரிவித்தார். மங்கோலியாவில் கடும் எரிபொருள் பற்றாக்குறை நிலவுகிறது. அந்நாட்டில் வெப்பம் அதிகரித்துள்ள வேளை அது நிலைமையை மோசமாக்கியுள்ளதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. பள்ளி தவணை தொடங்கியுள்ளதும் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதும் அந்நாட்டில் எரிபொருளுக்கான தேவையை அதிகரித்துள்ளது. இம்மாதம் 4 தொடங்கி பெட்ரோல் நிலையங்கள் வாகன பதிவின் அடிப்படையில் பெட்ரோலை விற்க தொடங்கியுள்ளன. ஒரு பரிவர்த்தனைக்கு 50,000 தக்ரிக் மங்கோலியா பெட்ரோல் வாங்க மட்டுமே அனுமதி. மேற்காசிய போர் இந்நிலைக்கு காரணம் என தொழில் கனிம வள அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுத் தகவல். ஜோனேகோச்சிக்கு வழங்கப்பட்ட 2025 அமெரிக்காவின் 1500 மீட்டர் வெற்றியாளர் பட்டம் பறிக்கப்பட்டது. அந்த ஓட்டப்பந்தய வீரர் ஊக்கமருந்து பயன்பாட்டில் ஈடுபட்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. அவரது இரத்த மாதிரியில் வழக்கத்துக்கு மாறான அளவுகள் காணப்பட்டதைத் தொடர்ந்து தடகள உயிரியல் கடப்பிதழ் ABB அந்த விதிமீறலை கண்டறிந்துள்ளது. 2025 ஜூலை 30 பிந்தைய கோச்சின் அனைத்து போட்டி முடிவுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மக்களின் பொருளாதார அடைவு நிலைக்கு அரசாங்கம் தொடர்ந்து முன்னுரிமை. ஜலூர்க மீலாங்கை பறக்க விடுவதில் அதிகாரப்படி வழிகாட்டுதலை பின்பற்றுதல் அவசியம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி, மலேசிய மடானே. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செவ்வாய்க்கிழமை வணக்கம் மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, எங்க ஒரு குரல் இன்னொரு குரலை காணும் நீங்க தேடலாம். ஆமா, தெய்வீகா தெய்வகா எங்க அப்படின்னு நீங்க தேடுறீங்களா? அவருக்கு ஒரு முக்கியமான அலுவல் இருக்கு. அதனால நம்முடைய மனிதவள அமைச்சருடனான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றிருக்கிறார். ஆனா உங்களை எல்லாம் நல்லா பாத்துக்க சொல்லிருக்காரு, அதனால கவலை எல்லாம் வேண்டாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல் இருக்கு. பொதுவாக ஒரு துறை சார்ந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனா யாருக்கு இந்த மீன் வளத்துறை, இது சார்ந்த வேலை வாய்ப்புகள், இல்ல இதுல உண்மையிலே இவங்க என்னதான் பண்றாங்க, எதிர்காலம் இருக்கா இப்படின்ற கேள்விகள் நிறைய இருந்ததுன்னா அதற்கான பதில் உங்களுக்கு கொடுப்பதற்காக மீன்வளத்துறை அதிகாரி வாணி முனியாடி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களை சந்திக்க போறோம், இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.

0: வணக்கம். மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, மீன் வளத்துறை மீன் சார்ந்துதான் இன்று பேச போகின்றோம். ஒரு சிலர் மீனே பிடிக்காதுங்க, அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து மீன் பெரியர்களா இருப்பாங்கப்பா, எனக்கு ஒரு நாளைக்கு மீன் சாப்பிடலாம் முடியாதுன்னு இருப்பீங்க. இந்த மாதிரி மீனுக்காக மீன் காதலர்களாக காதலிகளாக இருந்தீங்கன்னா நிகழ்ச்சியை கேளுங்க. நம்மோடு மீன் வளத்துறை அதிகாரி வாணி முனியாண்டி இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் வாணி.
1: வணக்கம் திரேசா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: உங்களுக்கு மீன் பிடிக்குமா?
1: எனக்கு மீன் ஆக்சுவலி பிடிக்காது, பட்
0: மீன் பிடிக்காது. ஆனா மீன் வளத்துறையிலேயே படித்து இன்று மீன் வளத்துறையில வந்து 17 ஆண்டுகளாக ஒரு இந்திய அதிகாரியா இருக்கீங்க, பெருமையாக இருக்கின்றது. இந்த 17 ஆண்டு காலகட்டத்துல எத்தனை இந்தியர்கள் இதுல வந்து இந்த துறை சார்ந்து இந்த வேலை வாய்ப்புல இருக்கிறாங்க?
1: ஓகே, நன்றி ட்ரேசா. மொட வந்து நான் வந்து மின்னல் எஃப்எம்க்கும் இப்போ சத்வன் பஞ்சாவ அவங்கம் இந்தியா புத்ராஜயா இமியமிட்டுக்கும் ஒன்று நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ நீங்கள் சொன்ன பேரு, நான் வந்து 17 வருஷமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் மலேசியாவில் வேலை செய்கிறேன். 2009 ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ இருக்கோம் ஜபாத்தன் பிரிக்கனில் வந்து எங்களுக்கு அன்னாரும் மாநிலத்துலேயும் இருக்குது, ஸ்டேட்ஸ்லையும் எக்ஸப்ட் சபா வந்து ஜபாத்தன் பிரிக்கனன் சபா வந்து அது ஸ்டேட் இதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 2500 ஸ்டாஃப் இன்க்ளூடிங் ஆஃபீஸர்ஸ், 4 பெண்கள் ஒண்டி தான் இருக்கிறோம்.
0: 4 பெண்கள்?
1: ஆமாம்,
0: இந்தியர்கள்.
1: கொஞ்சம் சிங்கப்பெண்கள்
0: எப்படி வாணி இப்படி எல்லாம்? அதாவது நம்முடைய மலேசியா முழுவதும் இந்த அதிகாரிகள்ல 4 இந்திய பெண்களா?
1: ஆமா, 4 பெண்கள்.
0: ஆண்கள் இல்லை?
1: ஆண்கள் அறவே இல்லை, நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஸ்பீசிஸ்ல இருக்காங்க ஜபத்தான் பிடிக்காங்க.
0: இந்த கட்டத்துக்கு தான் தெய்வீகம் தேவைப்பட்டிருப்பாரு, அவர் இல்லையா அவர்கிட்ட கேட்டதான் தெரியும் ஏங்க ஆண்கள் இல்லைன்னு. அதை பற்றியான ஒரு ஒரு விழிப்புணர்வாக தான் இது அமைய

0: பதினேழு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லும் போது நான்கே சிங்க பெண்கள் இருக்கீங்கல்ல. இப்போ உங்களுடைய பிரிவு என்ன பிரிவு, என்ன வேலை செய்யறீங்க?
1: ஓகே, நான் வந்து இப்ப கரண்ட்லி இன்டர்நேஷனல் செக்ஷன்ல இருக்கேன். இந்த போஸ்ட் வந்து நான் 2020 இருந்து ஜாயின் பண்ண அண்டர் பாக்யன் தாசா டம்பராஞ்சாங்க ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு முன்னுக்கு வந்து 2009 வந்து ஜாயின் பண்ணும் போது நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து மலாக்கா போஸ்டிங்ல இருந்தேன் ஸ்டேட்ல. அப்ப வந்து கத்வா யூனிட் அக்வா கல்ச்சர் ஒரு வருஷம் அங்க வேலை செஞ்சு நான் வந்து புத்ராஜாக்கு ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்து பாக்யன் பயோ செக்யூரிட்டி. பாக்யன் பயோ செக்யூரிட்டி வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். நீங்க லைவ் ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்ண போறவங்களா இம்போர்ட் பண்ண போறவங்களா ரிக்வயர்மெண்ட்ஸ் சிஜே கசியாத்தன் இக்கெல்லாம் நாங்க தான் வெளியாக்குவோம். அட முடிஞ்சு ஒரு மூணு மாசம் வந்து பாக்யன் தாசாருக்கு மாட்டினாங்க. தென் ஒன் இயர் வந்து நான் யூகேல போய் மாஸ்டர் கண்டினியூ
0: பண்ணேன்.
1: மாஸ்டர் அக்வாட்டிக் ஆஃப் பெட்ரோபயாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டெர்லிங் அந்த யூகே காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப்ல
0: போனேன்.
1: ஒரு வருடம் அங்க படிச்சு திருப்பி புத்ரா ஆபீஸ்க்கே வந்து என்னைய பாக்யன் தாசால தான் போஸ்டிங் பண்ணாங்க. போஸ்டிங் பண்ணி ஒரு மூணு வருஷம் செஞ்சேன். அப்புறம் ஒரு வருஷம் தமால்ல இருந்தேன். தென் அன்டில் நவ் பாக்யன் தாசா அண்ட் இன்டர்நேஷனல் செக்ஷன்ல இருக்கேன். இன்டர்நேஷனல் செக்ஷன் வந்து நான் மல்டி லெட்டர் அஃபேர்ஸ் செய்யறேன். மல்டி பைலெட்டரா ரெண்டு நாடுக்கு லைக் மலேசியா தாய்லாந்து பயலாட்ரல் மல்டி லெட்டரா வந்து நார்மலி ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். அது வந்து எஃப்ஏஓ யுனைடெட் நேஷன்ஸ் கீழே ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அப்போ இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. நினைச்சுக்காருங்க, ஃபிஷரிஸ் தான் என்ன லேபர் வந்து எல்லாம் இன்வால்வ்மெண்ட் இருக்கு, எல்லாம் ரொம்ப விஷயம் இருக்கு. ஆனா மக்களுக்கு தெரியும் ஃபிஷரிஸ் நாங்க என்ன செய்யறோம். ஃபிஷரிஸா ஓ நீங்க மீன் பிடிக்கிறீங்களா, நீங்க மீன் விக்கிறீங்களா, அதுதான் கேள்வி வரும்.
0: ஆனா
1: ஃபிஷரிஸ் வந்து மாடர்ன் ஃபிஷிங்.
0: ஆமா, அதாவது என்ன அப்படின்னா இப்ப நீங்க சொல்லும் போது அனைத்துலக அளவுல வெளிநாடுகளுக்கு போறீங்க வரீங்க, வாய்ப்புகள் வந்து அங்க நல்ல பிரகாசமா இருக்கு. இது எல்லாமே இந்த மீன்வளத்துறையில தான் இருக்கு. அடிப்படையில மீன்வளத்துறை அப்படின்னாலே இந்த பக்கம் வந்து எல்லாரும் தேர்ந்தெடுக்கிற வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா, இல்ல வேணாங்க அது கடலுக்கு போகணும் மீன் பிடிக்கணும் அப்படிதான் ஒரு புரிதல் இருக்கு. இந்த புரிதல் உண்மையா சரியா தவறானு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா மீன்வளத்துறையில போனா மீன் தான் பிடிக்கணுமா, இல்ல மீன் தான் விக்கணுமா, அதை தாண்டி நிறைய இருக்குல்ல.
1: அது மக்களுங்க வந்து தப்பான ஒரு கான்செப்ட்ஸ் வச்சுருக்காங்க. மீன் ஃபிஷரிஸாக வந்து மீன் பிடிக்கிறது இல்லை. ஃபிஷரிஸ் வந்து பிக்கஸ்ட் அஸ்பெக்டில் பார்க்கணும். ஃபுட் செக்யூரிட்டி, மனுஷனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உணவு தேவை.
0: ஆமாம்,
1: ஸோ வந்து மீன் வந்து இஸ் அ இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன் சாஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸோட ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தா ஒரு வருஷத்திலே ஒரு ஆள் வந்து அவரேஜ் வந்து 46 kg மீன் சாப்பிட்றாங்க. அப்போ வந்து இந்த ஃபிஷரிஸோட செக்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஆனா வந்து நம்ம இந்தியன் மக்களுக்கு வந்து இது தெரிய மாதிரி ஃபிஷரிஸா இன்னும் அழுக்கு வேலை கொச்சி அடிக்கும் சுட்டியான ஜாப்னு நினைச்சுக்கிறாங்க. பட் அதுக்கு மேல ரொம்ப இருக்கு. நீங்க இது படி ஃபிஷரிஸ்ல இருந்தீங்களா, பிஸ்னஸ் செய்யலாம், அக்வா கல்ச்சர் பிஸ்னஸ், ஃபிஷர்மேன் ஆகலாம், ஃபிஷிங் பிஸ்னஸ் செய்யலாம், ஃபிஷ் சயின்டிஸ்ட் ஆகலாம். ஏன்னா எங்க கீழே ஜப்பதன் பிரிக்கணன் கீழே இன்ஸ்டிடியூட் பஞ்சலிடிக்கம் பிரிக்கணன் இருக்கு.
0: ஆய்வெல்லாம் மேற்கொள்றாங்க,
1: ரிசர்ச் செய்வாங்க, டெவலப்மெண்ட் செய்வாங்க, ஈவன் கமர்ஷியலைசேஷன் கூட இருக்கு. சத்தன இனோவேஷன் வந்து ஐபி இருக்கு. ஸோ அதை வந்து பேட்டன்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட் ஆகலாம். அப்புறம் வந்து ஃபிஷிங் வெசல்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்க வந்து ஒரு டெக்னீஷியன் ஆகலாம். ரொம்ப துறைங்க இருக்கு,
0: நிறைய துறைகள்.
1: ஈவன் நானு வந்து கன்சிடர் ஃபிஷரிஸ் மேனேஜர்.
0: முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப மீன்வளத்துறை அப்படின்னாலே வந்துட்டு கடல் மீன் பிரிக்க முடியாது. அப்ப மீன் பிடிச்சிருக்கணும், அது ஏதோ ஆர்வம் இருந்திருக்கா சின்ன வயதுல உங்களுக்கு?
1: அப்படின்னு இல்ல, என் கதையை கேட்டா நானும் யோசிப்பேன். பிரிப்பகாவே பிடிக்கணும் ஆகணும்.
0: சொல்லுங்க, கொஞ்ச நேரம் கேட்போம். பாடலுக்கு முன்னதாக
1: என்னது என்ன வேலை செய்வோம், மீன் தான் நம்மளும் பிடிப்புமா, அந்த மாதிரி தான் ஒரு தோணுச்சு. பட் பரவாயில்ல, அப்போ வந்து ஃபேமிலியும் வந்து நாட் வெல் டு டூ, பரவாயில்ல இதை போய் படிச்சு தான் பார்ப்போம் என்ன தான் கிடைக்குதுன்னு. அடு முடிஞ்சு படிச்சு முடிஞ்சு என்னது அல்ல வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் நோட்டீஸ் பண்ணேன். அதே மாதிரி நான் ஸ்டார்டட் டு என்ஜாய் ஒல்டோ ஃபர்ஸ்ட் வாட்டி மீன் வெட்டும் போது எனக்கு வாண்டி வந்துச்சு.

0: பாயணும் எங்களுக்கு பிராக்டிக்கல் செஞ்சாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. அப்ப 2009-2010 அதோட வந்து இல்லல கடலுக்கு
1: நல்ல அனுபவம், அனுபவங்கள் தான் பக்குவப்படுத்துன்னு சொல்லுவாங்க. இது சார்ந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக நம்முடைய அரசாங்கம் மீன்வளத்துறையில நிறைய திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா. இப்ப அவங்க படிக்கிறதுக்கு சிஜில் டிப்ளமாலாம் வந்து இலவசமா இந்த கல்வி வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் கூட எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பதில் இந்த பாடலுக்கு பிறகு. இப்ப நீங்க மீன்னு சொல்லிட்ட பிறகு ஒட்டு மத்த மீன் கூட்டத்தை இந்த பாடலை கொண்டு வர போறோம். பாடலை கேளுங்க, பாடலுக்கு பிறகு கேட்போம் எந்தெந்த மீன்கள்லாம்.
0: Yeah.

0: வாணி என்ன நீங்களா
1: பாட்டு பாடிட்டு நானும் சேர்ந்துகிட்டு
0: ஒரு காலகட்டத்தில் மீன்கள் பெயர் வழக்கமா நமக்கு தெரியும். அது நம்ம மலேசியால இருக்கனால மலாய் மொழியில தெரியும். கண் திங்கிரி கண் கம்பங்க அப்படிலாம் தெரியும் இல்லையா. இந்த பாடலுக்கு பிறகுதான் எல்லாரும் தேடி பார்த்தோம், ஓ இத்தனை மீன் எல்லாம் இருக்கு, அதாவது அந்த மீன் உலகத்துல எல்லாம் சேர்ந்து திருமணம் நடத்தினால் எப்படி இருக்கும்னு அவ்வளவு உல்லாசமா உற்சாகமா இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இந்த மீன்வள துறையிலையும் அதுல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம கூட வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கலாம்.
1: உண்மை
0: இந்த 17 ஆண்டுகள் வந்து நீங்க உலக நாடுகளுக்கு போயிட்டு வந்து இந்த துறையில நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த வாய்ப்பை?
1: ஓகே, சில்லி ஜபத்தம் பிரிக்கானல வந்து ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பட் நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு வந்து அது தெரிய மாட்டேது. ஸோ இப்போ வந்து நான் வந்து மெயின் கோ பிஸ்னஸ் வந்து ஜபத்தம் பிரிக்கானல் வந்து கேப்சர் ஃபிஷரிஸும் அக்வா கல்ச்சர். கேப்சர் ஃபிஷரிஸா வந்து மீன் போய் கடலில் பிடிக்கிறது, அக்வா கல்ச்சர் வந்து வளர்க்குறது. ஸோ கேப்சர் ஃபிஷரிஸில் வந்தால் நாங்கள் வந்து லைசன்ஸ் வெளியாக்குறோம். ஸோ ஏன்னா அக்தா பிரிக்கானன் 1975 வந்து நீங்கள் மீன் பிடிச்சா வந்து லைசன்ஸ் இருக்கணும். ஸோ அது வந்து ரெகுலேட்டட்ல. ஸோ லைசன்ஸ் வெளியாக்குறோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி, C2, C3 இருக்கு. ஜோன் ஏ 0 to 5 nautical miles. ஒரு நாட்டிக்கல் மைல் வந்து ஈக்குவலன்ஸ் ஒரு சமாதிங்க 10.48 kilometers. கடலில் வந்து நாட்டிக்கல் மைல்ஸ் தான் பாய்ப்பாங்க. 0 to 5 nautical miles வந்து ஜோன் ஏ சொல்லுவாங்க. அது வந்து சின்ன கப்பை வச்சு போட்டு வச்சு உஷா செஞ்சிடி. ஜோன் பிக்கு போனால் 5 to 12 nautical miles. சி வந்து ஜிப்சி ஃபிஷிங்னு சொல்லுவோம். அது வந்து 12 to 20. சி 2 வந்து அதுக்கு மேலே. C3 வந்து ஸ்பெஷல் என்னன்னா அது வந்து ஹை சீஸ் லவுட்ல பாஸ்ன்னு சொல்லுவோம். இந்தியன் ஓஷன்ல வந்து நாங்கள் தூணா மலேசியன் வெசல்ஸ் வந்து தூணா ஃபிஷிங் மீன் பிடிக்கிறாங்க. தூணா மீன் அது வந்து இந்தியன் ஓஷன்ல. ஸோ அதுக்கெல்லாம் வந்து லைசன்ஸ் வந்து ஜபத்தான் பிரிக்கனன் தான் வெளியாக்குறாங்க.
0: இது தெரியுதா சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு? இப்ப நீங்க சொல்றது அந்த தூர அளவுலயே வந்து தனி ஒருவர் வந்து சுயமாக வந்து வியாபாரம் செய்யறது, கொஞ்சம் வந்து ஆறுக்கு அப்புறம் கடல் ஆழ்கடல் சொல்லி இத்தனை லெவல்ஸ் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா?
1: இது ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்த்தா எங்கள் ஃபிஷர்மேன் வந்து இந்தியன் ஃபிஷர்மேன் வந்து ஜபத்தம் பிரிக்கானன்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 405 தான் அவுட் ஆஃப் எத்தனையோ 20,000 கிட்ட ஃபிஷர்மேன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா ஜோன் ஏ பி சி வந்து மோரத்தேரியம் புது லைசன்ஸ் வெளியாக்க மாட்டாங்க ஜபத்தம் பிரிக்கானன். சி 2க்கும் சி 3க்கு தான் வெளியாக்குறாங்க. ஏன்னா சி 2 சி ஏ பி சி இருக்கும் ஏன் வெளியாக்க மாட்டுறாங்களா? இப்போ வந்து மீன் வந்து ஃபிஷர்மேன் வந்து லைசன்ஸ் இருக்கு. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க, ஒரு உங்கள் வீட்டில் ஒரு ரோஜாப்பூ இருக்கு, ஒரு ஃபியூ மரங்க. நீங்கள் வந்து பக்கடி வீடு வந்து பிக்க ஓகே பூ இன்னைக்கு எடுத்துக்கிறேன் சாமிக்குன்னு அண்ணாருக்கும் பிக்க பிச்சுக்கிட்டு இருந்தால் பூ என்னாவோ மரம்
0: இல்லாமல் போயிடும்.
1: ஸோ அதே மாதிரி தான் கடல்லையும் மீன் வந்து லைசன்ஸ் கொட்டா இருக்கணும். அதே இடத்துல வந்து சும்மா அங்கே தானே மீன் பிடிப்பாங்க. ஸோ மீன் வந்து இல்லாமல் போயிடும். ஈவன் ஒரு ஸ்டடியில் கூட இருக்கு, பை 2048 கடலில் மீன் வந்து இருக்காரு இஃப் நம்ம ஒழுங்காக ரெகுலேட் பண்ணலையா. அப்போ மீன் இல்லையா என்ன ஆகும்?
0: ஆமாம்,
1: மீன் உங்களுக்கு இருக்கு, அது சாப்பிட
0: நம்மளுடைய உணவு சங்கிலி வந்து பாதிக்கப்படும் இல்லையா?
1: ஆமா, உண்மை.
0: நம்மளுக்கு புரோட்டீன் தேவைப்படும்.
1: எஸ், புரோட்டீன்
0: உற்பத்தி ஏற்றுமதி இறக்குமதி நாட்டோட பொருளாதாரம் எல்லாமே அதுல வந்து அடங்கிரும்ல.
1: ஆமா, அதுல எஃபெக்ட் ஆயிரும். ஆனா வந்து மக்களுக்கு புரிய மாட்டுது நாங்க ஏன் லைசன்ஸ் வெளியாக்க மாட்டோம்னு. ஏ பி சி கினு ஓ லைசன்ஸ் வெளியாக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் தான் பண்றாங்க. பட் இதுல வந்து சஸ்டைனபிள் ஃபிஷரிஸ் நாங்க வந்து இவ்வளவு காத்தாத்தான் அப்பதான் மீன் வந்து இருந்துகிட்டே இருக்கோம் உங்களுக்கு, இல்லையா வந்து இருக்காது. ஆனா சி 2க்கும் சி 3க்கும் நாங்க ஓபன் பண்றோம். அதுல வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா அக்ரோ பேங்க் வந்து லோன் கொடுக்கறாங்க. அக்ரோ பேங்க் வந்து அந்த கமெண்ட்ரம் இப்ப தனியாண்டான கத்த ஜாமீனன் மக்களன்ல வந்து லோன் இருக்கு. ஸோ பெரிய ஃபிஷிங் வெசல் ஏன்னா அந்த டிப்சிலாம் போனால் வெசல்ஸ்க்குலாம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், பெரிய கப்பல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப வேணும். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சா நீங்கள் வந்து அக்ரோ பேங்கை இது பண்ணலாம். ஸோ அடுக்க முடிஞ்சு அக்வா கல்ச்சர். அக்வா கல்ச்சர் வந்து இப்போ வந்து மெயின் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இண்டஸ்ட்ரி ஆகுது. ஏன்னா இது நம்மளோட கரண்ட் லேண்டிங் மீன் வந்து கடல்லேருந்து பிடிக்கிறத வந்து 70% வந்து 70% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது மீனுக்கு. நம்மளோட லேண்ட் 30% தான் வந்து அக்வா கல்ச்சர்லேருந்து வருது. இப்போ டாசார் எக்ரோமா கனன் நிகரா 2.0 2021 to 2030 இருக்கும் அந்த 10 இயர்ஸோட பிளான். என்ன பண்ணுறாங்க அரசாங்கம் வந்து அக்வா கல்ச்சரை வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து இப்போ 70-30 வந்து 60-40 ஆக்குறாங்க. ஏன்னா கேப்சர் ஃபிஷரிஸோட நம்ம கடல்லேருந்து மீன் பிடிக்கிற லேண்டிங்கை வந்து நாங்கள் குறைக்கிறோம், அக்வா கல்ச்சரை ஏற்றுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து கடலில் மீன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடலில் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் மீன் இல்லையா, அப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும். அதனால தான் வந்து அந்த பாலிசி இருக்கு. அதனால கவர்மெண்ட் வந்து ரொம்ப இனிஷியேட்டிவ் ரொம்ப இன்சென்டிவ்லாம் கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜபத்தானில் வந்து இப்போ நீங்கள் ஒரு நிலம் வச்சுருக்கங்க, அந்த நிலம் வந்து லீஸ் நிலமாக இருக்கு, சொந்த நிலமா இருக்கலாம். ஸோ நாங்கள் வந்து கன்சல்டேஷன் கொடுக்குமோ, டெக்னிக்கல், ஓகே இந்த நிலம் இருக்கு, நீங்கள் இந்த தானால என்ன மீன் வளர்க்கலாம், நாங்கள் வந்து அந்த ஆலோசனை கொடுப்போம். அது பெற்று சித்தம் பஞ்சம் பஞ்சம் பையன் இக்மா சொக்கங்கன்னு இருக்கு, அது வந்து அக்வா கல்ச்சரோட இருக்கு. உங்களுக்கு வந்து மிஷின் மெக்கியில் அக்வா கல்ச்சர் வந்து இப்போ நீங்கள் கோலம்லலாம் பார்த்தங்களா, ஒரு பெடல் வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஏன்னா ஆக்சிஜன் லெவலை இது பண்ண உங்களுக்கு அது வாங்குறதுக்கு காசு பத்தலையா இதையும் அது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்பெக் அக்வா கல்ச்சரில் வந்து அப்ளை பண்ணலாம். பந்த்வான் கொடுப்பாங்க, அப்புறம் மீனுக்கு சாப்பாடு, அது பந்த்வான் இம்புட்னு சொல்லுவாங்க. மீன் சாப்பாட்டுக்கு வந்து ஸ்டாத்தர் இருக்குது, குரோவர் இருக்குது. ஸோ அந்த பந்த்வானும் கேட்கலாம். ஸோ அப்புறம் இது முடிஞ்சு ஃபிஷரி ப்ரொடக்ட்ஸ்னு இருக்கு, பங்கம்பாங்கன் கீழே பாகன் பங்கம்பாங்கன். இப்போ மீனை வந்து ஃபிஷ் பால் ஆக்குறங்க, குரோப்போல் எக்கோ ஆக்குறங்க. ஸோ அதுக்கு வந்து பந்த்வானும் இருக்கு. ஸோ அந்த பந்த்வான்லாம் வந்து நீங்கள் வந்து ஜபாத்தான் பிடிக்கணும்ல வந்து அப்ளை பண்ணலாம்,
0: கிடைக்கும். பாருங்க என்ன வாய்ப்புகள் இருக்கு.
1: நீங்க எலிஜிபிள் ஆண்டா டாக்குமெண்ட்ஸ் அண்ணா இந்த எலிஜிபிள் ஆண்டா கண்டிப்பா கிடைக்கும். ஆனா மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பந்த்வான் இருக்குன்னு தெரிய மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் எங்களுக்கு வந்து இந்தியன்ஸ் கிட்ட இருந்து அப்ளிகேஷன் கிடைக்கிறது ரொம்ப
0: குறைவா இருக்கு,
1: ரொம்ப குறைவு.
0: நிச்சயமாக இப்போ வணக்கம் என்னால நிறைய நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, மீன் வளத்துறையில மீன் பிடிக்கிறது கடல் இதை தாண்டி இப்போ நீங்க சொல்றதுலயே அவ்வளோ தொழில்துறை வாய்ப்புகள் வந்து இருக்கின்றன. அதில் மிக முக்கியமா அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்கறாங்க,
1: ஆமா,
0: உதவிகள் கொடுக்கறாங்க. இதெல்லாம் என்னன்னா, சிறு நடுத்தர குறு வியாபாரிகள் அடுத்த கட்டம் இந்த மீன் வளத்துறையில போகணும் அப்படின்றதுக்காக கவலையை விடுங்க. இதுக்கு பிறகு பாருங்க, இந்தியர்களிடம் இருந்துதான் உங்களுக்கு விண்ணப்பங்கள் அதிகமாக வரப்போகின்றது. இப்போ நீங்க சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எப்படி நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சியில சொன்னாலுமே கூட மீண்டும் அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்க வந்து அவங்க பார்த்தாங்கன்னா இதனுடைய விவரங்கள் எந்த இடத்துல வந்து இதை பற்றி அவங்க தெரிந்து கொள்ளலாம்?
1: ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எங்களோட ஜபத்தம் பிரிக்கனோட மெயின் வெப்சைட்ல இருக்கு, www.dof.gov.my. இல்லையா, நீங்க வந்து இப்ப நீங்க எங்களோட இப்போ வந்து லெட்ஸே நீங்கள் வந்து கோலாசலாங்கோல இருக்குங்க, இல்லையா வந்து என்னாச்சும் ஒரு லொக்கேஷனில் இப்போ இருக்குங்க, உங்களோட நியரஸ்ட் இப்போ ஜபாத் பொரிக்கான டயராக்கு போயிட்டு கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நார்மலி வந்து நாங்கள் வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து அன்னர் ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது, அப்புறம் ஸ்டேட்ஸ்லேயும் இப்போ ஜபாத் பொரிக்கான டயரானு இருக்கு. ஸோ அப்ளை அங்கே இப்போ ஜபாத் டயராக்கு போனால் பொரிக்கான நகரிக்கு வரும், அப்புறம் ஏஷ்கியூக்கு வரும்.
0: நம்ம இருக்கிற வசிக்கிற இடத்துலயே அந்த பக்கம் தான் கடந்து போயிருப்போம், அந்த அலுவலகம் அங்கதான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள நமக்கான வாய்ப்பு ஒளிந்து இருக்குன்னு யாருக்கும்
1: தெரியல.
0: நீங்க சொன்ன மாதிரி தான் இது அடிப்படையில என்னன்னா, மீன் வளத்துறையோட தொழிலியல் வாய்ப்பு அவங்களுக்கு தெரியல. அதற்கான விழிப்புணர்வு சொல்றதுக்கு சரியான அதிகாரி நீங்க தான். நாங்களே மீன்வளத்துறையில நம்ம அதிகாரி எங்க அப்படின்னு எப்படி கடல்ல வலை வீசுவாங்க, அந்த மாதிரி வலை வீசிட்டோம், வந்து
1: சேர்ந்துட்டீங்க.
0: இது வந்து வாணி மீனா தான் நாங்க பிடிச்சிருக்கோம், வாழை மீன் பாட்டை கேட்டோம், ஆனா வாணி மீன் நாங்க பிடிச்சிட்டு வந்திருக்கோம். இப்ப மீனம்மா மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தகவலை கொடுத்தாங்க. அடுத்ததாக மாணவர்கள் நிச்சயமா இந்த காலேஜ்ல படிக்கணும், கல்லூரியில படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா. அப்படி நீங்க இன்னமும் உங்களுடைய கல்லூரியை தேர்ந்தெடுக்கல, எந்த சார்ந்து தேர்ந்தெடுக்கல அப்படின்னா, உங்களுக்காக காலேஜ் பொரிக்கனன் சுல்தான் நசரின் முஜிரின் ஷா, அதாவது KPSN இருக்கு. தெரிந்திருந்தா நல்லது, தெரியலையா கவலையடுங்க. பாடலுக்கு பிறகு நம்மளுடைய வாணி மீன் வந்து இல்ல வாணி வந்து சொல்லுவாங்க இல்லையா.

0: மீன்வளத்துறை சார்ந்த தொழிலியல் வாய்ப்புகள், வியாபார வாய்ப்புகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். மீன்வளத்துறை அதிகாரி வாணி முனியாண்டி நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. உண்மையிலே வாணி, உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். அதாவது மீன்வளத்துறையில ஓரிரு வேலைகள்னா எங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லிக்கிட்டே போறீங்க. இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, ஆனா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாம இருக்கும் போது ஒவ்வொரு வருடமும் அந்த மானியமாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுலாம் அப்படியே தானே இருக்கு.
1: ஆமா,
0: அப்ப நம்ம அவர்கள் பயன்படுத்தல,
1: உண்மைதான்,
0: பயன்படுத்த வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்ப
1: இன்னைக்கு நான் வந்திருக்கு.
0: அவ்வளவுதான், எப்படியோ உங்களை நாங்க வலை வீசி, அதாவது மீன்வளத்துறையில எந்த மீன், நம்மளுடைய இந்திய சிங்கப்பெண் மீன் இருக்குன்னு தேடி உங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்மளுடைய காலேஜ் பழிக்கனான் சுல்தான் நஸ்ருதீன் முஹியுதீன் ஷா இருக்கு இல்லையா, இதை பற்றி சொல்லுங்க.
1: ஓகே, காலேஜ் படிக்கணும்னு சுல்தான் நஸ்ருதீன் முஹியுதீன் ஷா வந்து நாங்கள் கேபிஎஸ்என்னு சொல்லுவோம். அது வந்து 2016 வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணோம். அது காலேஜ் படிக்கணும் லூமூட் மலேசியான்னு மோட 2016. அப்போ 2017 தான் பேரை மாட்டினாங்க கேபிசி கேபிஎஸ்என்னு. ஸோ அங்கே வந்து மூணு கோர்ஸ் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். சிஜில் ஆப்ராசி அக்வா கல்ச்சர் முரேன், அது வந்து சிஜில், இது இந்த சிஜில் வந்து மேமாங் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, இதுலயும் வந்து சிஜிலும் இருக்கு, டிப்ளமாவும் இருக்கு. கடைசி வந்து பெஞ்சலங்காரன் வெசல் பெண்ணப்பன் இக்கன்ல ஃபிஷிங் வெசல்ஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ இது வந்து 24 மாதங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரிய மாட்டது, ஆக்சுவலி இலவசம் தான், ஃப்ரீயா படிக்கலாம்.
0: சரி, நீங்க சொன்னீங்க இல்லையா சிஜில் எடுத்துட்டு தான் டிப்ளமாவுக்கு போகணும்னு. இந்த சிஜில் எடுக்கணும்னா அவங்களுக்கு எந்த தகுதி இருக்கணும்?
1: ஓகே, நேர்களை நீங்க வந்து 18 30 வயசா இருந்தா நீங்க இந்த இது அப்ளை பண்ணலாம். எஸ், யுரன் பங்காஜன் வந்து பச்சுமா தங்கரு வசி சாப்பாட்டுலாம் வந்து ஃப்ரீ, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது,
0: எல்லாம் இலவசம்,
1: என்ன இலவசம். அது பத்தாம மந்த்லி அலவன்ஸ் 200 வெள்ளி கொடுக்கறாங்க உங்களுக்கு பாக்கெட் மணியா. வந்து லுவாசா இருக்கு, பிரிகானாலையும் இருக்கு, அக்வா கல்ச்சரையும் இருக்கு. ஸோ இது வந்து சிஜி கமேரா மலேசியா ரெக்கனைஸ் பண்ண சிஜில். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன முக்கவாசி வந்து இப்ப வந்து எஸ்பிஎம்ல ஃபெயில் பண்ணிட்டாங்க. நீங்க எஸ்பிஎம்ல ஃபெயில் பண்ணிட்டா கூட கவலைப்பட தேவையில்ல, உங்களை வந்து நீங்க அப்ளை பண்ணுங்களா கன்சிடர் பண்ணுவாங்க.
0: அந்த தேர்ச்சி இப்ப பொதுவாக வந்து தேசிய மொழியில தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுல வந்து அந்த மாதிரி எத்தனை தேர்ச்சிகள்லாம் இருக்கா, இல்ல அவங்க வந்து தேர்ச்சி பெறலன்னா கூட இதுல முயற்சி செய்யலாமா?
1: இல்ல என்ன போட்டிருக்காங்க, என்ன நாங்க இது பண்ணிருக்கோமா, கலைக்கன் மினிமமே உங்களுக்கு படிக்க தெரியணும், எழுத தெரியணும், கணக்கு பண்ண தெரியணும், அவ்வளவுதான். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஸ்கோரஸ்லாம் தேவையில்லை. இது வந்து நம்மளோட சர்டன் குரூப்ஸ் வந்து இப்போ எஸ்பிஎம்ல ஃபீல் பண்ணியிருப்பாங்க, இல்லை சீஜல் இருக்காரு, ஐயோ ஃபீல் பண்ணிட்டோமே இதுக்கு மேலே நம்ம லைஃப் என்ன செய்யறது தெரியாமல் வீட்டில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி யூத்துக்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 18 to 30 இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வருஷத்தோட இன்டேக் வந்து, ஏன் இன்டேக் வந்து ஸ்டார்ட் பண்ணிருச்சு, ஏன்னா வருஷத்தில் துவாரத்தோஸ் தான் கொத்தா,
0: ஓ 200 பேருக்கு
1: தான். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் வந்து ஒன்றும் கொஞ்சம் கொசங்கானி இருக்கு, லாஸ்ட் கால் வந்து 14 ஆகஸ்ட் இருக்கோ தான் கடைசி. அதில் வந்து சிஜல் கமேரா மலேசியா அக்வா கல்ச்சரில் வந்து 7 கோசம் இருக்கு, சிஜல் கமேரா மலேசியா பிரிகனன் தங்காப்பாலில் 5 பேருக்கு கோசம் இருக்கு. இன்கேஸ் இந்த இன்டேக்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா, அவ்வளோ பாடாருங்க. நெக்ஸ்ட் ஜனவரி இல்லை பிப்ரவரி வந்து இந்த இன்டேக்கை வந்து திறக்குவாங்க.
0: ஆக ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஜனவரி பிப்ரவரி அந்த இரண்டாம் முறை வந்து எப்போ வந்து
1: இன்கேஸ் வந்து கோசம் இருந்தா அப்ப ஓபன் பண்ணுவாங்க.
0: அப்ப இப்போ கூட 18 to 30 இளைஞர்கள் உங்களுக்கு வந்து வேலை இல்லை, நீங்க படிக்கணும், இலவசமா உங்களுக்கு வந்து தங்குற இடம், இந்த கல்வி, இந்த சான்றிதழ், கூடவே வந்து மாதம் உங்களுக்கு 200 ரிங்கிட்டும் கொடுக்கறாங்க இல்லையா. 14 ஏறக்குறைய இன்றோட ஒரு 3 இருக்கு.
1: ஆமா,
0: வாய்ப்பு அப்படின்னு சொல்றது எப்ப வரும்னு தெரியாது, வரும்போது அப்படியே பற்றி கொள்ளணும்னு சொல்லுவாங்களே. வாணி உங்களுக்கு அற்புதமான ஒரு இப்ப தங்க மீன்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. யாருக்கு வேணுமோ நீங்க தாராளமா எடுத்துக்கொள்ளலாங்க. ஒட்டு மொத்தமாக வாணி, நீங்க இந்த மீன்வளத்துறை அதிகாரியா 17 ஆண்டுகளாக இருந்து நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா, இந்தியர்கள் முன் வரணும், இந்த துறை சார்ந்து நிறைய இளைஞர்கள் இதுல வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய ஆலோசனை நம்முடைய நேயர்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஏன்னா பொதுவா பிள்ளைங்க வீட்டுல படிக்கும் போது ஒரு மருத்துவராய் நிபுணத்துவம் வாய்ந்து, இப்ப வந்து AI வந்துச்சு, செயற்கை நுண்ணறிவு, இது மாதிரி போறப்ப இந்த பக்கம் விவசாயம், மீன் வளம் இதெல்லாம் இருக்குல்ல, இது சார்ந்து சொல்லுங்க.
1: ஆமா, அது வந்து இந்தியன்ஸே ஆகணும், ஃபேமிலியில வந்து டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அடுத்து அவங்களுக்கு குடும்பத்துல பெருமை. பட் ஃபிஷரிஸ்னு சொன்னா யாரும் வர மாட்டாங்க. ஆனா ஃபிஷரிஸ்ல வந்து பெரிய வாய்ப்புங்க இருக்கு, ஏன்னா அது ஃபுட் செக்யூரிட்டி. அந்த வாய்ப்புங்க வந்து இந்தியன்ஸ் வந்து அதுல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. ஈவன் என்னைய பாத்துக்கோங்க, எனக்கும் தெரியாது, இந்த ஃபீல்டுக்கு வந்தோட தான் 70 இயர்ஸ்ல தான் எனக்கே தெரியும் இல்ல ரொம்ப வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து பிசினஸ் மேன் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், நீங்க எங்க கன்சல்டன்ட் ஆகலாம், நீங்க வந்து சொந்த மீன் போய் டீப் சீ ஃபிஷிங்ல பிடிக்கலாம், ஈவன் நீங்க தூனா ஃபிஷிங் கூட செய்யலாம் இந்தியன் ஓஷன்ல. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும் போது அதை வந்து வாய்ப்பை வந்து பயிற்சிக்குங்க. ஒன்னு வந்து ஜப்பாத்தம் பிடிக்கணும்ல, வந்து நான் சொன்ன மாதிரி 4 லேடிஸ் தான் இருக்கும் ஆபீசர்ஸ் எங்களுக்கு வந்து புகாவை பிடிக்கணும்ல லாக்கி இல்ல,
0: ஆண்களே
1: ஆண்களே இங்க இருக்குங்க, வந்து அப்ளை பண்ணுங்க,
0: வந்துருங்க. நீங்க பாருங்க வாணி, அடுத்த வருஷம் நீங்க வரீங்க, வந்து நீங்க சொல்ல போறீங்க மின்னல்ல, வணக்கம் மின்னல்ல சொல்லிட்ட பிறகு ஆண்கள் எங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னு சொல்ல போறீங்க. அந்த நற்செய்திக்காக காத்திருக்கோம். மீண்டும் நிறைவாக சொல்லிருங்க, எந்த பக்கத்துக்கு வந்து அவங்க இந்த தகவலை எல்லாம் அவங்க பெற்றுக்கொள்ளலாம்?
1: ஓகே, ஆனா அதுக்கு கொஞ்சம் இதுவும் சொல்லி, ஏன்னா யூனிவர்சிட்டிஸ் இன்டேக், ஏன்னா வந்து யூனிவர்சிட்டி மலேசியத்திலங்கன்னு உள்ள தான் வந்து ஃபிஷரிஸ் சயின்ஸ், அக்வா கல்ச்சர், மெரீன் சயின்ஸ், மெரீன் பயாலஜிஸ் கோர்ஸ் தான் அப்ளை, அங்கே தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் செஞ்சால் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட்ல வந்து புகாவை பிடிக்கணும்னு ஆகணுமா, ஸோ நீங்கள் அந்த கோர்ஸ் செய்யணும். ஸோ ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்த்தா யூனிவர்சிட்டி மலேசியத்திலங்கன்னு வந்து வருஷத்தில் வந்து மேபி ஒரு ஆள் 2 பேர் தான் இருக்காங்க இந்தியன்ஸ், இன்டேக்கே ரொம்ப குறைவு இந்தியன்ஸில். ஸோ அனதர் திங், ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தோம்னா அக்வா கல்ச்சரே நம்ம பார்த்தோமா 19,000+ இருக்கு ரெஜிஸ்டர்ட், ஆனால் வந்து இந்தியனோட ஃபார்மர்ஸ் அக்வா கல்ச்சர் வந்து 405 பேர் தான் இருக்காங்க. அப்போ வந்து 0.003% தான். ஸோ இப்போ தாசா எக்ரோ மக்கானன் நகரில் வந்து இந்த பாலிசி இருக்கும் போது நீங்கள் வந்து அக்வா கல்ச்சரில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் வரலாம்.
0: ஆமாம், தாராளமாக வரலாம், அதுக்கு வந்து எல்லாமே அவங்க வழிகாட்டுறாங்க இல்லையா.
1: அதே மாதிரி இலவசமாக எடுகேஷனும் இருக்கு. ஸோ ஃபிஷரிஸா மீன் பிடிக்கிறது இல்லை, அதுக்கு மேல் பெரிய இது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது இன்ஃபர்மேஷன் வேணுமா, ஒன்று நீங்கள் வந்து பஜபாத் பிடிக்கான டயராக்கு போகலாம், இல்லை உங்களுக்கு பஜபாத் பிடிக்கான நெகிரி தான் கிட்ட இருந்தால் அங்கே போகலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து இபு பஜபா பிரிக்கணன் புத்ராஜாயாக்கு கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன். ஆனால் வந்து அன்னார இன்ஃபர்மேஷனும் எங்களோட வெப்சைட்டில் இருக்கு, www.dof.gov.my.
0: மிக்க நன்றி வாணி. அதாவது புத்ராஜயா இந்திய அரசு பணியாளர் சங்கம் இமயம் அவங்க உங்களை வந்துட்டு இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க, இந்த பெரிய ஆழ்கடல்ல உங்களை மீன்பிடிச்சு சேர்த்திருக்காங்க. இமயமுக்கும் இவ்வேளையில வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். இன்றிலிருந்து நிறைய பேர் அந்த வெப்சைட்க்கு வரப்போறாங்க, பார்க்க போறாங்க, அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துவாங்க. அவ்வப்போது நீங்க பேசின இந்த பதிவில் இருந்து ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு எங்க பக்கத்துல இருந்து நாங்க கொடுக்கறோம், உங்க பக்கத்துல இருந்து நீங்க வாங்க, கை கோர்த்து இந்த மீன்வளத்துறையில இந்தியர்களின் பங்களிப்பு அவங்களுடைய ஈடுபாடு இன்னும் மேம்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருமே கை சேர்க்கலாம். சரியா?
1: சரி, கண்டிப்பா.
0: இப்ப மீன் மீன் மீன்னு சொல்லி எல்லாம் மூளை சிந்தனை எல்லாமே மீன் ஆயிருக்க வாணி, எப்படி மீன், எப்படி வாணி, இதெல்லாம் உங்களால முடியுது?
1: ஆபீஸ் பூரா மீன் படங்க தான் இருக்கு, மீன் போஸ்டர்ஸ்.
0: ஒரு வித்தியாசமான உலகத்துக்கு எங்களை அழைத்து சென்ற மிக்க நன்றி. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திக்கலாம்.
1: ஒரு லாஸ்ட் மெசேஜ், ஒரு மகா பத்தி நான் ப்ரோமோட் பண்றேன், அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, நேர்களே, கமன்ட்ரா பத்தானிய நக்கல் ஜமீனன் மக்கனன். மலேசியா அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் அண்ட் எகோ டூரிசம் ஷோ மகான்னு சொல்லுவாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்வோம். அது வந்து 28 ஆகஸ்ட்லேருந்து 6 செப்டம்பர் மைப் சர்தாங் அங்கே நரப்பத்து வருது, 10 மணி மார்னிங்லேருந்து 10 மணி ராத்திரி. இங்கே வந்தால் உங்களுக்கு என்னாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணுமா, எனிதிங், ஒன் ஸ்டாப் சென்டராக இருக்கும். எனக்கு கமன்ட்ரன் பத்தானியன் கீழே அன்னார ஏஜென்சிஸும் அங்கே வந்து இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஜபாதன் பத்தானியானும் நாங்கள் இருப்போம். சாரி, பிரிக்கானன் பாருங்க, மீனு சொல்லிட்டு பேரு ஜபாத்தானி பேர் மாறி
0: ஒரு குடும்பம் தானே அக்கா தம்பி மாதிரி இருப்போம். மிக்க நன்றி வாணி.
1: கண்டிப்பா வாங்க மகா.
0: சரி
1: நன்றி.
0: இந்த அளவில் இன்றைக்கான வணக்கம் மின்னல் இருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் நன்றி சலசரோ. அடுத்து இளமை உல்லாசத்தில் அஸ்வினி ராஜசேகரன் உங்களை சந்திக்கின்றார்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0100709719119.
1: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். 2027 வரவு செலவு திட்ட மேம்பாட்டு ஒதுக்கீட்டின் பரிந்துரை தணிக்கையின் இறுதிக்கட்டத்தில் பொருளாதார அமைச்சு உள்ளது. அடுத்த மாத மத்தியில் நிதியமைச்சிடம் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நாசிர் கூறினார். 13வது மலேசிய திட்டத்தின் கீழான மேம்பாட்டு திட்டங்களுக்கு அதில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தமது பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இன்று தபுங் ஹஜி விவகாரம் தொடர்பான RCI அறிக்கையின் மக்களவை சிறப்பு விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் போனதற்கு அவர் மன்னிப்பு கோரியதாக பிரதமரின் பத்திரிகை செயலாளர் கூறினார். சரவாக்கின் 11 பகுதிகளில் காற்றுத்தர குறியீடு IPU ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. நேற்று அவ்வெண்ணிக்கை 9 இருந்தது. சரியான், சமரஹான், மீரி, குச்சிங், பிந்துலு, சமலாஜு, மூகா, சிபு, சரிகே, ஸ்ரீ அமான், மீரி தொழில் பயிற்சி கழகம் ஆகியவற்றில் IPU 100 தாண்டியுள்ளது. இவ்வேளை நாடு முழுவதும் 68 காற்றுத்தர கண்காணிப்பு நிலையங்கள் செயல்படுகின்றன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கொலம்பியாவுக்கு அமெரிக்கா 15.5 மில்லியன் டாலர் அவசர உதவியை அறிவித்துள்ளது. மேலும் மீட்பு பணிகளுக்கு உதவ நாடு தயாராக உள்ளதாகவும் அதிபர் அபெலார்டோ டெலா எஸ்பரேலாவுடன் துணை நிற்பதாகவும் அமெரிக்க துறை எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. அந்த நிலநடுக்கத்தில் பலியானவர் எண்ணிக்கை 110 கடந்துள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்றுக்கு பலியானவர் எண்ணிக்கை கடந்த 3 மாதங்களில் 1000 நெருங்கியுள்ளது. 4000 மேற்பட்டோர் அதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு WHOவின் ஆப்பிரிக்க வட்டார இயக்குநர் முகமது யாக்குப் ஜனாபி கூறினார். விளையாட்டு 2026 சுக்மா. ஸ்லாங்கூரில் நடைபெறும் அப்போட்டியில் சரவாக் குறைந்தது 75 தங்கப்பதக்கங்களை வெல்ல இலக்கு கொண்டுள்ளது. விளையாட்டாளர்களின் ஆற்றலை அடிப்படையாக வைத்து அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சரவாக் இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் கரீம் ரஹ்மான் அம்சா கூறினார். 2024 சரவாக் சுக்மா வெற்றியாளரானது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசிய மடானே அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நாம மலையாள பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். தொடக்கமாக அந்தனிதாசன் மற்றும் கைலாஸ் மீனன் கொண்டு வரும் பாடலை நாம கேட்கலாம்.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

நாயகியாக வந்து அறிமுகமாகி இருக்கிற படம் தான் துடக்கம் அப்படின்ற படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நேற்று திரையரங்குகளில் வெளியாகி பரவலாக கவனம் பெற்று வருதுங்க. இந்த நிலையில மகளின் சினிமா பயணம் குறித்து மோகன்லால் உருக்கமாக பதிவிட்டிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நிச்சயமா எல்லா தந்தைக்கும் ஒரு பயம் இருக்கும், ஒரு தயக்கம் இருக்கும், இது சரியா வருமா இல்லையா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். ஆனா தன்னுடைய மகளும் இந்த சினிமா துறையில் வந்ததற்கு அவரும் ரொம்ப பெருமைப்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மோகன்லால் அவர்களுடைய மகள் நடித்த திரைப்படம் தான் துடக்கம் அப்படின்ற திரைப்படம். இதனை சார்ந்து நிறைய விதமான கருத்து வேறுபாடுகள் கருத்துகள் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்துல நம்மளால பார்க்க முடியுது. நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ அங்க அடுத்ததாக அப்பர்ணா பாலமுரளி மற்றும் அரவிந்த் வேணுகோபால் கொண்டு வரும் பாடல்.

இன்றைய மலையாள பாடல் தொகுப்பில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, மகள் விஸ்மயாவாய் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டதற்காக ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள நடிகர் மோகன்லால், ஒரு தந்தையின் மனம் இதை விட வேறு எதை கேட்டுவிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. 2018 அப்படின்ற சூப்பர் ஹிட் படத்தை இயக்கிய ஜூட் ஆண்டனி இயக்கத்துல பார்த்தீங்கன்னா மோகன்லால் மகள் வந்து நடிச்சிருக்காங்க விஸ்மயா.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: மோசா அங்கதான் நாங்க சியால்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேஃப் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, ஆப்பிள் இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேஃப் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
2: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

இன்றைய மலையாள பாடல் தொகுப்பில் ஹரிச்சரன் கொண்டு வந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உலகளாவிய நிலையில் நிறைய நாடுகள்ல மகன் மகள் நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. மகன் மகள் நாள் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா அவங்களுக்கு மகனோ மகளோ இருப்பாங்க. இந்த நாள்ல இந்த தருணத்தில் அவங்களை அனுசரித்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றதோ இல்ல ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு சில விஷயங்களை நீங்க சொல்றதுக்கோ இந்த நாளை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து தந்தையர் தினம் அன்னியர் தினம் இருக்கோ அதே மாதிரி இன்றைக்கு மகன் மகள்களுக்கான நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா உங்களுடைய மகன் மகள்களுக்கு அழைத்து பேசுங்க. ஒரு 5 நிமிடம் என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் பேசுறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேச வச்சிருங்க. சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சி அடுத்ததாக பிரீத்தம் கொண்டு வரும் பாடலை நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்ட சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் உடனடியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேரில் சந்திக்க அழைப்பு விடுத்துள்ளார். அவரது தலைமைத்துவம் தொடர்பில் பரவியுள்ள ஊகங்களை கையாள்வது குறித்து அவர்கள் கலந்துரையாடவுள்ளனர். புதன்கிழமை காலையில் வெலிங்டனில் லக்சனின் தேசிய கட்சி உறுப்பினர்கள் கூடுகின்றனர். இதில் அந்த விவகாரம் குறித்து பேசப்படும் என அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் பள்ளிகளில் கட்டாயமாக்கப்பட்டுள்ள தடுப்பூசி திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தும் நிர்வாக உத்தரவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அத்துடன் தட்டம்மை, ருபேலா ஆகியவற்றுக்கான MMR தடுப்பூசியை 3 பிரிக்க அவர் அழுத்தம் கொடுத்துள்ளார். இது அறிவியல் ரீதியாக ஆதாரமற்றது என சாடிய மருத்துவ நிபுணர்கள் பொது சுகாதாரத்தை பாதிக்கக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளனர். அந்நாட்டு சுகாதார அமைச்சர் ராபர்ட் எஃப் கெனடி ஜூனியரின் பணிகளில் தடுப்பூசிகளை கட்டுப்படுத்துவது ஒரு முக்கிய முன்னுரிமையாக பார்க்கப்படுகிறது. வெனிசுவேலாவில் ஜூன் மாதத்தில் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து பலியானவர்களின் எண்ணிக்கை 6,301 கடந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முன்னதாக அவ்வெண்ணிக்கை 6,125 இருந்ததாக நாடாளுமன்ற தலைவர் ஹோர்ஸ் ரோட்ரிகோஸ் கூறினார். மேலும் 1,400 பேர் காயமடைந்துள்ள வேளை 24,000 மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தலைநகர் கராகாசில் ரிக்டர் கருவியில் 7.2 பின்பு 7.5 பதிவான இரு நிலநடுக்கங்களால் அங்குள்ள பல கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. ஜப்பானின் விண்வெளி ஆய்வு நிறுவனம் H3 ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. அத்துடன் ஒரு நிலைப்படுத்தும் செயற்கைக்கோளையும் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியது. ஜப்பான் 2 முறையாக அந்த செயலை மேற்கொண்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை ஜப்பான் தென்மேற்கில் உள்ள சிறு தீவில் உள்ள தனேகாஷிமா விண்வெளி மையத்திலிருந்து H3 ராக்கெட் ஏவப்பட்டது. அந்த சூரிய உதய நாடு பிற நாடுகளை சார்ந்திருக்காமல் மக்களுக்கு முழுமையான சேவையை வழங்க 7 செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த இலக்கிட்டுள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் இபோலா தொற்றுக்கு பலியானவர் எண்ணிக்கை கடந்த 3 ஈராயிரத்தை நெருங்கியுள்ளது. 4,000 மேற்பட்டோர் அதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு WHOவின் ஆப்பிரிக்க வட்டார இயக்குநர் முகமது யாக்கூப் ஜனாபி கூறினார். அந்த தொற்றை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இருந்தபோதிலும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக அண்டை நாடுகளுக்கு தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதை முகமது யாக்கூப் சுட்டிக்காட்டினார். யுக்ரைன் ஜப்ரோசியாவில் ரஷ்யாவின் தாக்குதலில் 5 கொல்லப்பட்டனர். மேலும் 20 பேர் காயமடைந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மைய சில வாரங்களாக யுக்ரைன் நகரங்கள் மீதான நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. வடகொரியாவின் ஆதரவுடன் மோஸ்கோ 4 போர் முயற்சியை வலுப்படுத்தியுள்ளதாக கியவ் சாடியுள்ளது. பியோங்யாங்கிடமிருந்து புதிதாக விசையுறு ஏவுகணைகளை பெற்றுள்ள ரஷ்யா வடகொரிய துருப்புகளை களமிறக்க தயாராகுவதாக யுக்ரைன் அதிபர் உலாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியிருந்தார். லிபிய தலைநகர் திரிபோலியில் அடையாளம் தெரியாத ஆயுதமேந்திய நபர்களால் நடத்தப்பட்ட தாக்குதலில் அங்குள்ள முதன்மை பெட்ரோல் சேமிப்பு கிடங்கு தீப்பிடித்து இடிந்து விழுந்தது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர போராடி வருவதாக ஊடகங்கள் கூறுகின்றன. அந்த கிடங்கில் சுமார் 4.5 லிட்டர் பெட்ரோல் இருந்ததாக தேசிய எண்ணெய் நிறுவனம் NOC தெரிவித்துள்ளது. இந்த பெட்ரோல் கிடங்கு லிபியாவின் 2 மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் அமைந்துள்ளது. இவ்வேளை எண்ணெய் நிலையங்களுக்கு வலுவான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று லிபிய நாடாளுமன்றம் வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டு WTA துரந்தோ டென்னிஸ் போட்டி காலிறுதியில் போலந்தின் ஏகா ஸ்வேடேக் ரஷ்யாவின் டியானா ஷேண்டரை வீழ்த்தினார். 6 கிராண்ட்ஸ்லாம் வெற்றியாளரான ஸ்வேடேக் அரையிறுதியில் எலினா விட்டோலினா அல்லது எக்காடெரினா அலெக்சாண்ட்ரோவாவை சந்திக்க உள்ளார்.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானே, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் இன்றைக்கு உங்களோட உற்சாகத்தோடு பேசிக்கொண்டு இருப்பது நான் உங்கள் லட்சுமி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நாங்க வந்து பாடல்களை ஒளிபரப்ப போறோம். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க அழைத்து கேட்க போறீங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 உங்களுக்கு பிடிச்சவங்க. இன்றைக்கு அவங்களே யோசிச்சுட்டு இருக்கேன். சமைக்கும் போது யோசிச்சேன், பயணத்துல இருக்கும் போது யோசிச்சேன், வேலையில இருக்கும் போது யோசிச்சேன் அப்படின்னு நினைச்சவங்களுக்காக பிடிச்சவங்களுக்காக தாராளமா பாடல்களை கேட்க நீங்க அழைக்கலாம். மீண்டும் எண்களை சொல்றோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 நம்ம

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி, நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
2: அதேதான்.
3: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள

0: முத்து சிராஸ்ல இருந்து பேசுறேன்.
1: முத்து சிராஸ்ல இருந்து? சரி, சிராஸ் பக்கமா வானிலை எப்படி இருக்குதுங்க ஐயா?
0: இங்க மழை வர்றாப்புல இருக்குது, ஆனா இது வரைக்கும் மழையே காணும்.
1: சும்மா வர மாதிரி பாவலா காண்பிக்குது அப்படியா?
0: ஒரு சூப்பரான பாட்டு போடுவீங்க.
1: என்ன பாடல்
0: நீங்க சூஸ் பண்ணுங்க? ஏதாவது ஒரு பாடு.
1: பிறந்தநாள் பாடல் தான் வேணும்ன்றீங்க?
0: ஓகே, நன்றி மிஸ்,
1: நன்றி.

0: தலைமை உல்லாச மங்கத்தில் கிருஷ்ணசாமி குழு அங்கில இருந்து அழைச்சிருக்காரு. சொல்லுங்க, என்ன பாடல விரும்பி கேட்க போறீங்க?
1: படத்துல இருந்து God bless you. இந்த பாடல எனது மகன் மருமகள் பேத்தி எனக்காகவும் விரும்பி கேட்கிறேன்.
0: நிச்சயமா அடுத்ததாக பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: ஆக்சுவலி நன்றி
0: நன்றி.

0: எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
2: Yo, yo, your vats of Laxalt! Yeah!

சந்தியன் கிரேஸ் மற்றும் ஸ்வேதா மோகன் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, நாங்க சொன்னது போல பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை நீங்க தாராளமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

0: நான் பெண்ணையிலிருந்து சுசீலா பேசுறேம்மா.
1: சுசீலா சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க இன்றைக்கு?
0: தளபதி கச்சேரி பாடல்மா.
1: தளபதி கச்சேரி.
0: என் பேர் பிள்ளைங்க சகிப் ராஜ், சர்மிளா ராஜ், யாதிரன், திவினா, இவங்களுக்காக அந்த பாடல் கேக்குறேம்மா.
1: நிச்சயமா நிச்சயமா, உங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்குமா?
0: ஐயோ எம்மா பேச்சி, ஒன்றரை வயசு ஆடும்.
1: ஓ, ஒன்றரை வயசுல நடனம் ஆடுறாங்க. சரி, நிச்சயமா நிச்சயமா, அடுத்ததா பாடலை கேட்கலாம். நீங்க அவங்களை நடனம் ஆட வச்சிருங்க எப்படியாவது.
0: ரொம்ப

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடு.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
4: மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா ஆண்டனிடா.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம வந்து பாடல்களை எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக ஒரு குட்டி பாடலை நாம வந்து நிகழ்ச்சியில கேட்க போறோம். இந்த பாடலை கேட்ட பிறகு உங்களுக்காக செய்திகளும் ஒளிபரப்பாக உள்ளது. இதோ உங்களுக்காக அடுத்ததாக போர்க்கண்ட சிங்கம் அப்படின்ற பாடல். இதோ அடுத்ததாக கேட்கலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தபோங் ஹஜே தொடர்பான அரச விசாரணை ஆணையம் RCI-இன் அறிக்கை இன்று மக்களவை சிறப்பு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த சிறப்பு கூட்டத்தில் தபோங் ஹஜ் அமைப்பின் நிதிநிலையை வலுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் மீது கவனம் செலுத்தப்பட்டது. இவ்விழை 2018 மக்கள் பீதியில் பேரளவில் தங்களது பணத்தை திரும்ப பெற முனைந்திருந்தால் அரசாங்கம் 74.5 பில்லியன் ரிங்கிட்டை ஏற்றிருக்க வேண்டிய இடர் வந்திருக்கும் என பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் தெரிவித்தார். 2019 இந்நிலை ஏற்பட்டது. 2018 முதல் 2019 தொடக்கம் வரை 1.25 விழுக்காடு ஹிபா விகிதம் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குறுகிய காலத்தில் 6 பில்லியன் ரிங்கிட் நிகர தொகை வெளியேறியதாக அவர் கூறினார். கிளாந்தான் அதன் மொத்த பரப்பளவில் 51.79 விழுக்காடு அல்லது 778.34 ஹெக்டரில் வனப்பகுதியை கொண்டுள்ளது. தீபகற்ப மலேசியா வன கொள்கை கட்டுப்பாட்டுக்கு இணையாக அவை பராமரிக்கப்படுவதாக கிளாந்தான் மந்திரிபசார டத்து முகமது நசருடின் டவுட் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிலப்பரப்பில் குறைந்தது 50 விழுக்காடு காடுகளாகவும் மரங்களாகவும் இருக்க வேண்டும் என அதில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமும் ஆஸ்திரேலியாவும் இராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம் தெரிவித்துள்ளன. பசிபிக்கிலும் தென்சீன கடல் பகுதியிலும் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ளும் நோக்கில் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கேன்பெராவில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனேசும் வியட்நாம் அதிபர் தோம்லாமும் இவ்விவகாரம் குறித்து விரிவாக பேசினர். ஈரான் உச்ச தலைவர் முஷ்தபா கமினி சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பதாக அதிபர் மசூத் பெசஸ்கியான் கூறியுள்ளார். அண்மையில் முஷ்தபா கமினியுடன் 7 மணி நேர சந்திப்பில் கலந்து கொண்டதாக IRIB தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டார். அந்த சந்திப்பில் ஈரான் ஒருமைப்பாடு, மக்கள் நலன் உட்பட பல விவகாரங்கள் தொட்டு பேசப்பட்டதாக பெசஸ்கியான் தெரிவித்தார். விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா. இதில் 61 தங்கப்பதக்கங்களை வென்று முதல் 3 சிறந்த நிலைகளில் போட்டியை நிறைவு செய்ய தெலங்கானு இலக்கிட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவின் போட்டியாளரின் தயார் நிலையும் 90 முதல் 95 விழுக்காடு வரை முழுமையடைந்துள்ளதாக தெலங்கானு விளையாட்டு மன்ற இயக்குநர் அஹமது ஷரீஸ் அல் யஹ்யா கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்ப நாம சில பாடல்களை கேட்ட பிறகு உங்களுக்காக உங்களோட பேசும் அங்கமும் இருக்க போகுது. ஐயோ, 11 மணிக்கு நாங்க பேச முடியலையே அப்படின்ற வருத்தமே உங்களுக்கு வேண்டாம். சரி, இப்போ வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளையராஜா கொண்டு வரும் பாடலை நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம்.

நரேஷ் மற்றும் சுஜாதா கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, செல்ஃப் லவ், அதாவது நம்மை நாமே காதலிப்பது, நம்மை நாமே வந்து ரசிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ங்க. பல சமயங்கள்ல மற்றவர்களுக்கு அன்பு கொடுக்கறதுல எந்த அளவுக்கு நம்ம அப்படி பார்த்து நுண்ணிச்சு செய்யறோமோ, ஆனா நம்மை நாமே மறந்துடுறோம். அந்த மாதிரி இன்றைய நாள், அதாவது 11 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபேஸ் மாஸ்க் டே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய முகம், சருமம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பயன்படுத்துற ஒரு சருமத்தை பாதுகாக்கும் விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாள் அன்று நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புறோங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களை விரும்பும் தருணத்தில், அதாவது எனக்கான நேரம் வேணும், ஆங்கிலத்துல கூட மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கான நேரம் வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது என்ன விஷயத்தை நீங்க செய்வீங்க அப்படின்றது தான் எங்களுக்கு அழைத்து சொல்ல போறீங்க. 7 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எனக்கான நேரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தூங்குவாங்க, இல்ல வெளியில போவாங்க, சிலருக்கு சமைக்கிறது தான் பிடிக்கும், இல்ல சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு எனக்கு பிடிச்ச நபரை பார்க்கறதுல தாங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்வாங்க. இந்த மாதிரி உங்களை நீங்களே மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கும், உங்களை நீங்களே வந்து எனக்கு இதை பண்ணும் போல இருக்கே, எனக
அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ள போறீங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவுதான் கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னெண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்து எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, வாய் ஆர் யூ டேக்கிங் சச் டிசிஷன், நீங்க எவ்வளவு காமா இருக்கு, லைஃப் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீனாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: நம்மை சுற்றி
1: நெகிரி சம்பிலான் ஜொஹால் மலை மேல் வீற்று இருக்கும் அருள்மிகு நாகதேவி அம்மன் அரங்காளி அம்மன் ஆலயத்தில் ஆகஸ்ட் 17 நாள் திங்கட்கிழமை நாக பஞ்சமி விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் ஜெயபாலன்.
2: இன்று இந்த 17 தேதி 8 மாசம் வந்து நாக பஞ்சமி என்று திங்கட்கிழமை என்று வெகு சிறப்பாக நடைபெறும். அதே போல பொதுமக்கள் யாகும் எல்லாருமே கலந்து கொண்டு மற்ற பேரிலிருந்து வரும் ஜெவர்பாரு பல மாநிலிருந்து வந்து இந்த அம்பாளை தரிசித்து ஸ்ரீ மகா நாகதேவி அம்பாளும் பேச்சி அம்மன் ஆலயத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் நாகப்பஞ்சம் என்று பொதுமக்கள் ஆகிய எல்லாரும் கலந்து கொண்டு இந்த நாகப்பஞ்சம் என்று அம்பாளுடைய ஆசீர்வாதத்தோடு பெற்றுமாறு கேட்டுக்
1: கொள்கிறோம். நாட்டிய நாடகம் மலேசிய பண்பாட்டு கலை பாரம்பரிய சங்கம் இம்மாதம் 25 நாள் செவ்வாய்க்கிழமை தலைநகர் நுண்கலை கோவிலில் கண்ணம்மா நாட்டிய நாடகத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளது. நிகழ்ச்சி குறித்த மேலதிக தகவலை வழங்குகிறார் சங்கத்தின் செயலாளர் தனஸ்ரீ சுப்பையா.
3: வணக்கம், வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். நான் வந்து சத்வன் கபுடாயா அண்ட் அன்கசினியான் வரிசன் மலேசியால இருந்து பேசுறேன். இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, நம்ம கண்ணம்மா ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நம்மளோட பிரசாத் வன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வர 25 ஆகஸ்ட் 25 ஆகஸ்ட் மாசம் மாலை 5:30 சந்தானா ஆடிட்டோரியம் பிரிக்ஃபீல்ட்ல நடைபெறவிருக்கிறது. நம்ம எல்லாரையும் வருக வருக என்று அழைக்கத்தான் இன்றைக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். சோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் வந்து பங்களிக்கணும், வந்து பார்க்கணும். இது என்னன்னா, நம்ம ஒரு லோக்கல் ஆர்டிஸ்ட், ஒரு டீச்சர், ஒரு இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு மாரி த லவ் லவ் இஸ் லைஃப் பிகின்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு ஆர்ட் மூலியமா, ஒரு மியூசிக் மூலியமா எப்படி இந்த எல்லா விஷயத்திலையும் அன்பை செலுத்தணும்ன்றது தான் அத கருப்பொருள், இந்த நிகழ்ச்சியோட கருப்பொருள். அதனால ஒரு ஒரு டீச்சரா இருந்து வரக்கூடிய மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில ஒரு ஒரு ஆர்ட் வந்து கத்துட்டு அதோட அது அழியக்கூடாது. எப்படி ஒரு ஆர்ட் மூலியமா ஒரு ஒரு பரதம், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பரதம் மூலியமா, ஒரு மியூசிக் மூலியமா சொசைட்டி அட் லார்ஜ் எல்லாரையும் ரீச் பண்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வந்து இத கலந்துக்கணும்.
0: நம்மை சுற்றி
1: சுங்காய தோட்ட தமிழ் பள்ளியில் நாளை புதன்கிழமை ஆகஸ்ட் 12 நாள் இலவச சுகாதார முகாம் நடைபெற உள்ளது. சுகாதார விழிப்புணர்வு உரை, ஜோம் சேஹாட், உடல் நல செயல்பாடுகள், கண் பரிசோதனை உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனை ஆகியவற்றை தகுந்த மருத்துவ குழுவினரால் மேற்கொள்ளப்படுகிறது. சுற்று வட்டார பொதுமக்கள் கலந்து பயன்பெற அழைக்கப்படுகின்றனர்.
0: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21.
5: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

கருப்பு திரைப்படத்துல இருந்த அந்த பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசித்திருந்தோம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இன்றைக்கு வந்து உங்களை நீங்களே, உங்க மனசு, உங்க அழகு எல்லாத்தையும் பாதுகாக்கும் ஒரு நாள், இந்த செல்ஃப் லவ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். பல சமயங்கள்ல மற்றவர்களை நாம ரொம்ப அன்பா பார்க்கிற நேரத்துல நம்மை நாமே பாத்துக்க மறந்துடுறோமோ அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி இந்த நாள் உறுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில நீங்க உங்களுக்காக ஒரு அழகான விஷயத்தை செய்யணும், நீங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம ரொம்ப வேலை செஞ்சிட்டோம்பா இந்த வாரம், இதை நான் பண்ணியே ஆவே அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நீங்க எங்களுக்கு தாராளமா அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 உங்களை நீங்க எப்படி அப்படி மகிழ்ச்சி படுத்துக்குவீங்க அப்படின்றத சொல்லுங்க.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் நீங்க செல்ஃப் லவ், அதாவது உங்களை நீங்களே உங்க மீது பாசத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நேரத்துல நான் இதுதான் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்ததாக கவித்ரா அழைப்புல இருக்காங்க, சொல்லுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க மீது நீங்க பாசம் காட்ட நினைக்கும் போது?
1: வணக்கம். எனக்கு நான் செல்ஃப் லவ் பண்ற போது என்ன பண்ணுவேன்னாக்கா ஸ்கின் கேர் ரொம்ப செய்வேன். ஏன்னா பிசிக்கலி நம்ம காட்டுறது வெளியே வந்துட்டு அது நம்மள பிரதிபலிக்கும் சொல்லுவாங்க இல்லையா. ஸ்கின் கேர் பண்ணும் போது நம்மளே அழகா ஃபீல் பண்ணும் போது அது வந்து ஒரு வகையான செல்ஃப் லவ் நான் பாக்குறேன்.
0: நாம அழகா உணரும் போது நமக்கு தானாவே மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் வந்துரும்ன்றீங்க.
1: ஆமா கண்டிப்பா.
0: சரி, நன்றி
1: நன்றி.

0: என்ன பண்ணுவீங்க?
1: நார்மலா வந்துட்டு ஸ்டாஃப் டெம்போ பண்ணோம்னா இது நான் வந்துட்டு வீட்டுல இருந்து குக் பண்ணிட்டு வீட்டுல சாப்பிட்டுட்டு அப்படி ஏதாவது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் இல்ல யூடியூப்ல ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு உட்காந்துருவேன்.
0: எதுவா இருந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம்ன்றீங்க.
1: நன்றி.

0: மரியாதை அப்படின்ற உள்ளூர் பாடலை இன்றைக்கு நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரண் நாராயணன் இசையமைத்து அவரை பாடியிருந்த பாடல் அந்த பாடல். சரி, நிகழ்ச்சியில் இப்போ நாம நிறைவு பாடலை கேட்க போறோம். அடுத்ததாக பிரேமா கிருஷ்ணன் உங்களோடு பேச ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. அவங்களுடைய இசையும் இசையும் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய பாடல்கள் தகவல்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்ள போறாங்க. அதனால நீங்க இணைந்திருந்து பிரேமா கிருஷ்ணனுடைய நிகழ்ச்சியும் செவிமடுக்க மறந்துடாதீங்க. இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைய நிகழ்ச்சியில நாங்க பேசியிருந்தது போல இந்த செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல சமயங்கள்ல பல நேரத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும்ன்றதை யோசிக்க மறந்துடுறோம். நம்ம சம்பாதிப்போம், வேலைக்கு போவோம், அந்த பணம் வந்த உடனே இந்தந்த வேலையெல்லாம் பார்க்கணும், இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர நமக்குன்னு என்ன செய்து கொள்றோம் அப்படின்றத யோசிக்கவே மாட்டோம். உழைக்கிறோம் உழைக்கிறோம், ஓடிட்டே இருக்கோம். அந்த சமயத்துல நமக்கும் ஒரு ஓய்வு தேவை, நமக்கும் ஒரு அன்பு தேவை. அந்த அன்பை நாமே நமக்கு கொடுக்கும் போது அதை விட என்னங்க வேணும், நமக்கு என்ன வேணும்ன்றது நம்மை விட யாருக்கு தெரியும் சொல்லுங்க. அதனால இந்த நாளில் உங்களுக்கு நாங்க ஒரு குட்டியான நினைவூட்டல் கொடுக்கிறோம். உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற நினைவூட்டல் உழுது இப்பொழுது நான் கிளம்புறேங்க. மதிய உணவு இன்னும் சாப்பிடல அப்படின்னா அங்கிருந்தே உங்க அன்பை தொடங்குங்க. சரியான நேரத்துல நல்லா வயிறாறு சாப்பிட்டுருங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சியில் நாம நிறைவு பாடலை கேட்டு வரலாம். இது உங்கள் அபிமான மின்னல் ஃபேம்.
1: அடி நேர்ப்பேன் அடி நேர்ப்பேன்

0: தபுங் ஹஜ் வாரியம் மீட்சி நடைமுறைக்கு பின் வலுவாக உள்ளது. மேற்காசிய நாடுகளுடனான மலேசியாவின் உறவு வர்த்தக ஒத்துழைப்பு மூலம் மேம்படுத்தப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தபுங் ஹஜி தொடர்பான அரச விசாரணை ஆணையம் RCI-இன் அறிக்கை இன்று மக்களவை சிறப்பு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த சிறப்பு கூட்டம் தபுங் ஹஜி வாரிய நிதிநிலையை வலுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகள் மீது கவனம் செலுத்தியது. இவ்வளை தபுங் ஹஜி வாரிய நிர்வாகத்தின் 2014 முதல் 2020 வரையிலான செயல்பாடுகள் குறித்த 211 பக்க அறிக்கை கடந்த மாதம் 29 நாள் வெளியிடப்பட்டது. இவ்விவகாரத்தை மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என அரசாங்கம் முடிவு செய்ததை அடுத்து அந்த அறிக்கை பொதுவில் வெளியிடப்பட்டது. தபுங் ஹஜி வாரியம் தற்போது மிக வலுவான நிலையில் உள்ளது. அவ்வாரியம் மீட்சி நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இந்நிலையை அடைந்துள்ளதாக பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டின் இறுதியில் மடானி அரசாங்கம் நாட்டின் நிர்வாக பொறுப்பை ஏற்றபோது சிக்கல்களை சீர் செய்யவும் சொத்துக்களை கையாளும் நடைமுறையிலும் தபுங் ஹஜி வாரியம் ஈடுபட்டதாக அவர் கூறினார். இவ்வளை தபுங் ஹஜி வாரியம் தொடர்பான விசாரணை முழுமையாகவும் நேர்மையாகவும் மேற்கொள்ளப்பட வேண்டும், அதில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படக்கூடாது என டாக்டர் ஜுல்கிஃப்லி வலியுறுத்தினார். பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் ஆணைக்கு ஏற்ப இது உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வளை 2018 மக்கள் பீதியில் பேரளவில் தங்களது பணத்தை திரும்ப பெற முனைந்திருந்தால் அரசாங்கம் 74.5 பில்லியன் ரிங்கிட்டு ஏற்றிருக்க வேண்டிய இடர் வந்திருக்கும் என டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் தெரிவித்தார். 2019 இந்நிலை ஏற்பட்டது. 2018 முதல் 2019 தொடக்கம் வரை 1.25 விழுக்காடு ஹிபா விகிதம் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குறுகிய காலத்தில் 6 பில்லியன் ரிங்கிட் நிகர தொகை வெளியேறியதாக அவர் கூறினார். சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங் சனிடமிருந்து பதவி விலகல கடிதத்தை மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜோஹாரி அப்துல் பெற்றுள்ளார். அந்த பதவி விலகல் நேற்று தொடங்கி நடப்புக்கு வந்துள்ளது. அந்த தொகுதி கூட்டரசு அரசியலமைப்பு பிரிவு 54 உட்பிரிவு 1 ஏற்ப காலியானதாக மக்களவை சிறப்பு அமர்வில் அவர் கூறினார். வாங் சென் தன்னார்வ அடிப்படையில் பதவியிலிருந்து விலகுவதாக முகநூலில் இடுகையிட்டுள்ளார். மேற்காசிய நாடுகளுடனான மலேசியாவின் உறவுகள் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் வர்த்தக முதலீட்டு ஒத்துழைப்பை அதிகரிப்பதன் மூலம் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் மஸ்லான் தெரிவித்துள்ளார். நாட்டில் ISC குளோபல் நிறுவனத்தின் புதிய கிளை திறக்கப்படுவது மலேசியாவின் மீது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை புலப்படுத்துவதாக அவர் கூறினார். இந்த ஒத்துழைப்பு பொருளாதாரத்தை பன்முகப்படுத்த நிலையான வளர்ச்சியை வலுப்படுத்துதல், அறிவுசார் வளர்ச்சியை விரிவுபடுத்துதல் ஆகிய முனைப்புகளுக்கு இணங்க அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலாக்கா அரசாங்க செயலாளராக பொறுப்பேற்றுள்ள டத்தோ சல்ஹா சலேக்கு அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரி ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டத்தோ சல்ஹா சலே கொண்டுள்ள அனுபவமும் வியூக ஆற்றலும் மாநில அரசாங்கத்தின் வளர்ச்சியையும் நிர்வாக செயல்பாடுகளையும் வலுப்படுத்தும் அதேவேளை கூட்டரசு அரசாங்கத்துடனான வியூக ஒத்துழைப்பையும் மேம்படுத்தும் என்று தான்ஸ்ரி ஷம்சுல் அஸ்ரி நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் டத்தோ சல்ஹா சலே பொதுச் சேவையில் குறிப்பாக சமூக உள்கட்டமைப்பு மேலாண்மை, பொருளாதாரம், நிதி, மனிதவள மேலாண்மை ஆகியவற்றில் 28 ஆண்டுகால பரந்த அனுபவத்தை கொண்டுள்ளார் என்று தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி கூறினார். கிளாந்தான் அதன் மொத்த பரப்பளவில் 51.79 விழுக்காடு அல்லது 778.34 ஹெக்டர் வனப்பகுதியை கொண்டுள்ளது. தீபகற்ப மலேசிய வனக்கொள்கை கடப்பாட்டுக்கு இணையாக அது பராமரிக்கப்படுவதாக கிளாந்தான் மந்திரி பசார டத்து முகமது நசுருடின் டவுட் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிலப்பரப்பில் குறைந்தது 50 விழுக்காடு காடுகளாகவும் மரங்களாகவும் இருக்க வேண்டும் என அதில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாதுகாக்கப்பட்ட நிரந்தர வனப்பகுதி, அங்கீகரிக்கப்படக்கூடிய அரசாங்க நிலங்களை அடையாளம் காண்பது உள்ளிட்ட பல்வேறு அணுகுமுறையை கிளாந்தான் அரசாங்கம் மாநில வனத்துறையுடன் இணைந்து முன்னெடுத்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் வசிக்கும் கர்ப்பிணிகள், குறிப்பாக 7 மாதத்தை கடந்தவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருப்பது அவசியம். கர்ப்பகால விவரங்கள் அடங்கிய உங்கள் பிங்க் புக்கை பாதுகாப்பாக வைத்திருப்பதோடு மருத்துவமனை அல்லது குடும்ப உறுப்பினரிடம் உங்கள் நிலையை தெரிவிக்க மறவாதீர். பேரிடர் காலங்களில் தாய் சேய் நலமுடன் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம்.
0: வியட்நாமும் ஆஸ்திரேலியாவும் ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணக்கம் தெரிவித்துள்ளன. பசிபிக்கிலும் தென்சீன கடல் பகுதியிலும் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ளும் நோக்கில் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கென்பராவில் ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீஸும் வியட்நாம் அதிபர் தொம்லாமும் இவ்விவகாரம் குறித்து விரிவாக பேசினர். குறிப்பாக ராணுவ பலத்தை மேம்படுத்த கடல்சார் பாதுகாப்பும் கூட்டு ராணுவ பயிற்சியும் அவசியமாவதாக அல்பனீஸ் குறிப்பிட்டார். வட்டார அமைதியையும் நிலைத்தன்மையையும் அது நிலைநிறுத்தும் என்றார் அவர். ஹார்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்படும் என்ற நம்பிக்கை குறைந்துள்ளதால் எண்ணெய் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. இது புதிய பணவீக்க அச்சத்தை தூண்டியுள்ளதோடு இவ்வாண்டு அமெரிக்க வட்டி விகிதம் ஒரு முறையாவது உயர்த்தப்படும் என்ற கணிப்புகளை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய தவறிய நிலையில் கடந்த வாரம் எண்ணெய் விலை 10 விழுக்காடு உயர்ந்தது. நேரடியாக தாக்குதலை நடத்தாமல் இருதரப்பும் எண்ணெய் பீப்பாய்களை ஆயுதமாக பயன்படுத்துவதாக குயின்டெக்ஸ் இன்டெல் நிறுவனம் உலகளாவிய வியூக நிபுணர் ஸ்டெபன் இனன்ஸ் கூறினார். ஈரான் உச்ச தலைவர் மொஜ்தபா கமெனி சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பதாக அதிபர் மசூத் பெசஸ்கியான் கூறியுள்ளார். அண்மையில் மொஜ்தபா கமெனியுடன் 7 மணி நேர சந்திப்பில் கலந்து கொண்டதாக IRIB தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் குறிப்பிட்டார். அந்த சந்திப்பில் ஈரான் ஒருமைப்பாடு, மக்கள் நலன் உட்பட பல விவகாரங்கள் தொட்டு பேசப்பட்டதாக பெசஸ்கியான் தெரிவித்தார். பிப்ரவரி 28 அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் அலி கெமெனி கொல்லப்பட்டதை அடுத்து அவரின் மகன் முஷ்தபா கெமெனி ஈரான் உச்சத்தலைவர் பதவியை நிரப்பினார். அதன்பின் அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை. மேற்கு கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானவர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. 570 பேர் காயமடைந்துள்ளதாக அரசாங்கம் கூறியது. பெரேரா, கலி, கியூபா, மெனின்லென்ட்ஸ் உட்பட 38 நகரங்கள் கடுமையான சேதத்தை எதிர்நோக்கியுள்ளன. 86 கட்டடங்கள் சரிந்தன. 7 விமான நிலையங்களின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. பேராவில் மட்டும் 60 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இவ்வேளை அதிபர் அப்டலலோ டெல்ஸ் எஸ்பிரேலா நிலநடுக்கத்தை அடுத்து தேசிய அவசர நிலையை அறிவித்துள்ளார். கனடா பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்தில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. அதனைத் தொடர்ந்து அருகில் வசிக்கும் சுமார் 20,000 பேர் அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு பணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமலன் நகரிலிருந்து வார இறுதியில் 12,000 பேர் வெளியேறினர். விளையாட்டு 2026 ஸ்லாங் ஒரு சுக்மா. இதில் 61 தங்கப்பதக்கங்களை வென்று முதல் 3 சிறந்த நிலைகளில் போட்டியை நிறைவு செய்ய தெலுங்கானு இலக்கிட்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவின் விளையாட்டாளரின் தயார் நிலையும் 90 முதல் 95 விழுக்காடு வரை முழுமையடைந்துள்ளதாக தெலுங்கானு விளையாட்டு மன்ற இயக்குநர் அஹமது ஷரீஸ் அல்யாஹியா கூறினார். இம்முறை நடைபெறும் 37 பிரிவுகளில் 35 தெலுங்கானு களமிறங்குகிறது. விளையாட்டாளர்களையும் அதிகாரிகளையும் உட்படுத்தி 799 பேர் சுக்மாவில் பங்கேற்கின்றனர்.

டபோங் அஜி வாரியம் மீட்சி நடைமுறைக்கு பின் வலுவாக உள்ளது. மேற்காசிய நாடுகளுடனான மலேசியாவின் உறவு வர்த்தக ஒத்துழைப்பு மூலம் மேம்படுத்தப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருப்பது அல்ல. சில நேரம் ஓட வேண்டும், சில நேரம் நடக்க வேண்டும், சில நேரம் நின்று சிந்திக்க வேண்டும், சில நேரங்களில் அமைதியாக அமர வேண்டும். எந்த நிலையிலுமே நம்பிக்கையை மட்டும் நாம் கைவிட வேண்டாம். நம்பிக்கையே நம்மை வெற்றிக்கு கொண்டு செல்லும். சரி, செவ்வாய்க்கிழமை மதிய வேளையில் உங்களை சந்திக்கின்றேன். நான் பிரேமா கிருஷ்ணன். செவ்வாய்க்கிழமையில் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் குறித்த தகவல்லாம் நம்ம வந்து பகிர்ந்து கொள்வோம், நீங்களும் அழைத்து பேசலாம். ஆக இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த துரித உணவை விட்டுறணும்னு நினைப்போம், இந்த தூக்கம் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம், இல்ல உடற்பயிற்சி நான் அவசியமா செய்திருவேன் இப்படிலாம் நினைப்போம். ஆனால் பாத்தீங்கன்னா இதை முறையாக பின்பற்றுவதில் நிறைய சவால்கள்லாம் நமக்கு வந்துடும். அது ஏன், எப்படி, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8. சிலர் பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கிறது கூட நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம், சொல்றாங்க. ஆக எப்படி வந்து முறையாக அந்த ஆரோக்கியத்தை பின்பற்றலாம் அப்படின்றத நீங்களும் அழைத்து சொல்லலாம்.

சந்தோஷ் நாராயணன் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சாரதா அழைச்சிருந்தாங்க, ஆனா அந்த தகவலை மட்டும் சொல்லுங்க, வானொலியில் நான் பேச விரும்பல அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தினசரி வந்து உடற்பயிற்சி செய்யணும்னு அவங்க நினைப்பாங்களா, ஆனா நிறைய பொறுப்புகள் வேலை இதெல்லாம் வந்ததுனால அவங்களால உடற்பயிற்சியே செய்ய முடியல. இதுதான் எனக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு, நேரமின்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சவாலா இருக்கு? ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இல்ல தூங்குறது கூட எனக்கு நேரமே இல்லைங்க, நல்லா தூங்க முடியல, ஒரு 8 மணி நேரம் தூங்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா தூங்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கலாம். அழைக்கலாம் 3-2-2-8-2-4-7-6-8 அல்லது 3-2-2-8-2-5-7-3-3.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: கண்ணா இசையில் கிரிஷ் கே சசிலா பாடிய மலேசிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். டாமான் சரால இருந்து தமிழ்ச்செல்வி அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க உங்களுக்கு என்ன மாதிரி சவால்கள் எதிர்நோக்குறீங்க?
1: ஒரு மாத காலம் வந்து யோகா கிளாஸ்க்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா எடுத்து போய்கிட்டு இருக்கேன். நான் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு
0: இதற்கு முன்பு செய்யணும்னு தோணி இருக்கும், ஆனா நீங்க போகலையா?
1: போகல, டைம் இல்ல.
0: உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்றீங்க. இப்ப வெற்றிகரமா யோகா பயிற்சிகள் எல்லாம் எப்படி எந்த அளவுக்கு கத்திட்டு இருக்கீங்க?
1: ஒரு மாத காலம் தானே, அதுக்கப்புறம் போக போகல.
0: ஆனா பிடிச்சிருக்கா?
1: உங்களுக்கு
0: வந்து நேரமின்மைதான் ஒரு சவாலா இருந்திருக்கு, ஆனா இப்ப வந்து அதுல நேரத்தை ஒதுக்கி யோகா கத்துக்கிற அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நல்ல ஒரு செயல் இது.
1: ஆமா, வீட்டுல பிள்ளைங்களும் சொல்லிட்டாங்க, நாங்களே எங்களை பாத்துக்கிறோமா, இதுக்கப்புறம் நீங்க உங்க லைஃப கத்துக்கோங்க. அவங்களுக்கும் அனுப்பி
0: வச்சாங்க. பிள்ளைகள்லாம் உற்சாகம் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. சரி, சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேன். இன்னைக்கு என்ன சமையல்
1: வீட்டுல?
0: ஆரோக்கியமான உணவு தான் சமைச்சிருக்கீங்க, பிள்ளைகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியா சாப்பிடுங்க. நன்றி.
1: நன்றி.

0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

இனிமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம் கபில். அவருடைய குரலில் நேரம் பிற்பகல் மணி 1:50 ஆகிவிட்டது. இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து திரை தகவல். லவ் ஓ லவ் இந்த திரைப்படம் வெளிவந்திருக்கின்றது. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த பவிஸ் இந்த படத்தில் கதாநாயகியை 4 ஆண்டுகளாக அவர் காதலிக்கின்றார். காதலுக்காக, அதாவது தன்னுடைய காதலிக்காக ஏகப்பட்ட செலவு வந்து செய்கின்றார். ஒரு கட்டத்தில் வந்து அவராலேயே அந்த கடனாளியே ஆகிவிட்டதால் என்ன செய்வதென்று தெரியாமல் காவல்துறை அதிகாரியை பார்க்க செல்கின்றார். இவர்களுடைய காதலில் அவர் அனுபவித்த அந்த தொல்லைகள் வந்து அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் அப்படின்றதா இந்த திரைப்படம் நகர்கின்றது. ஆக இந்த திரைப்படத்தை வாய்ப்பிருந்தால் பார்க்கலாம். தொடர்ந்து உங்களுக்காக பிரதீப் குமார் சிவாங்கி பாடிய பாடல்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சொல்லி கேட்டிருந்தோம். நிவேதா அழைத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, தண்ணி கூட குடிக்க நேரம் இல்லைங்க எனக்கு, அந்த அளவுக்கு நான் வந்து வேலை வேலைன்னு இருந்ததால உடல் நலன் பிரச்சனைகள் அதிகமா அவங்களுக்கு வந்ததா, அந்த தகவலை மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக காலநிலை மாற்றம் பார்த்தீங்கன்னா, இப்ப அதிகமா வந்து நீர் பருக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். வெயிலாக இருக்கின்ற உடல் நலன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நம்முடைய உடல் மிக மிக ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் தான் வந்து முயற்சி எடுக்க வேண்டும். அது உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, தூக்கமாக இருந்தாலும் சரி. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த தூக்கமே இல்லை என்றால் மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகி இருக்கிறாங்க. ஆக உடல் நலனை எப்பொழுதும் நாம் வந்து பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருப்பதில் கவனம் செலுத்துவோம். தொடர்ந்து உங்களுக்காக அமீனா ஸ்ரீதர் கொண்டு வரும் பாடல்.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேன்
1: உங்களுக்காக.
2: ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோர் 100,000 ரிங்கிட் வரையிலான கடன் உதவிக்கு விண்ணப்பம் செய்யலாம். www.thekkun.gov.my
1: மடானி உங்களுக்காக

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். இவ்வாண்டின் நடுப்பகுதி வரை 167 திட்டங்களின் கீழ் 52,750 ரோமா ஸ்லாங்கோர்கோ வீடுகள் முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டு வாங்குவோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலும் அதே காலகட்டத்தில் 68 திட்டங்களின் கீழ் கூடுதலாக 34,287 ரோமா ஸ்லாங்கோர்கோ வீடுகள் தற்போது கட்டுமானத்தில் உள்ளதாக மாநில வீடமைப்பு பண்பாட்டு ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ போர்ஹான் அமான்ஜா தெரிவித்தார். ஜோஹரில் மேற்கொள்ளப்படும் 69 மேம்பாட்டு திட்டங்கள் மீதான தொடர் கண்காணிப்பு மூலம் முதன்மை அடைவுநிலை குறியீடு KPI மதிப்பிட இலக்கிட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து முகமது ஜஃப்னி முகமது ஷுக்கூர் தெரிவித்துள்ளார். அவற்றுள் 33 திட்டங்கள் முழுமை பெற்றுள்ளன. மேலும் 22 திட்டங்களின் பணிகள் தொடர்வதாகவும் 11 திட்டங்கள் அங்கீகாரத்திற்காக காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிலிப்பீன்ஸ் பாகியோ நகரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 10 பேர் உயிரிழந்தனர். 13 பேர் காணாமல் போயுள்ளனர். 3 பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். கடும் மழையை தொடர்ந்து அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது. மீட்பு பணிகள் தொடர்வதாக பாகியோ ஆளுநர் பெஞ்சமின் மகாலோங் தெரிவித்தார். இங்கிலாந்தின் முக்கால் பகுதி தற்போது வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு இம்மாதம் தொடக்கத்திலிருந்து அதீத வெப்பம் நிலவுவதாக தேசிய வறட்சி கண்காணிப்பு குழு தெரிவித்தது. அதன் விளைவாக அங்குள்ள அனைத்து கூட்டரசுகளும் நீர்வள அழுத்தத்தை எதிர்நோக்கியுள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. அந்நிலை வேளாண் துறையிலும் பொது நீர் விநியோகத்திலும் சுற்றுச்சூழல் மீதும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டு. இந்தியா புதுடெல்லியில் நடைபெறும் 2026 உலக பூப்பந்து போட்டியில் தேசிய ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் மான் வெய்சோங் தனது இணையான தே காய் ஒன்னுடன் அபார வெற்றியை பதிவு செய்ய கங்கணம் கட்டியுள்ளார். இப்போட்டியில் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவதே தற்போதைய முக்கிய நோக்கமாகும் என்றார் அவர். நிறைவாக டொரோண்டோ பொது டென்னிஸ் போட்டி. உலகின் முன்னாள் முதல்நிலை விளையாட்டாளர் இகா ஸ்வியாடெக் ரஷ்யாவின் டியானா ஷ்னெடரை 6-2, 6-1 என்னும் புள்ளிகளில் எளிமையாக வெற்றி கொண்டார். இந்த வெற்றியைத் தொடர்ந்து ஸ்வியாடெக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போலந்தைச் சேர்ந்த அவர் அடுத்த சுற்றில் யுக்ரைனின் அலினா விட்டோலினாவுடன் பொருதுவார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனி பிற்பகல் 3 மணி வரை பழைய பாடல்களை நாம் ரசிக்க போகின்றோம். நீங்களும் அழைத்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 3 2 2 8 2 4 7 6 8. சரி, இப்பொழுது நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்து நம்ம கேட்க போகின்றோம். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா 1 மணி அளவில் பார்த்தீங்கன்னா நேரா அம்பிகா அவங்க அழைத்து சொன்னாங்க. 2 மணிக்கு பிறகு தொடர்பு கொண்டா எனக்கு கிடைக்கவே மாட்டேத அழைப்பு, ஆகையால் இப்பொழுதே நான் சொல்லிடுறேன் அப்படின்னாங்க. என்னான்னு கேட்கும் பொழுது அவங்க கூட வேலை செய்கின்ற நிலா ஐயாவு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பணி ஓய்வு பெற இருக்கின்றாராம். அவருக்கு வந்து இந்த கண்ணன் வருவான் கதை சொல்வான் இந்த பாடல் என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல், அவங்களுக்காக இதை ஒளிபரப்பு செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அம்பிகா அழைத்து கேட்டிருந்தாங்க. நிச்சயமா முடியும்னு சொல்லியிருந்தோம். ஆக அவங்களுடைய விருப்ப பாடலை நாம் தொடக்க பாடலாக கேட்க போகின்றோம்.

கண்ணே வாடா கண்மணி வாடா பொன்னே வாடா பொன்மணி வாடா. புன்னகை புரியும் கண்ணா வாடா புல்லாங்குழலின் மன்னா வாடா. அழகே வாடா அருகே வாடா.

0: இசை மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீலாயிலிருந்து சிவகாமி அம்மா அழைச்சிருக்காங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து தூங்காத கண்ணொன்று ஒன்று அந்த பாட்டு வேணும்மா.
0: அந்த பாடல் பிடித்த பாடல் தானே உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிச்ச பாட்டுமா. பிரேமா, நல்லா இருக்கீங்களா? நீங்க
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டேன். ஐயோ, இவ்வளவு அன்பா கேக்குறீங்களே. நான் சாப்பிட்டேன், நீங்க என்ன சாப்பிட்டீங்க?
1: நானும் சாப்பிட்டேம்மா. நான் இப்ப ஆடி மாசத்துக்கு வெஜிடேரியனே. நான் வந்து முருங்கைக்கீரை பரட்டி அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டேன். என் பேரனுக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கேன். அவருக்கு சாதின்னு கொடுத்து முட்டை பொறிச்சு கொடுத்தேன். சாப்பிட்டு இருக்காரு. நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேம்மா.
0: பேரன் மேல எவ்வளவு ஒரு பாசம் பாருங்க. அவங்களுக்காக தனியா வேற சமைச்சு கொடுக்கறீங்க.
1: ஆமாம்மா, என் பேரன் எனக்கு அஞ்சு பேரனுங்க இருக்கானுங்க. அஞ்சு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: நல்ல ஒரு பாட்டி. சரி, பேரன்கிட்ட முதல்ல பாட்டி அப்படின்னு சொன்னா நல்ல கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி எல்லாம் கதைகள்லாம் சொல்லுவீங்களா?
1: கதைங்க சொல்லுவேன். அதே டைம்ல கதைங்க வந்து சும்மா நார்மலான கதை சொல்ல மாட்டேன். அதுல நீதியா இருக்கிற கதைங்க, நீதி கதைங்களா சொல்லுவேன். அந்த இடத்துல நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி இருந்தேன், தமிழ் ஸ்கூல் படிச்சேன், அதனால நல்லா இருக்கிறேன். எல்லாம் தமிழ் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க.
0: அப்படிங்களா?
1: அந்த மாதிரி தான் கதை சொல்லிக்கிட்டு
0: இருப்பேன். நல்ல பாட்டி. உங்க வாழ்க்கை அனுபவங்களையே பேர பிள்ளைகளுக்கு சொல்லி தரீங்க.
1: கதையா சொல்லி தரம்மா.
0: சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து நம்ம ஒலிபரப்பு செய்கின்றோம். நன்றி.

0: மண்டியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், யத்தோடு பேசும் குரல்கள்,
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: வீரா அபிமன்யு திரையில் இடம்பெற்ற பாடலை பி வி ஸ்ரீனிவாஸ் பி சசிலா குரலில் நாம் கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து ஜோஹோர் ஸ்கூலை சேர்ந்த ராமண்ணா அழைச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து இந்த மேஜர் சந்திரகாந்த் படத்துல இருந்து ஒரு நாள் யாரோ என்ற பாடல்களே ஒளிபரப்பு மாதிரி கேட்டுக்கொள்றேன் மேடம்.
0: நிச்சயமா ஐயா, உங்களுக்கான பாடல் அடுத்து ஒளிபரப்பு செய்கின்றோம். வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா?
1: வேலை செஞ்சுட்டு இப்ப ஃப்ரீயா இருக்கிறோம். வேலைதான் ஒரு கம்பெனில, நம்ம தமிழ்நாடு கம்பெனிங்க, பெட்ரோலியம் கம்பெனிங்க, ஸ்குடையில இருக்கு. நான் அதுல வந்து பாதுகாவல வேலை செய்யறேன்.
0: எப்பயுமே மின்னலசம் கேப்பீங்களா?
1: ஐயோ, நம்ம நான் சிறு வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பைத்தியம் மேடம். அந்த காலத்துல அந்த கார்டு மாதிரி வாங்கி நேரு பணம் கேட்டு இருப்பேன். ஒரு 18 வயசுல இப்ப கூட ரேடியோ கெட்டு போயிட்டு போன வாரம் புதுசா வாங்கினேன்.
0: பாதுகாவலர வேலை செய்து கொண்டு
1: நன்றி.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

0: மனமயிலும் பழைய பாடல்களை நாம் ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து பத்துகாஜால இருந்து மோகன ராஜு அழைச்சிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: பிரேமா, இது வந்து எங்க அக்காவும் அண்ணிங்க ரெண்டு பேர்த்தோட விருப்பப்பட்டு கண்டசாலா பாட்டு, சிறைச்சாலையில் ஒரு குயிலம்மான்ற ஒரு பாட்டு. அது அண்ணி ரெண்டு பேர்த்துக்கும் அக்கா அவங்களுக்கும், அண்ணியோட பேர் வந்து ஏகாம்பாள் ஒருத்தவங்க, நிர்மலா ஒருத்தவங்க, அக்காவோட பேர் வந்து நல்லம்மா. அவங்களுக்கு விருப்பமான பாட்டு நான் விரும்பி கேட்டுக்கிறேன்.
0: அக மோகனராஜு வந்து நீங்க அழைச்சி உங்களுக்கு பிடித்த பாடல், அண்ணிக்கும் அக்காக்கும் பிடித்த பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க.
1: ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருக்காங்க, அதனாலதான் நான் ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கு கிடைச்சிச்சு. அதனால அவங்களுக்கு அதிர்ஷ்டம், அவங்களுக்கு கேட்பாங்க.
0: வாய்ப்பு கிடைத்த உடனே அக்காக்கும் அன்னைக்காகவும் கேட்டிருக்கீங்க. நிச்சயமா ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றிமா.
1: ரொம்ப நன்றி பிரேமா.

0: மனதுக்கு நெருக்கமான பழைய பாடல்களை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். தம்பின்ல இருந்து சாந்தி அழைச்சிருக்கீங்க, சொல்லுங்க சாந்தி, என்ன பாடல் வேண்டும்?
1: என் மகனுக்கு நீங்க பிறந்த நாள், அதனால நல்லா பிறந்த நாள் பாட்டா போடுங்க.
0: பிறந்த நாள் அப்படின்னு ஒரு அந்த பாடலா? சரி, மகன் பெயர் என்ன?
1: வாசுதேவன்.
0: வாசுதேவனுக்கு எத்தனை வயது பூர்த்தி ஆகுது? 46 வயது மகனுக்கு அம்மா வாழ்த்து சொல்றீங்களா?
1: ஆமா, நம்மளுக்கு என்னைக்குமே பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே.
0: ஆமா, எப்பயுமே உங்களுக்கு வந்து குழந்தைதான் அப்படின்றீங்க, எவ்வளவுதான் வளர்ந்தாலுமே.
1: ஆமா,
0: சரி, அவருக்காக அந்த பாடல் நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். அதே நேரத்துல இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய எல்லாருக்குமே இந்த பாடல் சமர்ப்பணம் செய்யலாம்.
1: ஆமா, சரிமா, ரொம்ப சந்தோஷமா. சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சமையல் வீட்டுல?
1: சாப்பிட்டமா, மீன் சம்பால்மா.
0: மீன் சம்பால், சரி, நல்லா சாப்பிடுங்க, பாடலை கேளுங்க.

நம் செல்லங்களுக்காக ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை 9:15 பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் பட்டுவட்ல இருந்து ராமச்சந்திரன் அழைச்சிருக்காங்க. சொல்லுங்கய்யா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு அந்த பாடல் கை கொடுத்தது சிந்தை கோதுமணி.
0: அந்த பாடல் பிடித்த பாடல?
1: ஆமா சார். எனக்கும் செல்வத்துறை அங்கிளுக்கும் முன்னாள் அறிவிப்பாளர் என் செல்வத்துறை.
0: முன்னாள் அறிவிப்பாளர் செல்வதுரை அவருக்காக இந்த பாடலை விரும்பி கேக்குறீங்களா?
1: ஆமா சார்.
0: சரி, நிச்சயமா அவர் கேட்டுட்டு இருப்பாருன்னு
1: நினைக்கிறேன்.
0: உங்களுக்கு நன்றி.
1: நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றி. ரொம்ப நாளா அடிச்சு அவர் இருக்கிற அடிச்சது தான்.
0: அப்படிங்களா, நீண்ட நாளைக்கு பிறகு அழைச்சிருக்கீங்க, அதுவும் இந்த பாடல் வந்து அவருக்காக சமர்ப்பணம் செய்யறீங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். 2026 2035 ஆற்றல் திறன் கொள்கை செயல் திட்டம் NEAP 2.0 2035 ஆண்டுக்குள் 85.24 பில்லியன் மதிப்பிலான பயன்பாட்டை சேமிக்கவும், நாட்டின் எரிசக்தி தேவையை 11.6 விழுக்காடு குறைக்கவும், ஒட்டுமொத்த எரிசக்தி சேமிப்பை 815,383 த்ரேஜோலாக எட்டவும் இலக்கிட்டுள்ளது. பசுமை குடில்வாயு வெளியே குறைப்பதும் அதில் அடங்கும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நாசிர் கூறினார். இதனிடையே 2026 மின்சார கொள்முதல் கட்டணம் FIT கட்டமைப்பின் கீழ் மொத்தம் 42 நிறுவனங்களுக்கு திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டங்கள் மொத்தம் 4.3 பில்லியன் மதிப்பிலான முதலீடுகளை கொண்டு வரும் திறன் கொண்டவை என அமைச்சர் கூறினார். இதில் 16 உயிரி வாயு திட்டங்கள், 11 உயிரி எரிபொருள் திட்டங்கள், 15 சிறிய அளவிலான நீர்மின் திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன என அக்மல் நசருல்லா முகமது நாசிர் விளக்கினார். தபோங் ஹஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணை அறிக்கை RCI தொடர்பான எவ்வித விசாரணையும் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அதனுடன் விசாரணை சேகரிக்கப்படும் எந்தவொரு தகவலும் உண்மை சட்டத்தின் மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுவது அவசியம் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பன்னாட்டு காற்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா தலைவர் ஜியானி இன்ஃபாந்தினோவை பதவியிலிருந்து விலக்க வேண்டாம் என்று எச்சரித்துள்ளார். அவ்வாறு செய்தால் ஃபீஃபா பெரும் தவறு இழைக்க நேரிடும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இன்ஃபாந்தினோ இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் வெற்றிகரமான உலக கிண்ணத்தை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறினார். தொடர்பு செயற்கைக்கோளை ஏந்தி சென்ற சீன விண்கலம் அதன் முயற்சியில் தோற்றதாக அரச ஊடகம் சின்வா தெரிவித்துள்ளது. வென்சாங் விண்வெளி தளத்திலிருந்து பாய்ச்சப்பட்ட லாங் மார்ச் 7A விண்கலம் நடுவானில் வெடித்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த தோல்விக்கு பயண கோளாறே காரணம் என்று கூறப்படுகிறது. விளையாட்டு. 2026 உலக பூப்பந்து போட்டி. தேசிய ஆடவர் ஒற்றையர் ஆட்டக்காரர் லியாங் ஜன்ஹாவ் முதல் சுற்றில் பிரேசிலின் ஜொனாதன் மத்தியஸை எதிர்கொள்கிறார். முதல் சுற்றை கடப்பது அவருக்கு பெரிய சிரமமாக இருக்காது என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அடுத்த சுற்றில் சீனாவின் லீ ஷி ஃபெங்கை எதிர்கொள்ள நேரிடலாம் என்பது அவருக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இருந்தும் நம்பிக்கையுடன் இருப்பதாக ஜன்ஹாவ் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. மினலஃபம் டிக்டாக் பக்மா வாங்க, அங்க வந்து உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்தை வந்து பதிவு செய்யலாம். சரியா? சரி, இப்பொழுது உற்சாகமான பாடல் உங்களுக்காகவே.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: உடம்பில் சிறகு முளைக்கட்டும், நரம்பில் குறும்பு இருக்கட்டும், அடிச்சு புடிச்சு அடிச்சு அடிச்சு அடிக்கு ஆட்டம் ஆதிவாசி போல இருக்கட்டும்.
1: அட வீதி பத்தாதே, இந்த ஊரு பத்தாதே, நாம இறங்கி கல

சுராஷ் ஜெகன் கார்த்திக் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையமிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்கள் வந்து மின்னல் எஃப்எம் பக்கமா வாங்க, அங்க டிக்டாக்ல நேரலையில வந்து நீங்க உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். ஆக இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. லக்ஷ்மி தியானா, லக்ஷ்மி தியான மன்றம் குரு சுவாமி பிரம்மஸ்ரீ சிவானந்தா அவருக்கு வந்து பிறந்த நாளாம். ஆக டாக்டர் நம்பியார் காஜாங்கிலிருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று உங்களுடைய அன்புக்குரியர்கள் யாருக்கும் பிறந்த நாள்லாம் வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாமே. சரி, தொடர்ந்து உங்களுக்காக போம்பே ஜெயஸ்ரீ குரலில் பாடல்.

பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தும் நேரம் பிற்பகல் மணி 3:24. மின்னலஃபம் டிக்டாக் வாயிலாக பாத்தீங்கன்னா நம்ம நேயர்கள்லாம் வந்து பிறந்த நாள் வாழ்த்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மருமகள் லோகேஸ்வரிக்கு பிறந்த நாளாம். மாமியார் உஷா வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மான் தோட்டம் அங்க இருந்து நமக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஜெயசினி அவங்களுக்கு இன்று பிறந்த நாள். நாகலிங்கம் முனியாண்டி அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பிரின்சஸ் ராணி அவங்க வந்து திருநாரா அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்வதாக தெரிவித்திருக்கிறாங்க. அதே போன்று பார்த்தீங்கன்னா ராணி டெங்கிலேருந்து ஓ அந்த பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டுலாம் அவங்க பேர்

வில்லியம் சகாயராஜ் பாடிய பாடல் அது, மலேசிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசைமிசையும் தொகுப்பில் வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆக டிக்டாக் பக்கமாக வந்தீங்கன்னா வாழ்த்தை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அரசி வந்து ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்த அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அன்பா சிலையங்கூர் சதீஷ்குமார் அவருக்கு பிறந்த நாளாம். சித்தப்பா சி கே அன்பழகன் பரமேஸ்வரி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அமிஷா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைய பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அரபி அவருமே வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக உங்களுடைய வாழ்த்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னா மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வந்து அங்கே நீங்கள் பதிவு செய்யலாம். ஏன் வந்து இந்த டிக்டாக்ல வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைபேசி அழைப்புகளும் நம்ம எடுப்போம். ஆனால் நேயர்கள் சிலர் வந்து இல்லை தொலைபேசி அழைக்கும் போது கிடைக்கல, டிக்டாக் பக்கமாக வாங்க அங்கேயும் நாங்கள் வாழ்த்து சொல்ல காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வானொலியில் பெயர் சொல்லும் போது அது ஒரு தனி சிறப்பு, பக்கத்தில் தான் இருப்பாங்க இருந்தாலும் வானொலி வழியாக ஒருவருடைய பெயரை சொல்லி அந்த வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி சொல்ல வார்த்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க.

வேல் திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். மின்னலகம் டிக்டாக் வாயிலாக வந்து பிறநாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு வாழ்த்து வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அதுல ராமசாமி சொல்லியிருக்காரு, கூட்டு குடும்ப வாழ்வின் சிறப்பை விளக்கும் இனிமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக சரி, இப்பொழுது பிறநாள் வாழ்த்து பார்க்கலாம். கீர்த்தனா திருப்பதி அவங்க அக்காவாம், தம்பி திவேஷ் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க, மதிவாணனுக்கு புஷ்பா வாழ்த்து சொல்லியிருக்காங்க, கல்யாணி ராமசாமி கணேஷ் அவருக்கு பிறநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, மாரியாயி வாழ்த்து சொல்லியிருக்காங்க, ஜெயக்குமாரன் இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அக்கா காளியம்மா பகாங்கல இருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, மாரியாயி வள்ளி இவர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயந்தி வந்து முரளி அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அதாவது ஜெயந்திக்கு பிறந்த நாள் முரளி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து சுகுணா அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதியே பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிந்திருச்சு, ஆனாலும் வாழ்த்து சொல்லுகிறாங்க. ஷாமலா தேவி அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இது போன்று பிறந்தநாள் வாழ்த்து அதுவும் இன்று கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே மின்னலின் பிறந்தநாள் வாழ்த்து.

0: இன்னைக்கும் நீ
1: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இடம்பெறுவது மாநபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
3: பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். وَالَّذِينَ يَجْتَنِبُونَ كَبَائِرَ الْإِثْمِ وَالْفَوَاحِشَ وَإِذَا مَا غَضِبُوا هُمْ يَغْفِرُونَ. صدق الله العظيم. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத தீய குணங்களில் கோபம் என்பதும் ஒன்று. தேவையில்லாமல் யாரிடத்திலும் கோபப்படக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறார். கோபப்படுவதை விட மன்னித்தல் சாலச் சிறந்தது. யார் மன்னிப்பை கையில் எடுத்துக் கொள்வார்களோ, பிறரை செய்த துரோகத்திற்கு அவரை மன்னிப்பார்களோ, அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பெரும் பாவங்களிலிருந்தும் மானக்கேடானவற்றிலிருந்தும் விலகியிருப்பார்கள். தங்களுக்கு கோபம் வரும்போது கோபத்திற்கு காரணமானவர்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள் என்று 42 அத்தியாயம் 37 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது அது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம். கோபம் அதிகமாக அதிகமாக மனிதனுடைய இரத்த கொதிப்பு அதிகமாகி அவனுடைய ஆரோக்கிய கேடுகளுக்கு அந்த கோபமே வழிவகுத்து விடுகிறது. அதனால் அவன் பலகீனமாகி போகிறான். சில மனிதர் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எதற்கெடுத்தாலும் கோபம், தேவையில்லாத கோபம். கணவன் மனைவியிடத்தில் கோபம், மனைவி கணவனிடத்தில் கோபம், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கோபம், பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே கோபம். இப்படியாக கோபத்தினுடைய பட்டியல்கள் நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த அறுத்தமற்ற கோபத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அதை இஸ்லாம் வெறுக்கிறது. வீரன் என்றால் யார் என்பதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வரைவிலக்கணம் சொல்லுவார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ ஷதீது பிஸ்ஸுரஅ இன்னம ஷதீதுல்லதி யம்லிக்கு நஃப்ஸஹு இந்தல் கலப். ரவாஹுல் புகாரி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீண்டார்கள், குத்துச்சண்டையிலே அடுத்தவனை வீழ்த்துபவன் வீரன் அல்லன், மாறாக கோபம் வரும்போது தன்னைத்தானே அடக்கிக் கொள்பவனே உண்மையான வீரனாவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது, கோபம் வரும்போது இறைவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் விருப்பமில்லாத செயலை தவிர்த்து தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவன்தான் உண்மையான வீரன் என்று வீரனுக்கு வரைவிலக்கணம் சொன்னவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பிறரை அடித்து வீழ்த்துவதை விட தனக்கு ஏற்படுகின்ற கோபத்தை அடக்கிக் கொள்பவனே உலகத்திலே தலை சிறந்த வீரன் என்று நபிகளார் சொன்னதிலிருந்து கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அவன்தான் மிகப்பெரிய வீரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த கோபம் எதனால் ஏற்படுகிறது, அந்த காரணத்தையும் தெரிந்து கொண்டால் நாம் அடுத்தடுத்த நிலைகளிலே நம்மை நாமே நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். இன்னல் கலப மின ஷைத்தானி وَإِنَّ الشَّيْطَانَ خُلِقَ مِنَ النَّارِ وَإِنَّمَا تُطْفِئُ النَّارُ بِالْمَاءِ فَإِذَا غَضِبَ أَحَدُكُمْ فَلْيَتَوَلَّ. رواه أبو داود. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனால் இந்த கோபம் வருகிறது என்ற விளக்கத்தையும் இந்த உலகத்திற்கு சொன்னார்கள். அந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அதற்குள்ள தீர்வையும் சொன்னார்கள். வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸை அத்தியா அஸ்ஸாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோபம் ஷைத்தானிய பாதிப்பின் விளைவாகும். ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான். நெருப்பு நீரால் மட்டுமே அணைகிறது. எனவே உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டால் அவர் உலு செய்து கொள்ளட்டும், அங்க தூய்மை செய்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமொழியிலும் மற்ற நபிமொழிகளிலும் ஷைத்தானிய பாதிப்பு என்று கூறப்பட்ட கோபம் தனக்காக என்று ஒருவர் கொள்ளும் கோபத்தையே குறிக்கிறது. இறை நம்பிக்கையாளனுக்கு தீனின் பகைமைகள் மீது ஏற்படும் கோபம் மிக உயர்ந்த ஒரு பண்பாகும். ஒருவன் மார்க்கத்தையே அழித்திட வரும்போது கோபம் வராமல் இருப்பது ஈமானுடைய பலவீனத்தினுடைய அடையாளமாகும். எனவே நாம் கோபப்பட வேண்டிய காரணத்திற்கு தகுந்த காரண நேரத்தில் மட்டும் கோபப்படுவதிலே தவறில்லை. ஆனால் எதற்கெடுத்தாலும் கோபம் தேவையில்லாத கோபம். இது இஸ்லாம் தீய குணங்களின் பட்டியலிலே சேர்த்திருக்கிறது. எனவே ஷைத்தான் நம்மை தூண்டி விடுகிறான், அதனால் நமக்கு கோப உணர்ச்சி ஏற்படுகிறது. அதை எப்படி தணிப்பது? அந்த கோபம் ஷைத்தானிய பாதிப்பாகும். ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டான், தீ பிடித்து கொண்டால் தண்ணீரை ஊற்றித்தான் அணைக்கிறோம். அதுபோன்று நீங்கள் உது செய்து பாருங்கள், அந்த கோபம் தணிந்து விடும் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اذا غضب احدكم وهو قائم فليجلس وان ذهب عنه الغضب والا فضطجع رواه المشكات. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், உங்களிலே ஒருவருக்கு நின்று கொண்டிருக்கும் போது கோபம் வந்தால் அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும். இப்படி செய்து கோபம் மறைந்து விட்டால் சரி, இல்லாவிட்டால் அவர் படுத்துக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரவிமொழி மிஷ்காத்துல் மசாபிஹே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுது நமக்கு கோபம் வந்தால் அந்த நிலையை மாற்றி விட்டால் அந்த கோபம் தணிந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். மேலும் சொன்னார்கள், கால மூஸபனு இம்ரான் அலைஹி ஸலாம் யா ரப்பி மன் அஅஸ்ஸு இபாதிக இந்தக் கால மன் இதா கதர கஃபர. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், என் அதிபதியே, உன் அடியார்கள் உன்னிடத்தில் மிகவும் நேசத்திற்குரியவர் யார் என்று கேட்டார். அப்ப இறைவன் சொன்னான், எவர் பழிவாங்கும் சக்தியை பெற்றிருந்தும் மன்னித்து விடுகிறாரோ அவரே என்னிடம் மிகவும் நேசத்திற்குரியவராவார் என்று அல்லாஹ் பதிலளித்தான் என்ற தகவல் மிஷ்காத்துல் மசாபீஹிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பழிவாங்கும் தன்மை என்பது என்ன? அது கோபத்தை வெளிப்படுத்துவதாகும், தங்களுடைய சினத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதாகும். அதை மறைத்து அவரை மன்னிப்பவரே அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் பெற்றவர் என்பதிலிருந்து யார் தேவையில்லாமல் கோபப்படாமல் இருப்பாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். மேலும் சொன்னார்கள், மன் ஹசன லிசானஹு சதரல்லாஹு அவுரத்தஹு வமன் கஃப கலபஹு கஃபல்லாஹு அன்ஹு அஸாபஹு யௌமல் கியாமா ومن اعتذر الى الله قبل الله عذره رواه مشكات المصابيح. انس بن مالك رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மைக்கு மாறாக பேசுவதை விட்டும் தன் நாவை காத்துக் கொள்பவனின் குறையை அல்லாஹ் மறைத்து விடுகிறான். தன் கோபத்தை தடுத்துக் கொள்பவனை விட்டும் மறுமை நாளின் வேதனையை அல்லாஹ் அகற்றி விடுகிறான். இறைவனிடம் மன்னிப்பு கோருபவனை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல மூன்று விஷயங்களிலே இரண்டாவது விஷயம், யார் கோபத்தை தடுத்து கொள்வார்களோ நாளை மறுமை நாளிலே அவனுக்கு உள்ள வேதனை அதாபை அல்லாஹ் அகற்றி விடுகிறான் என்பதிலிருந்து நாம் கோபப்படாமல் இருந்தால் நாளை மறுமையிலே நமக்கு வேதனைகள் குறைக்கப்படுகின்றன, நாம் மன்னிப்புக்குள்ளாக்கப்படுகிறோம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. மேலும் சொன்னார்கள், ثلاثٌ من أخلاق الإيمان من إذا غضب لم يدخله غضبه في باطل ومن إذا رضي لم يخرجه رضاه من حق ومن إذا قدر لم يتعاضى ما ليس له. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மூன்று விஷயங்கள் இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளிலே கட்டுப்பட்டவையாகும். ஒருவனுக்கு கோபம் வந்தால் அவனது கோபம் அவனை ஆகாத செயலை செய்ய வைக்க கூடாது. அவன் மகிழ்ச்சி அடைந்தால் அந்த மகிழ்ச்சி சத்தியத்தின் வட்டத்தை விட்டும் அவனை வெளியேற்றிவிடக்கூடாது. அவனுக்கு வலிமை இருந்தாலும் அவனுக்கு உரிமையில்லாத பிறருடைய பொருட்களை அவன் அபகரித்து கொள்ளக்கூடாது. இப்படி மூன்று விஷயங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒருவனுக்கு கோபம் வந்தால் அவனது கோபம் அவனை ஆகாத செயலை செய்ய வைக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை கட்டுப்படுத்துகின்ற வழிகளை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு நீதிபதி லா யக்லி என்னல் காதி வஹுவ கலுபான், அவர் கோபமாக இருக்கிற நிலையில் அவர் தீர்ப்பு சொல்லக்கூடாது, அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன அந்த நபிமொழியிலிருந்து சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிபதி கோபமாக இருக்கிற நேரத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடாது, காரணம் தன் கோபத்தின் வெளிப்பாடாக அவர் ஏதேனும் ஒரு முடிவெடுத்து விடுவார். சட்டென்று ஒரு கோபத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவு அது ஆரோக்கியமானதாகவும் இருக்காது என்பதனால் கோபமான நிலையில் ஒரு காதி நீதிபதி தீர்ப்பு வழங்கக்கூடாது என்று இஸ்லாமிய சட்ட நூல்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. எனவே எந்த அளவுக்கு நாம் கட்டுப்படுத்தி கோபப்படாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடலுக்கும் ஆரோக்கியம், அதே சமயத்தில் இறைவனிடத்திலும் மதிப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ன ரஜுலன் காலலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஔசினி கால லா தக்லப் ஃபரத்தத தாலிக மிராரன் கால லா தக்லப் ரவாஹுல் புகாரி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் எனக்கு ஏதேனும் அறிவுரை கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அந்த மனிதர் அநேகமாக சீக்கிரம் கோபத்துக்குள்ளாகவும் இயல்பு கொண்டவராக இருந்தார். அதற்கு அன்னலார் கோபம் கொள்ளாதீர்கள் என்று பதிலளித்தார். அம்மனிதரை எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று மீண்டும் மீண்டும் பலமுறை கேட்டுக்கொண்டே இருந்தார். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் என்றே பதில் கூறி கொண்டிருந்தார்கள் என்ற நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அதிகமாக தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது. கோபம் என்பது அவசரம் என்பது அல் அநாத்து மின் அல்லாஹி வல் ஆஜிலத்து மின் அஷ்ஷைத்தான். நிதானம் என்பது அல்லாஹ்வை சார்ந்த குணமாகும். பதட்டம் என்பது கோபம் என்பது அது ஷைத்தானை சார்ந்ததாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே முடிந்தவரை நாம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த வழிமுறையை கையாண்டு அப்படி நம்மையும் அறியாமல் கோபம் கொப்பளித்து கொண்டு வந்தால் அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற நபிகளாரின் அறிவுரையையும் கவனத்தில் கொண்டு நாம் கோபம் வந்தால் உடனே சென்று ஒழு செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுது எல்லா பிரச்சனைகளும் சாந்தமாகி போய்விடுகிறது. மேலும் நாம் நின்று கொண்டிருந்த நிலையிலே நமக்கு கோபம் வந்தால் அந்த நிலையை சற்று மாற்றி பார்க்க வேண்டும், உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கொஞ்சம் நம்முடைய உணர்ச்சிகள் குறைந்துவிடும், கோபம் குறைந்துவிடும். அப்படி உட்கார்ந்த பிறகு நமக்கு அந்த கோபம் தணியவில்லை என்றால் நாம் சென்று படுத்துவிட வேண்டும். இப்படியாக இந்த அணுகுமுறைதான் நபிகளார் சல்லல்லாஹுடைய ஹதீஸின் வாயிலாக கோபத்தை கட்டுப்படுவதற்குண்டான வழிகள் குறித்து நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி கற்று தந்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த உலகத்திலே ஒரு சொற்ப வாழ்க்கை வாழப்போகிறோம். இந்த காலங்களிலே தேவையில்லாமல் கணவன் மனைவிக்கு மத்தியிலே கோபப்படுவது, மனைவி கணவனிடத்திலே கோபப்படுவது, தொட்டதற்கெல்லாம் கோபப்படுவது, இது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம். நாம் கோபப்படுகின்ற பொழுது நம்முடைய நரம்புகள் புடைத்து கொள்ளுகிறது, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கேடு ஏற்படுகிறது, ஆரோக்கியத்திற்கும் அது கேடாக அமைகிறது. இறைவனுடைய அரவணைப்பை விட்டும் அந்த கோபம் நம்மை தூரப்படுத்துகிறது. எந்த அடியார்கள் பிற அடியார்கள் மீது கோபப்படுகிறார்களோ அந்த அடியார்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே நாம் எதற்கெடுத்தாலும் தேவையில்லாத அறுத்தமற்ற கோபங்கள் அது ஆரோக்கியமானது அல்ல, அதை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஒரு வீரன் என்பவன் பிறரை அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல, தனக்கு ஏற்படுகின்ற கோபத்தை அடக்கி ஆள்பவனே வீரன் என்றார்கள். ஆம், நாம் உண்மையான வீரனாக இந்த உலகத்தில் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய கோபத்தை நாம் கட்டுப்படுத்தி விட்டோம் என்றால் நம்மை விட சிறந்த வீரன் உலகத்தில் இல்லை என்ற அந்த சிந்தனையை நாம் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். நம்முடைய கோபத்தை கூட நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் கோபமே படாதவர்கள் நம்மை விட சிறந்த வீரசாலிகள் என்று நாம் ஏற்றுக்கொண்டு சரணடைய வேண்டும். எனவே அர்த்தமற்ற கோபங்களை தவிர்ப்போம். அது அல் அஹ்லாக்கு சையா, தீய குணங்களின் உடையவர்களுடைய அடையாளம் என்பதை நாம் இனம் கண்டு கோபப்படாமல் சாந்தமாக எந்த ஒரு காரியத்திலும் நம்முடைய அணுகுமுறை சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். எனவே சாந்தமானவர்களாக கோபம் இல்லாதவர்களாக உலகத்தில் சிரித்த முகத்தோடு வாழ்ந்து எல்லோருடைய அன்பையும் நாம் கொள்ளையடித்து நல்லவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்திலும் வெற்றியை பெற்று நாளை மறுமையிலே நல்ல பிரதிபலனை நாம் அறுவடை செய்வோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
0: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பர்ஞாரன் ஜாக்கின்.

இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்க வந்துவிட்டார் மோகன். பேசும் வார்த்தைகள் நம்முடையதாக இருந்தாலும் கேட்கும் காதுகள் மற்றவர்களுடையது. ஆக பேசும் வார்த்தைகள் பிறர் மனம் பாதிக்காமல் பேசுவது மிக மிக அவசியம். அதை எப்பொழுதும் உணர்ந்து நாம் பேசுவோம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 2018 முதல் தபோங் ஹஜியை சீரமைக்கும் திட்டம் வெற்றிகரமாக ஆக்ககர முடிவுகளை தந்துள்ளது. அந்த உருமாற்றம் நிதிசார மீட்சி, நிர்வாகத்தை வலுப்படுத்துவது, முதலீட்டு தரத்தை மேம்படுத்துவது, வைப்பீட்டாளர்களுக்கு நிலையான வருவாயை வழங்குவது ஆகியவற்றை உள்ளடக்கியது என்று சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி ஹாசன் தெரிவித்தார். இதனிடையே தியேச்சின் சொத்துகளுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையிலான இடைவெளி குறித்து பேங்க் நகாரா 5 முறை எச்சரிக்கை கடிதங்களை வெளியிட்டுள்ளதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. அந்த வாரியத்தை நெறிப்படுத்தும் அமைப்பாக இல்லாவிட்டாலும் அதிக இலாப பங்குகளை வழங்கும் நடைமுறையால் ஏற்கனவே இருந்த கையிருப்பு நிதி குறையின் நிலைக்கு சென்றது குறித்து 2014 முதல் அந்த மத்திய வங்கி நினைவுறுத்தியதாக டாக்டர் சுல்கிஃப்லி குறிப்பிட்டார். மேலும் பேசிய டாக்டர் சுல்கிஃப்லி, புத்ராஜயா பர்டானா நிறுவனத்தில் தபோங் ஹஜி மேற்கொண்ட முதலீடும், அந்நிறுவனத்தின் தலைவராக தியேச்சின் அப்போதைய தலைவர் நியமிக்கப்பட்டதும் 1MDB தொடர்பான பரிவர்த்தனைகளுடன் தொடர்புபடுத்தப்பட்டன என்றார். இதன் விளைவாக தியேச் 145.3 மில்லியன் ரிங்கின் இழப்பை சந்தித்தது. இது தவிர 1MDB நிறுவனம் தொடர்பான சர்ச்சை உச்சத்தில் இருந்தபோதே தியேச் அந்நிறுவனத்திடமிருந்து துன்ராசா எக்ஸ்சேஞ்ச் TRX பகுதியில் நிலத்தை வாங்கியது. இந்தோனேசியாவில் காட்டுத்தீயால் பரவும் புகைமூட்டம் காரணமாக 10-க்கும் மேற்பட்ட பள்ளிகள் தொடர்ந்து 2வது நாளாக மூடப்பட்டன. போனியோ தீவின் மேற்கு கலிமந்தான் பகுதியில் காட்டுத்தீயின் புகை நகரை சூழ்ந்ததால் பொந்தியானா நகரில் பள்ளிகளை மூடுமாறு ஆளுநர் ஆடி ருஸ்டி கம்தோனோ உத்தரவிட்டார். கொலம்பியாவில் ஏற்பட்ட வலுவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்வேஸ் அந்நாட்டுக்கு மாந்தநேய உதவிகளையும் தேடி மீட்கும் படையினரையும் அனுப்புமாறு உத்தரவிட்டுள்ளார். இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணியில் உதவ வெனிசுவேலா மீட்பு குழுவினர் தயாராக இருப்பதாக ரோட்ரிக்வேஸ் கூறினார். டொரோண்டோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி. உலகின் முன்னாள் முதல்நிலை ஆட்டக்காரர் இகா ஸ்வியாடெக் அரையிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதியில் அவர் 6-2, 6-1 என்ற நேரடி செட்களில் ரஷ்யாவின் டயானா ஷ்னெடரை வென்றார். ஸ்வியாடெக் அடுத்து யுக்ரைனின் அலினா விதோலினாவுடன் களம் காண்பார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கம் நேர்களே, வணக்கம். மலேசியா மலர்ந்தாச்சுங்க தீரா இசை, உங்க மாலை பொழுது இன்னும் அழகாக்க இந்த பக்கம் மோகன் வந்துட்டேன். பொழுது தொடங்கி இரவு 8 மணி வரையிலும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும், எப்போதுமே நம்ம வாழ்க்கையில நடந்த கடந்த சில ஞாபகங்களை மீண்டும் பேசுறது ஒரு பெரிய சுவாரஸ்யம். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம நட்போட பேசக்கூடிய அந்த ஒரு சூழல் இன்னும் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தும். அதனாலதான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நட்பு அதை சார்ந்து நம்ம பேசும்போது ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு வேணா பேசலாம், ஏன்னா பழைய கதைகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நினைவுகள் அதிகம் பேசக்கூடிய ஒரு தீராயசங்கள் நாம பேச தொடங்கியிருக்கோம். பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆடி கட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவா திரிப்பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க வா இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

தொடர்ந்து எங்களோடு இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க.

0: வயசில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க, நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாடல் வரும், டக்குனு நின்றோம். அடுத்து வரக்கூடிய வரி என்ன? ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, சந்திக்கலாம்.
1: தாமஸ் இப்போலேருந்து
0: சொல்லுங்க. தாமஸ் எப்படி, தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன், மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். 80s ஓடனா தெரியல, எல்லா பாட்டும் நம்மளுக்கு பாட்டு பிடிக்கும், 80s பாட்டு எல்லாமே. ஆனா எல்லாமே ஞாபகம் இருக்குமான்னு தெரியல.
0: சரியாக்கா, உங்களுக்கான பாடல் என்ன வந்து போகுது அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
1: ஓகே.

0: பூத்தது பூத்தது பூத்தது பூத்தது பார்வை பார்த்தது பார்த்தது என்னமோ வரும் அப்படி
1: பூத்தது பூத்தது பார்வை வருமா
0: பூத்தது பூத்தது பார்வை அப்படிதான் வரும் உங்களுக்கு அப்படிதான்
1: சரியா இருக்கும் நம்புறீங்க
0: ஆனா பாட்டு பாட்டு தலைப்பு தெரியும் ஆனா நடுவுல வந்தது எனக்கு தெரியல
1: ஆனா தெரியலன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்ச மாதிரி சரியா பாடிட்டீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு
0: நன்றி.
1: சரி தாமஸ் வந்தாரு அவர் பாட்டுக்கு சரியா பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. சரியான பதில் தான். வாழ்த்துக்கள். அடுத்து மற்ற ஒரு நேருக்கு வாய்ப்பு தர வழங்க போறோம். நீங்களும் அழைக்கலாங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: அதேதான் பாட்டு தான் டக்குன்னு நின்றோங்க. அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றத கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு நேர் ஒருத்தவங்க காத்துட்டு இருக்காங்க.
1: ரீதா பேசுறேன்.
0: ரீதா எப்படி தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்காங்க.
0: எப்படி வேலையில இருக்கீங்களா? என்ன
1: இல்ல இல்ல இல்ல, கார்ல வெயிட் பண்றேன்.
0: கார்லயா? வாகனத்துல யாருக்காக காத்திருக்கீங்க?
1: மகளுக்காக
0: காத்திருக்கேன். பாடலை கண்டுபிடிக்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் என்னன்னு கேக்கலாம்?

0: அதனால
1: பாடல ரொம்ப சரியா கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நன்றி சொல்லவே பாடல் வருது, கேட்டுருமா? எத்தனை மணி இருக்கும் மகளுக்காக காத்திருக்கணும் நீங்க?
0: ஒரு 4:30 வரைக்கும்
1: பாடல் வருது. ரசிங்க, நன்றிங்க.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடாலி, வளமே வாழ்வின்.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:39. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:39.
2: மடானி உங்களுக்காக.
3: டெக்குன் ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கப்பட்டுள்ளது. தொழில் முனைவோர் 100,000 ரிங்கிட் வரையிலான கடனுதவிக்கு விண்ணப்பம் செய்யலாம். www.tekkun.gov.my
2: மடானி உங்களுக்காக.

அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் பாடிய பாடலையும் நம்ம கேட்டுங்க. தீரா இசையில் நம்ம பேசிட்டு இருக்கோம், உங்கள் மாலை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடிஞ்ச உடனே சீக்கிரம் வாகனத்துக்கு வந்து, பொதுவாகவே இந்த வாகன பயணத்துல பேச்சு துணைக்கு யாராவது இருந்தா நல்லா இருப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த மாலை பொழுதுல மட்டும் இல்லைங்க, பேசுறதெல்லாம் வேணாங்க, இது வேலைக்கு ஆகாது. முழுக்க முழுக்க இசை மட்டுமே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் ஒரு பொழுதாக தான் ஒவ்வொரு நாளும் தீரா இசை உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கு 6 மணிக்கு பிறகு நம்ம நினைவுகள் பத்தி பேசுவோம். ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான தலைப்பு. எப்போதுமே நம்ம வாழ்க்கையில சின்ன வயது அந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும் போது நம்ம அறியாமே நம்ம முகம் மலரும் பாருங்க. அந்த ஒரு முகம் மலர்ச்சி தான் இன்றைக்கு நம்ம அதிகமா கொடுக்க போறோம். ஏன்னா இன்றைக்கு நம்ம 6 மணிக்கு மேல நண்பர்கள் இந்த நட்பு வட்டம் குறித்து நம்ம பேச போறோம். என்ன கதையா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். எஸ்பிபி எஸ் ஜானகி குரல்ல பாடல் எடுத்து வருது, கேட்கலாம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தளபதி கச்சேரி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அடுத்த மாதம் வந்து நடைபெறவிருக்குதுங்க. அதை பற்றி விவரங்களோடு இன்றைக்கு இருவர் நம்மோடு இணைந்திருக்காங்க. ஆக் விஷன் ப்ரொடக்ஷன் நிறுவனர் ஹரி நம்மோடு வந்திருக்காரு. பிறகு ஐஸ் கியூப் உரிமையாளர் தோ ஜி கே நம்மோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் இருவருக்கும்.
2: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும்.
1: ஆமா, ஏற்கனவே ஒரு முறை தேவா நிகழ்ச்சி பத்தி பேசியிருந்தோம். அந்த முறை தளபதி கச்சேரி அப்படின்ற நம்முடைய விஜய் அவருடைய பாடல்கள் அடங்கிய ஒரு ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சியா இருக்க போகுது. இதை பற்றி நீங்க பேச போறீங்க. சரி, முதல்ல நம்ம டத்தோ ஜி கே அவர்கிட்ட வருவோம். இந்த முறை நம்ம தளபதி ரசிகர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி படைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு சொல்லுங்க.
2: என்னன்னா, வணக்கம் எல்லாத்துக்கும், வணக்கம் சொல்லிக்கிறேன். இது ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு தளபதிக்கு ஏதாவது ஒரு செய்யணும்னு நினச்சி ஒரு இது கிரியேட் பண்ணலாம்னு ஒன்று பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அவரோட கடைசி படம்னு ஒன்று சொல்லிட்டு இருந்திருக்கப்ப, அது சரி இது ஒரு கான்செப்டாக வச்சு தளபதி கச்சேரின்னு ஒன்று ஜோஹரில் செய்யலாம், பிரம்மாண்டமாக செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல தான் இது ஆரம்பிச்சிருக்கோம்.
1: அப்படியா? சரி, முழுக்க முழுக்க இப்போ தளபதியோட பாடல்கள் தான்.
2: ஆமாம், தளபதி ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி பாடல்கள் தான்.
1: அப்ப ரசிகர்களுக்கு ஒரு விருந்து படைக்க காத்துட்டு இருக்காங்க. நம்முடைய ஆக் விஷன் ப்ரொடக்ஷன் மற்றும் டத்தோ ஜி கே ஐஸ் கியூப் தான் பெருமையுடன் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து வழங்குறாங்க. தளபதி கச்சேரி சொல்லுங்க, இது எப்ப நடக்க போகுது, என்ன விஷயம் எல்லாம் காத்துட்டு இருக்க நம்முடைய மக்களுக்காக? ஹரி சொல்லுங்க.
3: வணக்கம். ஆக்சுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 12 செப்டம்பர் நமக்கு ஷோ இருக்கு. இது வந்து நம்ம தளபதி கச்சேரி 2026 ஜோஹர்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நடைபெற போகிறது இது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா சத்யாஸ் கீதாஞ்சலி. ஸோ சென்னையில் நம்ம நம்பர் ஒன் பேண்டாக அவங்கெல்லாம் வந்து லைவாக வாசிக்கக்கூடிய ஆளுங்கள். ஸோ அவங்க வராங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து சிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சத்யபிரகாஷ், நிவாஸ், அப்புறம் வந்து ஆப்ரஹாம் நித்யபாண்டியன், சௌந்தர்யா, அப்புறம் மதுரா பாலாஜி, சஞ்சனா கல்மஞ்சே. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிங்கர்ஸ் பட்டாளமே
2: வராங்க
3: நமக்கு இங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு 30 வருஷமா வந்து தளபதி விஜயோட டிராவல் பண்ண ஒரு டான்சர்ஸ் மாஸ்டர்ஸ்.
1: ஓ,
3: ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் ஜானி நோபல் இவங்க ரெண்டு பேரும் வந்து கலந்துக்கிறாங்க இந்த ஷோல வந்து. ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம ஜோஹூர் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு டான்ஸ் கொண்டாட்டமா இருக்க போகுது நமக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பாடல்லையும் சரி எல்லாமே வந்து தளபதி இட்ஸோட சாங்ஸ் தான், வைப் சாங்ஸ் எல்லாமே. ஸோ அதனால வந்து ஏன்னா அவங்களோட ஒரு 30 வருஷம் அனுபவத்தையும் இதுல வந்து ஷேர் பண்றாங்க வேற.
1: ஏன்னா
3: வந்து அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சத்யபிரகாஷ் வந்து இந்த ஜனநாயகத்துல வந்து ஒரு சாங் வேற அவர் பாடி இருக்கிறாரு அவரு. ஸோ அவரே வந்து இங்க வந்து பாடுறாரு வேற. ஸோ இந்த மாதிரியான அது மட்டும் இல்லாம அந்த அப்படி போடு சாங்ல வந்து ட்ரம்மர் யார் இருக்காங்களோ அந்த ஒரிஜினல் ட்ரம்மரே நம்மளோட வந்து வாசிக்கிறதுக்கு இங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான செயல்கள்லாம் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட காத்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம உள்ளூர் கலைஞர்களையும்
1: வாய்ப்பு
3: கொடுத்து நம்ம ஊக்குவிக்கிறோம். நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து அதுல வந்து சூசன், நூர்தன்நாதன், நந்தினி, திவினேஸ்வரி, ஸோ இந்த மாதிரியான சிங்கர்ஸை வந்து ஒரே மேடையில் ரெண்டு சிங்கர்ஸையும் ஒன்னா பாட வச்சு நம்ம பார்க்குறோம். நம்ம அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து டான்சர்ஸ், அந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம லோக்கல் டான்சர்ஸோட கலந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களோட சேர்ந்து ஆடுறாங்க வேற. ஸோ இந்த மாதிரியான வந்து ஒரு புது புதுவான விஷயங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம. ஸோ அதனால ரொம்ப வந்து எதிர்பார்ப்போட வந்து மக்கள் கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுனாக்கா வந்து
1: கலந்துக்கணும்,
3: சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பி ஆகணும், இந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்க்கும் போதுதான் வந்து அவங்களுக்கும் தெரியும். அதே நேரத்துல வந்து நம்ம வந்து எந்த ஒரு லைவ் பேண்ட் வச்சு நம்ம பண்ணும் போது எந்த அளவுக்கு அது வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம் ஆகட்டும், மற்றபடி அந்த ஸ்டேஜ் ஆகட்டும், நடனம் ஆகட்டும், எதுவாகட்டும், அந்த அந்த வைப் இருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து அது களைகட்ட போகுது அது
1: கண்டிப்பாக. ஆக நீங்கள் சொல்லும் போதே தெரியுது நிகழ்ச்சி காலக்கட்ட போது. ஏன்னா பொதுவாகவே நம்முடைய தளபதி அப்படின்னு சொல்லும் போது தொடராம் ஆண்டு காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா? ஆக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்து மாதிரி அது எப்படிலாம் தேர்ந்தெடுத்தீங்க நமக்கு தெரியல.
3: கண்டிப்பா, ஏன் பாத்தீங்க அப்படின்னாக்கா அவருது வந்து பாத்தீங்கன்னா மெலோடியஸ் இருக்கு, ராக் இருக்கு, பிளஸ் குத்து இருக்கு, எல்லாமே இருக்கு அவருக்கு கலந்து. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலந்து
1: ஒரு கலவி
3: கலவியா கொடுக்க போறோம் நம்ம இதுல.
1: சரி, ஆக இன்னும் சில கதைகள் பேசலாம். ஒரு பாடல் வரட்டும், பாடலுக்கு பிறகு இணைந்திருங்கள்.

0: இது போன்ற நிறைய தளபதி அவருடைய பாடல்கள், அதாவது 90-ஆம் ஆண்டு காலகட்டம் தொடங்கி இப்ப வரைக்கும் உள்ள பாடல்களை தொகுத்து தளபதி கச்சேரி அப்படின்ற ஒரு இசை நிகழ்ச்சியில் வழங்க போறாங்க. வரக்கூடிய செப்டம்பர் 12 மாலை 7 மணிக்கு கதே எக்கோ ஸ்பிரிங் ஹால் JB வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகுதுங்க. இந்த நிகழ்ச்சி பற்றித்த விவரங்களை நம்மோடு ஆக் விஷன் ப்ரொடக்ஷனுடைய நிறுவனர் ஹரி அவர்களும், பிறகு ஐஸ் கியூப் அவருடைய உரிமையாளர் GK அவர்களும் தான் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப காலம் இல்லை, டக்கு டக்குன்னு எல்லாம் போய்கிட்டு இருக்கு இல்லையா. எங்க டிக்கெட் எல்லாம் வாங்க
1: இன்னும்
0: சில டிக்கெட் தான் இருக்கு,
1: ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு, ஃபாஸ்ட் செல்லிங்ல போயிட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து சிங்கப்பூர்ல இருந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர் மக்களும் நிறைய பேர் வந்து வாங்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அங்கேயும்.
0: ஆமா,
1: அங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
0: அங்க JB நடக்குது, JB மட்டும் தானா அப்படினா இல்லங்க, மலேசியா முழுக்க எங்க இருந்தாலும் நீங்க கண்டிப்பா தாராளமா
1: தளபதியோட ஃபேன் இல்லாத இடமே இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்காங்க.
0: கண்டிப்பா நீங்க வந்து கலந்துக்கலாம். சரி, இதற்கிடையில ஹரி அவர்கள் நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த நிகழ்ச்சி அப்படிங்கும்போது இது யாரு தொகுத்து வழங்க போறா, அத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
2: இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து மாக்கப்பா அவர் தான் வந்து முழுமையா வந்து தொகுத்து வழங்குறாரு இந்த நிகழ்ச்சிய. சோ மாக்கப்பா வந்து பண்ணும் போது அப்படி பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து அவர் வந்து ஒரு காமெடியன்னா, சோ என்டர்டெயின்மெண்டா, ஸோ அந்த ஷோவை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிரமாண்டமாக அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சிங்கர்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் வந்து அங்கே வந்து ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு எல்லாமே அந்த ஏன்னா வந்து இந்த சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து ஏன்னா இது ட்ரிபியூட் டு தளபதி, 100% ட்ரிபியூட் டு தளபதி, வேறு எந்த ஒரு சாங்ஸும் இதில் இல்லை. ஸோ அதனால் வந்து தளபதியோட எந்தெந்த சாங்ஸ் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் எந்த சாங்ஸையும் நம்ம விடுறது கிடையாது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் சொல்றோம் நம்ம, ஆனால் ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி ஆனாலும்
0: அதிகரிக்கலாம்.
2: ஸோ ஏன்னா வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து திகட்டாத இன்பமாக நம்ம தர்றதுக்கு வந்து நம்ம சத்யாஸ் கீதாஞ்சலி ஆர்கெஸ்ட்ராஸ் ரெடியா இருக்கிறாங்க, பிளஸ் சிங்கர்ஸ் ரெடியா இருக்கிறாங்க, பாடுறதுக்கு அவங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஜானியும் நோபலும் அவங்க வந்து அங்கிருந்து இருக்கிற வேலையெல்லாம் வேற விட்டுட்டு அவங்க வராங்க, வர்றீங்க வந்து நமக்காக வந்து இங்க உள்ள ஆளுங்களை வந்து ட்ரெயின் பண்ணி, ஸோ இங்க இருக்கிற ஆளுங்களையும் வச்சு நம்ம வந்து டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து அவங்க செந்தூர பாண்டியில இருந்து ஜனநாயகம் வரைக்கும் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டான்ஸ் என்ன, ஏன்னா எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜானியும் நோபலும் வந்து ரைட் அண்ட் லெப்ட் எப்பவுமே இருப்பாங்க எல்லா இடத்துலயும். அதனாலதான் வந்து இந்த ட்ரிப் வந்து வந்தா ரெண்டு பேருமே தான் வரணும், நம்ம
0: ஒன்னா
2: வர வச்சாச்சு அவங்க. ஏன்னா வந்து அப்பதான் வந்து ஆளுங்க நம்ம ஆடியன்ஸ் வந்து பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு, ஏன்னா தனியா ஒரு ஆளை வந்து பார்க்கும் போது அந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பாத்துக்கிட்டு இருந்த ஆளுங்க. ஸோ இப்ப அவங்க கூட ஆடுங்க ஆளுங்களே வந்து இங்க வந்து ஆடும் போது, ஸோ அது வந்து நேரடியா பாக்குற ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து அந்த மெயின் அம்சமே. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அப்படி போடு சாங்ல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ஸ் சங்கர் அவர், அவர் வந்து இங்க வராரு, அவர் அவரும் வந்து வாசிக்கிறதுக்கு வராரு அவரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு உண்மையிலே நல்ல ஒரு அமைஞ்சு இருக்கு நமக்கு. பிளஸ் இது இல்லாமல் வந்து சில விஐபிஸும் வந்து இந்தியாவிலேருந்து வரத்துக்கு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அவங்க டைம் சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அவங்க வந்து வராங்க அவங்க.
0: ஆக நிச்சயமா இந்த ஒரு வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கலாம். கோலிவுட்ல இருந்தும் சரி, நம் நாட்டு கலைஞர்களும் சரி, ஒன்று சேர்ந்து இந்த தளபதி கச்சேரி 2026 இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியை வந்து வழி நடத்த காத்துட்டு இருக்காங்க. நீ வந்து கலந்து கொள்றதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய என்ன சொல்ல விரும்புறீங்க
2: நேர்களுக்கு? வந்து என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெறும் வந்து நம்ம வந்து வெளிநாட்டு கலைஞர்கள் மட்டும் இல்ல, உள்நாட்டு கலைஞர்களுக்கும் நம்ம வந்து ஊக்குவிச்சு நம்ம வாய்ப்புகளை கொடுத்து அதிகரித்து ரெண்டு பேரும் வந்து ஒரே மேடையில, ஏன்னா வந்து இவங்க முன்னுக்கு அவங்க பின்னுக்கெல்லாம் இல்லாதபடிக்கு ரெண்டு பேரும் ஒரே மேடையில எல்லாம் பாடுற அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ அதனால வந்து இந்த சான்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டிக்கெட் வாங்கலைன்னா இமீடியட்டா டிக்கெட்டை வாங்கிருங்க, புக் மை ஷோல போயிட்டு. ஸோ சிறப்பு தள்ளுபடியெல்லாம் இருக்கும் உங்களுக்கு, பெற்றுக்கொள்ளலாம்.
0: my.bookmyshow.com அப்படின்ற அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா அது பற்றி விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். செப்டம்பர் 12 மாலை 7 மணிக்கு கதே எக்கோ ஸ்பிரிங் ஹால் JB நம்ம தளபதி கச்சேரி உங்களுக்காக இடம்பெற தயாரா காத்துட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.
2: நன்றி நன்றி.
3: என்னமோ சொல்ல வரீங்க?
4: படிச்சுமையிலும் மகிழ்வா என்றார் தான் லிங்கம் சென்ற
3: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. லிங்கம்ஸ்
4: தபோங் ஹஜி 10 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட நிதி உதவியுடன் மீட்கப்பட்டது. மித்ரா முனைப்பின் மூலம் இந்திய சமூகத்திற்கு 6.7 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தொடக்கமாக தபோங் ஹஜி தொடர்பான அரச விசாரணை ஆணையம் RCI அறிக்கை மக்களவையில் விவாதிக்கப்படுவது குறித்த நிலவரம். நிதி முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட அந்த வாரியத்தின் மிக முக்கியமான நிதிநிலையை சீரமைப்பதற்காக 10 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட நிதி உதவியுடன் அது மீட்கப்பட்டது. இது அதன் சொத்துக்களை கையகப்படுத்தும் நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை, மாறாக TH-இன் நிதி சீரான நிலையை மீண்டும் அடைவதுடன் நீண்டகால அடிப்படையில் மீள்தன்மை கொண்டதாக இருப்பதை உறுதி செய்யவே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹாசன் வலியுறுத்தினார். அப்போது மாற்று நிதியுதவியை பெற தவறியதால் TH வைப்புகளுக்கு முழுமையான உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அரசாங்கம் 74.5 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொறுப்புகளை ஏற்கும் இடருக்கு ஆளானது என்று அவர் மேலும் கூறினார். 2018 1.25 விழுக்காடு லாப ஈவு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 2019 பீதியினால் சந்தாதாரர்கள் பணத்தை மீட்டனர். இதன் விளைவாக குறுகிய காலத்திற்குள் 6 பில்லியன் நிகர தொகையை திரும்ப பெறப்பட்டது. இதனிடையே தபோங் ஹஜி தொடர்பான அரச விசாரணை ஆணையம் பரிந்துரைகளுக்கு இணங்க தனது ஊழியர்களுக்கு மிக அதிக அளவிலான ஊக்கத்தொகைகளை வழங்கும் நடைமுறையை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை தபோங் ஹஜி வாரியம் மேற்கொண்டுள்ளது. அவ்வாரியத்தின் நிதி செயல்பாடு உட்பட அதன பணியாளர்கள் முதன்மை அடைவுநிலை குறியீடு KPI அடைத்திருத்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் நியாயமான ஊக்கத்தொகைகளை வழங்கும் நடைமுறையை கையாள்வதை இந்நடவடிக்கை குறிப்பதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹாசன் தெரிவித்துள்ளார். இவ்வேளை தபோங் ஹஜி தொடர்பான அரச விசாரணை ஆணைய அறிக்கை RCI தொடர்பான எவ்வித விசாரணையும் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அத்துடன் விசாரணை சேகரிக்கப்படும் ஒவ்வொரு தகவலும் உண்மை சட்டத்தின் மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்படுவது அவசியம் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின் அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி கூறினார். தற்போது அது தொடர்பான விவாதங்கள் மக்களை குழப்பத்துக்குள் ஆழ்த்துகின்றன. இந்நிலையில் அந்நிறுவனத்தின் செயலாக்க நிலையில் விசாரணை நடவடிக்கை மேற்கொள்வதை தாம் வரவேற்பதாக அவர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். 2026-2035 ஆற்றல் திறன் கொள்கை செயல் திட்டம் NEEAP 2.0 2035 85.24 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பயன்பாட்டை சேமிக்கவும் நாட்டின் எரிசக்தி தேவையை 11.6 விழுக்காடு குறைக்கவும் ஒட்டுமொத்த எரிசக்தி சேமிப்பை 815,383 த்ரேஜோலாக எட்டவும் இலக்கிட்டுள்ளது. பசுமை குடில்வாயு வெளியேற்றத்தை குறைப்பதும் அதில் அடங்கும் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர் கூறினார். NEEAP 2.0 2024 ஆற்றல் பாதுகாப்பு திறன் சட்டத்துக்கு ஏற்ப செயல்படும் என்றார் அவர். இதனிடையே 2026 மின்சார கொள்முதல் சட்டம் FIT கட்டமைப்பின் கீழ் மொத்தம் 42 நிறுவனங்களுக்கு திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டங்கள் 4.3 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான முதலீடுகளை கொண்டு வரும் திறன் கொண்டவை என அக்மல் நசருல்லா முகமது நசீர் கூறினார். இதில் 16 உயிரி வாயு திட்டங்கள், 11 உயிரி எரிபொருள் திட்டங்கள், 15 சிறிய அளவிலான நீர்மின் திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன என்றார் அவர். இது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட எரிவாயு இயந்திரங்கள் கொதி கலன்களுக்கான சுமார் 617 மில்லியன் மதிப்பிலான தேவையை உருவாக்கும். ஈராயிரத்து 26 2035 இரண்டாம் தேசிய ஆற்றல் திறன் செயல் திட்டம் NEEAP 2.0 செயல்படுத்துவதன் மூலம் 10 ஆண்டுகளில் 85 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான நிகர ஆற்றல் சேமிப்பு கிடைக்கப்பெறும் என்றும் 36 பில்லியன் ரிங்கிட் அளவிலான தனியார் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இத்திட்டம் மூலம் குறைந்தது 29,000 புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சு தெரிவித்துள்ளது. இது நாட்டின் பசுமை ஆற்றலையும் பொருளாதார சூழல் அமைப்பையும் உந்த செய்ய வழிவகுக்கும். மலேசிய இந்தியர் சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா மூலம் 3 முனைப்புகளை செயல்படுத்த 6.7 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பது இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தை வலுப்படுத்துவதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள தொடர்ச்சியான கடப்பாட்டை புலப்படுத்துகிறது. மடானி கூடுதல் வகுப்பு திட்டம், உயர்வு மடானி, தர்ம மடானி ஆகிய முன்னெடுப்புகளை செயல்படுத்துவது நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள், தொழில் முனைவோர் உட்பட இந்து வழிபாட்டு தலங்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் நடுப்பகுதி வரை 167 திட்டங்களின் கீழ் 52,750 ரோமா ஸ்லாங்கோர்கு வீடுகள் முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டு வாங்குவோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மேலும் அதே காலகட்டத்தில் 68 திட்டங்களின் கீழ் கூடுதலாக 34,287 ரோமா ஸ்லாங்கோர்கு வீடுகள் கட்டுமானத்தில் உள்ளதாக மாநில வீடமைப்பு பண்பாடு ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் போர்ஹான் அமான்ஷா தெரிவித்தார். மாநில அரசாங்கம் நிர்ணயித்துள்ள இலக்குகளை அடைவதற்கான மலிவு விலை வீடமைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதில் ஸ்லாங்கூர் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதை இது மெய்ப்பித்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
5: ரத்த தான செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
6: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 10,000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
5: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன் வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
6: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
4: இந்தோனேசியா பொந்தியானாவில் காட்டுத்தீயால் பரவும் புகை மூட்டத்தால் 10க்கும் மேற்பட்ட பள்ளிகள் 2ஆம் நாளாக மூடப்பட்டுள்ளன. அல்னினோ நிகழ்வால் மேலும் மோசமாகியுள்ள நீண்ட கடுமையான வறண்ட பருவத்தின் தொடக்கத்தில் இந்த காட்டுத்தீ பரவ தொடங்கியுள்ளது. இந்நிலையில் வேறு பகுதிகளிலிருந்து அந்நகருக்குள் புகை மூட்டம் ஏற்படுவதால் பொந்தியானா ஆளுநர் ஆடி ருஸ்டே கம்தோனோ அவசர நிலையை அறிவித்துள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டால்சி ரோட்ரிகுவேஸ் அந்நாட்டுக்கு மனிதநேய உதவிகளையும் தேடி மீட்கும் படையினரையும் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். கொலம்பியாவில் ரிக்டர் கருவியில் 7.4 பதிவான நிலநடுக்கம் பதிவாகியதை தொடர்ந்து பலியானோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளவர்களை மீட்க வெனிசுவேலா மீட்புக் குழுவினர் உதவுவர் என அவர் கூறினார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தமது ஜப்பான் சகா சனி தகாய்ச்சி வழங்கிய பரிசு குறித்து கேலியாக பேசியதற்காக மன்னிப்பு கோர வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்தார். மே மாதம் ஆஸ்திரேலியா சென்ற அல்பனீஸ் ஜப்பான் பிரதமர் வழங்கிய விலையுயர்ந்த ஜப்பானிய மூலாம்பழம் குறித்து ஒரு நேர்காணலில் சர்ச்சைக்குரிய வகையில் நகைச்சுவையாக பேசியிருந்தார். இந்த கருத்து தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அவரை விமர்சித்ததுடன் அது சிறுமைப்படுத்தும் வகையிலான நகைச்சுவை என்று கண்டனம் தெரிவித்தன. ஹங்கேரி நாடாளுமன்றம் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆண்ட்ராஸ் பாக்காவை அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்க உள்ளது. முன்னாள் பிரதமர் விக்டர் ஆபனால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பாக்கா ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் 17 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றியவர். முன்னாள் அதிபர் ஆபனின் பங்காளி என்பதால் கடந்த மாதம் அவரது பதவி சர்ச்சைக்குரிய வகையில் முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து அதிபர் பதவி காலியானது. ஐரோப்பிய ஒன்றிய ஆதரவு பிரதமர் பீட்டர் மெகரின் ஆளும் இசா கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை இருப்பதால் எதிர்க்கட்சிகளின் ஆதரவின்றி பாக்காவை தேர்ந்தெடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது. விளையாட்டு. இந்தியா புதுடெல்லியில் இம்மாதம் 17 தொடங்கி 23 வரை நடைபெறவுள்ள 2026 உலக பூப்பந்து போட்டியில் தேசிய ஒற்றையர் ஆட்டக்காரர் லியாங் ஜென்ஹா மீண்டும் சாதனை படைக்க உறுதி பூண்டுள்ளார். தபோங் ஹஜி 10 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட நிதி உதவியுடன் மீட்கப்பட்டது. மித்ரா முனைப்பின் மூலம் இந்திய சமூகத்திற்கு 6.7 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிரவேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
7: பெண்களே, சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை. சாப்பிட்டா

தீராயசையில் இந்த பக்கம் மோகன் உன்னோட பேசிட்டு இருக்கேங்க. செவ்வாய்க்கிழமை பொழுதினம் சுவாரஸ்யப்படுத்த நாங்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். சரி, அப்புறம் வேலை முடிஞ்சிருச்சா? பயணத்தை தொடங்கிட்டீங்களா? இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோங்க. பயணத்தை நீங்க பாத்துக்கோங்க. உங்க மனசை முழுக்க முழுக்க நாங்க பாத்துக்கிறோம், பத்திரமா பாத்துக்கிறோம். 6 மணிக்குள்ள உங்களுக்காக பொதுவா செவ்வாய்க்கிழமையில சுற்றுலா தலங்கள் பற்றி விவரம் காத்துட்டு இருக்கு. அதே சமயத்துல வியாபாரம் குறித்த நபர்களை நம்ம சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், வியாபாரிகளை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்காக மற்றும் ஒரு வணிகரை நாங்க அறிமுகப்படுத்த ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்க.

0: ஈராயசையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைகளில் சுற்றுலா பற்றிய விவரங்களை பகிர்ந்துட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மலேசியர்கள் பொதுவாக அந்த காடுகளுக்கு சென்று இந்த கேம்பிங் முகாமிடுதல் அப்படின்றத நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மலையேறும் நடவடிக்கைகளில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் லோக சந்திரன் இப்போ இன்றைக்கு அதை பற்றி ஒரு குறிப்பு கொடுக்க காத்துட்டு இருக்காரு, கேட்கலாம்.
1: கேம்பிங் வந்து நிறைய வகைகள் இருக்கு. மோஸ்ட்லி வந்து இந்த கேம்பிங் பண்றது வந்து அட்வென்ச்சர் லவர்ஸ் சொல்லுவோம்ல, அவங்க தான் யூஸ்வலி வந்து ரொம்ப பண்ணுவாங்க. அந்த கேம்பிங்ல பாத்தீங்கன்னா இந்த சிம்பிளா வந்து மீல்ஸ் குக் பண்றதா இருக்கட்டும், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த நிலா வெளிச்சத்துல இந்த 1000 வருஷத்துக்கு கீழே வந்து கேம்பிங் பண்றது, சுத்தி மலைகள் சுத்தி காடுகள், ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். ஸோ இந்த கேம்பிங் பண்றதுனால இந்த மென்டல் ஸ்ட்ரென்த், செல்ஃப் கான்பிடன்ஸ், டீம் ஒர்க் எல்லாம் வந்து பில்ட் பண்ணலாம். வந்து அட்வென்ச்சர் லவர்ஸ் வந்து மோஸ்ட்லி பண்ணுவாங்களே, ஆனா கேம்பிங் வந்து எல்லாரும் பண்ணலாம். முக்கியமா வந்து ஃபேமிலியா வந்து கேம்பிங் பண்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் கொடுக்கும். சோ அப்படி ஃபேமிலியா வந்து கேம்பிங் பண்றப்போ பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. முக்கியமா வந்து ஃபோன்ஸ் அண்ட் ஸ்கிரீன்ஸ் இல்லாம அந்த மாதிரி நேரத்துல வந்து கிட்ஸ் வந்து ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்கில்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் நீங்க இந்த கேம்பிங்ல பார்த்தோம்னா வந்து இந்த கேம்ப் ஃபயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த போன் ஃபயர்னு சொல்லுவாங்க. அந்த நடுவில் நெருப்பு, ஸோ சுத்தி உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஈவன் பாட்டு பாடுவாங்க, நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு அனுபவம் கொடுக்கும். இந்த பிஸியா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல்ல கேம்பிங் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ஒரு உருவாக்கும் எல்லாருக்கும் மத்தியிலும். மலேசியால நிறைய இடம் இருக்கு கேம்பிங்காகவே, நீங்க அங்க போயிட்டு ஒரு தடவை கேம்பிங் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ நன்றி, வணக்கம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-0-9-0-7-2-9-1-9.
1: தீராயசையில் இணைந்திருப்பதற்கு நன்றி. திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரையிலும் வியாபாரத்துறையில் ஈடுபட்டவர நிறைய பேர் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு வியாபாரத்துறையில் பல வருட காலமாக ஈடுபட்டு வரும் பிரியா அவர்களை சந்திச்சு நம்ம பேச போறோம். வின்ஸ் ஹோம்மேட் அப்படின்னு வியாபாரத்துறையில அவங்க ஈடுபட்டு வராங்க.
2: நம்ம வியாபார பேர் வந்து வின்ஸ் ஹோம்மேட். புளிச்சக்கீரையில இருந்து நம்ம ஆரம்பிச்சோம், ஆன்லைன் பிசினஸ் செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சொந்தமா வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பூத் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம பூத்ல வந்து பலவித சாப்பாடு வந்து நம்ம வியாபாரம் பண்றோம். இப்பொழுதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம ஆரம்பிச்சதுதான். மேஷ் பொட்டேட்டோ லோடட் இருக்கு, கிறிஸ்பி சிக்கன் லோடட் இருக்கு. இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து பெல்ஜியம் சாக்லேட் ட்ரிங்க்ஸ் இருக்கு. மூணு விதமா நம்ம கிட்ட இருக்க. ஓகே, நம்ம கடை வந்து பிரிக்ஃபீல்ஸ் அந்த ஃபவுண்டன் மண்ணுக்கே தான் இருக்கு. நம்ம கடை வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் நம்ம அங்க வியாபாரம் பண்ணுவோம். 7:30 மணில இருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் நம்ம அங்கதான் இருப்போம். ரொம்ப சந்தோஷமா நம்ம இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு

0: பத்தி நல்ல மகிழ்ச்சியா தானே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து புதுசா நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம். நம்ம சொந்தமா ஆரஞ்சு பழத்தை வீட்லயே சொந்தமா ஹோம்மேட்ல செஞ்சு நம்ம வந்து ஒரு ஜூஸா தயாரிச்சு நம்ம விளையாக்கி இருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட வந்து ரோஸ் மில்க் சர்பத் போட்டு நம்ம குடுக்கறோம். ஏன்னா இப்ப உள்ள காலம் வந்து வெயில் காலம், குளிர்ச்சி படுத்துறதுக்காக நம்ம வந்து இந்த ரோஸ் மில்க் நம்ம விளையாக்கி இருக்கோம். வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா நம்ம கடைக்கு வாங்க. வீன்ஸ் ஹோம்மேட் கடை நம்ம வெள்ளி சனி ஞாயிறு நம்ம அங்கதான் இருப்போம். நம்ம கடைக்கு வந்து நம்மளோட சாப்பாடு ட்ரை பண்ணி பாருங்க.
1: நன்றி பிரியா. நாளைக்கு மற்றும் ஒரு வியாபாரியை நம்ம சந்திச்சு பேசலாம். இணைந்திருங்கள்.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
2: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கு அனுபவமிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 01 9 2 2 2 2 6 5 9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
3: நான் வெளியூர்ல இருந்தேன். நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்கு, லைஃப் எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு, எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

செவ்வாய்க்கிழமைகளில் மோகன் இந்த பக்கம் உங்களோட பேசிட்டு இருக்க. உங்களுக்கு தெரியும், செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே நினைவுகள் பற்றி கொஞ்சம் கதை பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் நம்ம எடுத்திருக்கோங்க. நீங்க தாராளமா அழைக்கலாம், ஏன்னா இதை கண்டிப்பா நம்ம கடந்து வந்திருப்போம். இப்போ வாழ்க்கை சூழல் எந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்திருந்தாலும், இந்த சின்ன வயசு வாழ்க்கை அப்படின்னும் போது குறிப்பா ஒரு சில பேரோட நம்ம இருப்போம், நட்பு வட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நாலு பேரா இருக்கலாம், அஞ்சு பேரா இருக்கலாம், ஆறு பேரா இருக்கலாம், எத்தனை பேர் வேற இருக்கலாம். சின்ன வயசுல இவங்களோட தான் அதிகமான நேரம் நம்ம செலவு பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு கேங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சின்ன வயசுல அந்த நபர்கள் யாராரு, அந்த சூழல் எப்படிப்பட்டது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு வந்து அவனோட தான் போவாங்க, ஒரு நாலஞ்சு பேர் வந்து மிதிவண்டி எடுப்பாங்க அதில் போக சூழல் இருக்கும். சில பேர் வந்து பேருந்தில் போகக்கூடிய சூழல் அவங்க கூட தான் இருப்பாங்க. எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தாலும் அந்த ஒரு உங்களுக்கு ஏதாவது நடந்த சில சுவாரஸ்ய நினைவுகள் தான் செவ்வாய்க்கிழமை பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அழைக்கலாங்க. ஸ்டுடியோ 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

ஈராயசையில் நாம் அப்பதான் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் பொழுது என்ன சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்னன்னா நினைவுகள் பற்றி பேசும்போது இன்றைக்கு கொஞ்சம் உங்களை திசை திறப்புலான்னு இருக்கும். அதாவது இன்றைக்கு அழைப்புகள் இல்லைங்க, இன்ஸ்டாகிராம் பக்கமாக வாங்க. நீங்க அங்க உங்களுடைய கதைகளை எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ண போறீங்க. அதாவது சின்ன வயசுல உங்களுக்குன்னு ஒரு ஒரு நட்பு வட்டம், ஒரு குழு இருக்கும் இல்லையா, அந்த கேங். ஆமா, அதுல இருக்கிற நிறைய சுவாரஸ்யம் இருக்கும். அவங்க பேரு நீங்க சொல்லலாம், என்ன விஷயம், நீங்க இந்த விஷயத்த மறக்கவே முடியாதுங்க. ஆமாங்க, எனக்கும் நாங்கள் வாழ்க்கையில் இப்படி கடந்து வந்த அந்த மாதிரி கதைகளை இன்ஸ்டாகிராம் பக்கமா வாங்க. எங்களுக்கு குரல் பதிவு, வாய்ஸ் டோன் அனுப்புங்க. கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சியில உங்களோட குரல் பதிவு நாங்க இடம்பெற செய்ய ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா அழைப்பு வேலை செய்ய மாட்டேது, அதனால இந்த பக்கம் கொஞ்சம் கதை பேசலாம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கமா உங்களை திசை திருப்பி விடுறோம். வாங்க கதைகள் பேசலாம், நினைவுகள் பேசும் அதிகம் இன்றைக்கு தீராயிசையில்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மேற்கு கொலம்பியாவை உலுக்கிய நிலநடுக்கம் தொடர்பில் பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் கவலை தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அவர் ஆழ்ந்த இரங்கலையும் கூறியுள்ளார். இந்த சவாலான சூழ்நிலையில் அந்நாட்டிற்கு உதவவும் மக்களுக்கு ஆதரவாகவும் மலேசியா உள்ளதாக அவர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். இவ்வேளை பலியானவர்களின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. தலைநகரில் வணிக செயல்பாடுகளை எளிதாக்கும் வகையில் குவாலாலும்பூர் மாநகர் மன்றம் TBKL 3 மேம்பாடுகளை அறிமுகப்படுத்துகிறது. நடைபாதைகளில் உள்ள மேசைகள், நாற்காலிகளுக்கான அனுமதி கட்டணம் உட்பட சிறு அளவிலான பணிகளுக்கான அனுமதி செயல்முறையை எளிதாக்குவதும் அவற்றுள் அடங்கும். இதனிடையே சுகாதார காரணங்களுக்காக மூடப்பட்ட வளாகங்கள் துப்புரவு பணிகள் முடிந்த பின் 24 மணி நேரத்திற்குள் மீண்டும் செயல்படுவது குறித்து பரிசீலிப்பது 3வது மேம்பாடாக உள்ளது. தீபகற்பம் உட்பட சரவாக்கின் சில பகுதிகளில் புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறையின் துணை இயக்குநர் ரம்லான் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தற்போது நாடு தென்மேற்கு பருவகாலத்தை எதிர்கொண்டுள்ள வேளை இந்த புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனவே இக்காலகட்டத்தில் வெளி நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெனிசுவேலாவில் எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான அமெரிக்காவின் திட்டங்களுக்கு மின்சார கட்டமைப்பின் நிலையற்ற தன்மை அச்சுறுத்தலாக அமைந்துள்ள நிலையில் அமெரிக்க நிதியமைச்சின் அதிகாரிகள் வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ரொட்ரிகோஸை சந்தித்தனர். அச்சந்திப்பின் போது எரிசக்தி சந்தையில் நிலைத்தன்மையை அடைவதற்கான முயற்சிகளும் நிதி வழிமுறைகளை மீண்டும் செயல்படுத்துவது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். சிரியா, அமெரிக்கா, இதர நட்பு நாடுகள் உட்பட பன்னாட்டு அணு ஆற்றல் நிறுவனம் IAEA உடன் வெளிப்படையான ஒத்துழைப்பை அடைவதற்கான கடப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. சுகாதாரம், வேளாண், அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் அணுசக்தி ஒத்துழைப்பை பயன்படுத்துவதில் சிரியாவிற்கு ஆதரவளிப்பதை இந்த ஒத்துழைப்பு நோக்கமாக கொண்டுள்ளதாக தொலைவரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செவ்வாய்க்கிழமை இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. நினைவுகள் அதிகம் பேசும் செவ்வாய்க்கிழமை தீரா இசை. சரி, இன்றைக்கு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு கேங், ஒரு நட்பு குழு இருப்பாங்க. அது மூன்று பேர், நான்கு பேர், இல்லை ஐந்து பேர் இருக்கலாம். அவங்க கூட தான் நம்ம இருப்போம். இந்த மாலை பொழுதுல வந்து அவங்க கூட தான் நம்ம போவோம், சுத்துவோம், பேருந்துல பயணம் செய்வோம். இந்த மாதிரி நமக்குன்ற அந்த சில குழு இருக்கும் இல்லையா, அந்த குழுவை பற்றிய சில சுவாரஸ்ய கதைகள் தான் நீங்க எங்களோடு அழைத்து இல்லைங்க இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து குரல் பதிவு பண்ணாதான் நாங்க ஒளிபரப்ப முடியும். இன்றைக்கு நம்ம நம்முடைய தொலைபேசி அழைப்பேசிக்கு கொஞ்சம் விடுமுறை கொடுத்துருவோம். இன்றைக்கு முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராம்லயே நம்ம 8 மணி வரைக்கும் பேச போறோம். அதனால அப்படியே கொஞ்சம் வந்து இன்ஸ்டாகிராம் மின்னலம் உடைய இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து உங்களுடைய பதிவை வந்து நீங்க குரல் பதிவு வாய்ஸ் நோட் வந்து நீங்க அனுப்பலாம். என்ன ஞாபகம் வருது, சின்ன வயசுல அந்த உங்களுக்குன்னு அந்த கேங் இருக்கும் இல்லையா, நிறைய கதைகள் இருக்கும், அந்த கதைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: தீரா வயசில் இந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்க. இன்ஸ்டாகிராம் வாயிலாக நீங்க தாராளமா பேசலாம். சின்ன வயசுல உங்களுக்குன்னு ஒரு நட்பு குழு இருக்கும், சில நண்பர்கள் இருப்பாங்க, அந்த கேங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கதைகளை நீங்க தாராளமா இன்ஸ்டாகிராம்ல குரல் பதிவு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். சரவணன் காத்துட்டு இருக்காரு இப்போல இருந்து, சொல்லுங்க சரவணன்.
1: எனக்கு வந்து ரவுண்டர்ஸ் கேங் ஒண்ணு இருந்துச்சு. சோ அண்ணாவோட 4 மணிக்கு வந்து என்ன செய்யுமோ இல்லையோ, அம்மா கலக்குற தேத்தனையை குடிச்சிட்டு அந்த ரவுண்டர்ஸ் லாண்டாதான் எங்களுக்கு நிம்மதி. அண்ணாவோட 4 மணில இருந்து ஒரு 5-5 மணிக்கு ஆடுவோம். அப்புறம் ஏற்கனவே மணி 6 ஆயிட்டோன்னு அம்மா கூப்பிடுவாங்க, ஏய் கிளம்பி வாங்கடா படிக்கிறோம் குளிக்கிறோம்னு, இது கொஞ்சம் வந்துடுறமா வந்துடுறமானு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆகும். சோ அது அந்த ஞாபகங்கள்லாம் இருக்கு இன்னும் எனக்கு, அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஞாபகங்கள்லாம். அந்த கேங் இப்ப வந்து சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, வெளியூர்ல இருக்காங்க. இனிமையான அனுபவம் ஒரு காலத்துல அந்த கேங் ரவுண்டர்ஸ் கேங் இப்போல.
0: ஆமா, அந்த மாதிரி சில கதைகள் இருக்கும் இல்லையா, சின்ன வயசுல நண்பர்கள்லாம் வந்து வீட்டுக்கு வரப்போக இருப்பாங்க, அம்மா சமையல சாப்பிடுவாங்க, நம்ம அங்க போவோம், சொன்ன மாதிரி தேத்தண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி பல சுவாரஸ்ய கதைகள் இருக்கும். தாராளமா எங்களோட இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்து கொள்ளுங்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9.
1: சின்ன வயசுல உங்களுடைய நட்பு வட்டம், அந்த குழு, அந்த கேங் அப்படின்றது யாரு அப்படின்னு கேட்டிருந்தோம். இன்ஸ்டாகிராம் பக்கமா நம்முடைய சத்யா வந்து அனுப்பியிருந்தாரு. இவருக்கு சின்ன வயசுலயே வந்து 3 பேரு உள்ள அந்த குழு, அந்த கதையை கேட்கலாம்.
2: சின்ன வயசுல 3 பேர் எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம். ஆனா இப்ப எல்லாம் ரொம்ப தொலைவுல இருக்க எல்லாருமே. ஆனா அப்ப நடந்த விஷயங்கள்லாம் இப்ப யோசிப்போம். 3 பேர் ஒரே மாதிரிதான் சேட் எல்லாம் போடுவோம், டி ஷர்ட் ஒரே மாதிரி போட்டுக்குவோம், எங்க போனா ஒரே மாதிரி சூ எல்லாம் ஒன்னா வாங்குவோம். ஆனா ஒன்னு மறக்க முடிய விஷயங்கள், 3 பேர் வீட்லயும் 3 பேர் சேர வேணாம்னு சொல்லுவாங்க. அதான் முக்கியமே, 3 பேருமே சேட்ட, 3 பேர் வீட்லயுமே 3 பேர்த்தையும் சேர வேணாம் சொல்லுவாங்க. இவரு நாள் தான் இவர் கேட்டாரு, இவரு நாள் தான் இவர் கேட்டா, இவரு நாள் தான் இவர் கேட்டா. ஆனா நாங்க 3 பேருமே தெரியாம மீட் பண்ணிக்குவோம். எங்க சரி போனா 3 பேரும் தெரியாம பீட் பேர் சுத்திட்டு வருவோம். ஆனா வீட்டுல வந்தா சொல்லுவாங்க சரி போகல அப்படின்னு. ஆனா தெரியாம தெரியாம எல்லாம் செஞ்சுட்டு வந்துருவோம். நவகம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் மறக்க முடியல.
1: தாராளமா சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் பக்கமா வாங்க, உங்களுடைய அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: இன்றைக்கு இந்த சின்ன வயசுல நம்மளுடைய நட்பு வட்டம் நமக்குன்னு ஒரு கேங் இருக்கும் இல்லையா, அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். முத்து இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருக்காரு,
1: என் பேரு முத்து. நாங்க வந்து பட்டவத்துல வந்து சுங்கஞ்சோ கம்பவுண்ட் ஒரு கம்பவுண்ட்ல இருந்தோம் அஞ்சு பேரு. அதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கந்தான்னு ஒருத்தவங்க, கணேசா ரவி ஓடி ராஜா கந்தா, என் பேரு முத்து. நாங்க அஞ்சு பேர் ரொம்ப கூட்டாளி. அதுல வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து கந்தான்னு ஒருத்தவங்க. நாங்க ரெண்டு பேருமே படம் பார்க்க போவோம், பந்தோளாட போவோம், அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத ஞாபகம் அது. நாங்க ஒரு தியேட்டர்ல ஒன் தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்கும், அதுல வந்து அலைகள் படமே வந்து ஒரு 16 வாட்டி பார்த்துருப்போம் நாங்க ரெண்டு பேரும். அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாங்க ரெண்டு பேரும், ஒரு முடிவு பண்ணோம்னா அது செய்வோம். அந்த நினைவுகளை வந்து மறக்கவே முடியாது.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 7219 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குரல் பதிவுகள் நிறைய நமக்கு வந்துகிட்டு இருக்குங்க. நம்முடைய நேர் புஷ்பா அவர்கள், அவருடைய சின்ன வயசு அந்த கேங் என்ன யாரு அப்படின்னு பகிர்ந்துக்கிறாங்க, கேட்கலாம்.
2: வணக்கம் FM, நான் வந்து புஷ்பா பேசுறேன். ஓகே, எங்களோட நினைவுகள் என்னன்னாக்கா, நாங்க பள்ளியில படிக்கிறப்ப, ஓகே, நாங்க வந்து தமன் ஸ்ரீமுடா ஸ்கூல்ல வந்து மணங்கா ஸ்கூல்ல நாங்க படிச்சோம். ஓகே, நாங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 பேர் இருப்போம். அப்பில இருந்து நாங்க வந்து லஞ்ச் டைமா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பாட்ஸா இருந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, அந்த குரூப்போட தான் நாங்க இருப்போம் எப்பவுமே. அதை வந்து எப்பயுமே வீட்டுக்கு போறப்ப சரி, நாங்க நடந்து போவோம், நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு நிறைய நினைவுகள். அந்த நினைவுகளை வந்து நாங்க இன்னும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா, எங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னாக்கா நாங்க எல்லாரும் இருக்கோம். அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க மீட் அப் பண்ணி ரீயூனியன் பண்ணி நாங்க எங்களோட உறவு இன்னும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நினைவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதை தக்க வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீட் அப் பண்ணுங்க. சோ சந்தோஷமா இருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்.

0: வயசுல இந்த பக்கம் மோகன் உங்கட பேசிக்கிட்டு இருக்கேன். இன்ஸ்டாகிராம் வாயிலாக நேர்கள்லாம் குரல் பதிவு, குறிப்பா அந்த சின்ன வயசுல அந்த கேங், ஆமா சின்ன வயசுல நட்பு குழு நண்பர்கள்லாம் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தா நீங்க தாராளமா கண்டிப்பா இருக்கும். அந்த காலகட்டத்து நினைவுகளுக்கே போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல தான் இருக்கும். லிங்கேஸ்வரி சொல்லுங்க.
1: நாங்க வந்து ஒரு 5 பேர் வந்து ஸ்காலரெண்டா ஒன்னா படிச்சோம் சங்கீத சபான்ற பள்ளிக்கூடத்துல. மலர்விழி, ரத்னேஸ்வரி, கீதா, சித்ரா, அதுக்கப்புறம் நான், என் பேர் லிங்கேஸ்வரி. இப்போ நாங்கள் 5 பேர் எப்போதும் ஒன்றாவே இருப்போம். இந்த தீபாவளி சமயத்துலலாம் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் நாங்கள் வந்து போய்க்குவோம். எதுவும் ஸ்கூலில் வந்து டான்ஸ் காம்படிஷன் ஏதோ நிகழ்ச்சினா நாங்கள் 4 பேர் கண்டிப்பாக அதில் வந்து பங்கெடுத்துக்குவோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ்லாம் செய்கிறப்ப ஒரு ஆளோட வீடு சூஸ் பண்ணி நாங்கள் அங்கே போய் ப்ராக்டிஸ்லாம் செய்வோம். ஸோ அந்த நினைவுகள்லாம் எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது.
0: இப்போல இருந்து லிங்கேஸ்வரி குரல் பதிவு இன்ஸ்டாகிராம் பக்கமா அனுப்பியிருந்தாங்க. நினைக்கிற இப்போல மழையா இருக்கோ, குரல் பதிவுல கொஞ்சம் மழை சத்தலாம் வர கேக்குது. தொடர்ந்து பேசலாங்க, இது தீராய் சை.

0: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.
1: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவம் மிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் சுழியம் 1-2-9-2-2-2-6-5-9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 1-3-9-7-2-9-1-9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

தீர வயசுகள் நினைவுகள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமும் 80-90 பிறகு 20-ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் நடந்த கடந்த சில ஞாபகங்களை இந்த பக்கம் மோகன் இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். நினைவுகளை மீண்டும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கதைகளை பேசும்போது அப்படியே நம்ம முகத்தில் மலர்ச்சி ஒன்று ஏற்பட்டா அதுதாங்க வாழ்க்கையின் ஒரு பெரிய சுவாரஸ்யம். அதனால தான் எப்போதும் சொல்லுவாங்க, சின்ன சின்ன அனுபவங்களை எப்போதுமே நிறைய சேகரித்து வச்சுக்கணும் அப்படின்னா. அதனால இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நமக்குன்னு இருக்கிற அந்த நட்பு வட்டம், த கேங் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பல கதைகள் ஒரு காலப்போக்கில் நம்முடைய தேடல், அதாவது அதுக்கப்புறம் நம்ம பள்ளியெல்லாம் முடிச்சுட்டு கல்லூரி வாழ்க்கை போவோம், அங்கே ஒரு புதிய நண்பர்கள் வருவாங்க, அப்புறம் வேலையிட சூழலுக்கு போவோம், அப்புறம் திருமணமான பிறகு அந்த ஒரு மாற்றம் வரும். இப்படி பல மாற்றங்கள் கடந்து போயிட்டே இருந்தாலும் இந்த சின்ன வயசு அந்த நட்பு அப்படின்றது எப்போதுமே ஒரு சுவாரஸ்யம் நிறைந்தது தாங்க. ஏன்னா அப்போது சின்ன வயசில் நம்ம அதிக மணி நேரம் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் அவங்க கிட்டே இருக்கும், வீட்டுக்கு போகக்கூடிய சூழல் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கும். அந்த கதைகளை எங்களோட தொடர்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஏதாவது விஷயம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அதுவே இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய வெற்றிங்க. இணைந்திருங்கள்.

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:28. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:28.
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7291919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
5: இன்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ், சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

ஈராயசையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. சரி, இன்றைக்கு 7 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு வழக்கம் போல பாட்டுக்கடை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வியாபாரி கடைக்காரர் மோகனம் இருக்கு. ஆனால் என்னன்னா, இந்த முறை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கமாக வந்து உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்றத குரல் பதிவு அனுப்பணும். என்ன பாடல் வேணும் அது முறை மாதிரி அறிவிப்பு மாதிரி நீங்கள் செய்து அனுப்புனீங்க அப்படின்னா நாங்கள் ஒளிபரப்ப இன்றைக்கு ரொம்ப அவலை காத்துட்டு இருக்கோம். அதனால இன்ஸ்டாகிராம் பக்கமாக வாங்க, மின்னல் எஃப்எம்க்கு ஒரு குரல் பதிவு அனுப்புங்க. என்ன பாடல், யார் பேசுறீங்க, அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போகிறோம், ஏன் உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி குரல் பதிவில் நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா 7 மணிக்கு பிறகு இந்த கடைக்காரருக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால தான் இணைந்திருங்கள்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். தாபோங் ஹாஜி வாரியத்தின் முதலீடு தொடர்பான விவாதங்கள் நியாயமான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என போர்டிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ அமினுடின் ஹருண் கூறினார். ஒவ்வொரு முதலீடும் அதற்கான இடரை கொண்டிருப்பதையும் அனைத்து இழப்பும் முறைகேடால் ஏற்படவில்லை என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அனைத்து தரப்பும் அதனை வேறுபடுத்தி பார்ப்பது அவசியம் என அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியா ஆசிய பசிபிக் உணவு ஒழுங்குமுறை ஆணைய மாநாடு APFRASL இணைந்துள்ளது. வட்டார அளவில் உணவு பாதுகாப்பு நிர்வாகத்தை இலக்கவியல் வாயிலாக உருமாற்றும் நாட்டின் பங்கினை வலுப்படுத்திக் கொள்வதை இது நோக்கமாக கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹமாட் கூறினார். கடா மாநில மலேசிய குடிநுழைவுத்துறை JIM நேற்றும் இன்றும் ஓப்ஸ் மாஹிர் ஓப்ஸாப்பு நடவடிக்கைகளின் வாயிலாக மொத்தம் 94 சட்டவிரோத குடியேற்றக்காரர்களை தடுத்து வைத்துள்ளது. துப்பறிவு, பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல் ஆகியவற்றின் அடிப்படையில் குவாலமுடா, கூபாங் பசு, லங்காவி மாவட்டங்களில் 22 வணிக மனைகள், 227 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டதாக கடா JIM அறிக்கையில் குறிப்பிட்டது. பிலிப்பீன்ஸ் அதிபர் ஃபெர்டினன்ட் ஆர் மார்கோஸ் ஜூனியர் சுமார் 117.5 பில்லியன் டாலர் மதிப்பிலான 2027 வரவு செலவு திட்டம் நீடித்த மலேசிய வளர்ச்சியை முன்னெடுக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த வரவு செலவு திட்டம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்துவதுடன் நிதி பொறுப்புணர்வையும் பேணும் தூர நோக்கு முதலீடு என்று அவர் கூறினார். காலநிலை மாற்றத்தை தொடர்ந்து கம்போடியா தனது சுகாதார அமைப்பின் மீது அதிகரித்து வரும் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறது. இது முக்கிய மருத்துவ உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்துவதோடு பாதிக்கப்படக்கூடிய கிராமப்புற மக்களுக்கான அடிப்படை சுகாதார சேவைகளுக்கான அணுகலையும் பாதித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் சாங்ரா தெரிவித்தார். விளையாட்டு. வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கவுள்ள 18வது மலேசிய பேங் பேங் தொழில்முறை லீக் மொபைல் லீஜன்ஸில் 8 அணிகள் போட்டியிட உள்ளன. நாட்டில் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் இந்த தொழில்முறை மின் விளையாட்டு 8 வியூக அணிகளை மையமாக கொண்ட பங்காளித்துவ திட்டத்தின் கீழ் 2வது பருவத்தில் நுழைவதாக மலேசிய MPL தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இரவு பொழுதில் உங்களை தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். கடைக்காரர் மோகன் வந்துட்டங்க. குரல் பதிவு எப்படி அனுப்புறீங்களா? ஆமா, மின்னல் எஃப்எம் இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து நீங்க என்ன பாடல் வேணும் ஒரு மாதிரி அறிவிப்பு மாதிரி நீங்க செய்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. எப்படி வரீங்களா? மின்னல் எஃப்எம் இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து வாய்ஸ் நோட் குரல் பதிவு அனுப்புங்க. இப்போ ஒரு நேரம் அனுப்பியிருக்காங்க.
1: வணக்கம் மின்னல் எஃப்எம், எனக்கு பாட்டு கடல என்ன பாட்டு வேணும்னா ராதை மனதில் பாட்டு, சிநேகிதி படத்துல இருந்து. எனக்காக ஒளிபரப்புங்களேன். நன்றி, வணக்கம்.

வணக்கம் மகன், நான் தான் ஜெகன் பாக்லைன்ஸ்லேருந்து பேசுகிறேன். பாட்டு கடலேருந்து எனக்கு வந்து என் ஜோடி மஞ்சக்குருவி அந்த பாட்டு போகிறீங்களா? ஏன்னா ஜேனு துருவாக இருக்குது, இந்த பாட்டை கேட்டால் பாட்டு கடையில் அப்படியே குரங்கு மணிசா கொஞ்சம் விலை குறவா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம் மகன்.

0: பாட்டுக்கடையில் இன்ஸ்டாகிராம் பக்கமா வந்து குரல் பதிவு நம்ம நேர்கள் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நிர்மலா சொல்லுங்க.
1: இனிய மாலை வணக்கம். வந்து ஏதாவது ஒரு சூர்யா பாடல வந்து போடணும் அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்டும் நானும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப சூர்யா ரசிகர்கள். ஸோ அதனால இந்த வாரம் வேற ரொம்ப எதிர்பார்த்த தருணம் சூர்யா படம் வரும்போது. ஸோ அதை முன்னிட்டு ஏதாவது ஒரு சூர்யா பாடல் அது போடணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ என்னுடைய பேர் நிர்மலா. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திபன்காக ஸ்பெஷலாக இந்த பாட்டு டெடிகேட் பண்ணுறேன்.

0: உங்கள் இரவு பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம் பாட்டுக்கடை வாயிலாக.
1: வணக்கம் மின்னல் எஃப்எம், வணக்கம். நான் ஸ்ரீதர் ஃப்ரம் கலைங்கிலேருந்து பேசுறேன். எனக்கு வந்து சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி, அந்த பாட்டு போடுங்க.

வணக்கம் மின்னல், வணக்கம் மோகன். நான் சுரேஷ் சிகப்பொழுந்து பேசுறப்ப மகிழ்ச்சியன் தான். வேலை சேர்த்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு வந்து உயிரிய படத்துல இருந்து பூங்காற்றினை உன் சுவாசத்தை பாட்டை விரும்பி கேட்கிறேன். அந்த பாட்டு எல்லா நேரத்திலும் விரும்பி கேட்கிறேன். மிக்க நன்றி மோகன்.

0: பார்த்தேன். உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 7219 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: பாட்டுக்கடையில பேசிக்கிட்டு இருக்க பொதுவாக அழைத்து பேசுவீங்க. இன்றைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் வாயிலாக நேர்கள் குரல் பதிவை அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
2: வணக்கம் மோகன், நான் சரஸ் பேசுறேன். பாட்டு கடையில எனக்கு காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா அந்த பாட்டு போட முடியுங்களா?

0: காற்றில் வரும் கீதம் தாங்க பாட்டுக்கடின் வாயிலாக தொடர்ந்து எங்களோட குரல் பதிவு அனுப்பி கொண்டிருக்கும் நேர்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. எப்போதும் நம்ம அழைப்புகள் எடுப்போம். இந்த முறை வந்து குரல் பதிவு இன்ஸ்டாகிராம் வாயிலாக வாய்ஸ் நோட் நேர்கள் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடல்கள் தான் நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.
1: வணக்கம் அண்ணா, என் பேர் ஸ்ரீ சுகன்யா, நான் கிளைங்கிலிருந்து பேசுறேன். ரொம்ப நன்றி அண்ணா என்னோட குரல் பதிவு எடுத்ததுக்கு. எனக்கு இன்னைக்கு வந்து என்ன பாட்டு வேணும்னா, கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்க தேடுதம்மா, அந்த பாட்டு போடுங்க அண்ணா. நன்றி.
2: கூட்டத்தில் கோயில் புறா

தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி

வணக்கம் மோகன், நான் சுந்தரி பேசுகிறேன். எனக்கு வந்து பாட்டு கடையில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேட்குற பாட்டு. எனக்கு வந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த பாட்டு போடுங்க. நன்றி மோகன்.

அடுத்தரும் பாடலோட இன்றைய தீரா இசைக்கும் நாமும் ஒரு நிறைவை கொடுக்க போறோம். அடுத்து காற்றின் மொழியில் பிரவீன் குமார் உங்களை சந்திச்சு பேச ரொம்ப அவளா காத்துட்டு இருக்காரு. இந்த அளவில் விடைபெறுகின்றேன். மோகன், மீண்டும் சந்திக்கலாங்க.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். புதிய ராயா டிஜிட்டல் தளம், செயற்கை நுண்ணறிவு AI அடிப்படையிலான எதிர்காலத்தை எதிர்கொள்ள மலேசியர்கள் தயாராக இருப்பதை உறுதி செய்யும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை புலப்படுத்துகிறது. இதற்கு தேவையான திறன் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள அனைத்து மக்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என இலக்கவியல் அமைச்சர் கோபின் சிங் டியோ கூறினார். மலேசிய ஊடகமன்றம் MMMம் மலேசிய மனித உரிமை ஆணையம் சுஹாகாமும் அவ்விரு அமைப்புகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை முறைப்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு, மனித உரிமை, ஊடக நெறிமுறைகளை வலுப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது என MMM அறிக்கையில் குறிப்பிட்டது. ஆற்றல் பாதுகாப்பினை வலுப்படுத்தவும் ஆற்றல் மாற்ற முனைப்பில் வட்டாரம் சந்திக்கும் மூலதன ஒருங்கிணைப்பு சவால்களை கையாளவும் மேலும் சீரான ஒத்துழைப்பு ஆசியானுக்கு தேவை. தற்போது அதன் ஆற்றல் மாற்றத்துக்கு நிதியளிக்க 2030 வரை ஒவ்வொரு ஆண்டும் ஆசியானுக்கு சுமார் 4.09 பில்லியன் ரிங்கிட் தேவைப்படுகிறது. இவ்வாறு மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் மைடா தலைவர் தங்குடது ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் கூறினார். டமாஸ்கஸில் உள்ள குற்றவியல் நீதிமன்றம் சிரியா முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாட்டுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. திட்டமிட்ட கொலை, துன்புறுத்தல், சட்டவிரோத தடுப்பு, மனுகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் ஆகிய குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு 2வது காலாண்டில் சிங்கப்பூரில் மின் சிகரெட் வேப்பரைசர் வைத்திருந்தது பயன்படுத்தியது தொடர்பில் 2428 வழக்குகள் பதிவாகியுள்ளன. ஏப்ரல் 1ஆம் நாள் தொடங்கி June 30 வரை வேப்புகளை இறக்குமதி செய்தது அல்லது விநியோகித்ததாக 9 பேர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா. இந்த வாரம் தொடங்கவுள்ள இந்த போட்டியில் குறைந்தது ஒரு பதக்கம் வெல்ல முடியும் என்று மலாக்கா கோல்ஃப் அணி நம்பிக்கை கொண்டுள்ளது. தங்களது ஆயத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக 10க்கும் மேற்பட்ட போட்டிகளில் பங்கேற்பது உள்ளிட்ட முழுமையான ஏற்பாடுகளை அந்த அணி மேற்கொண்டு வருவதாக மாநில கோல்ஃப் சங்க தலைவர் ஷாரின் முஹாரம் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

என்ன இந்த தொடக்க பின்னணி இசை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சிலர் வந்து யோசிச்சிருப்பாங்க, வேற அறிவிப்பாளர் யாரோ வராங்க போல, பிரவீன் குமார் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னாங்க, இன்னைக்கு காலையில சமூக ஊடகத்தில் ஒரு பதிவு பார்த்தேன். என்னன்னா, வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு யாருக்குமே சொல்லக்கூடாதான், அப்பதான் வந்து வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, உங்களுக்கும் சொல்லாம வேற பின்னணி இசைய ஒளிபரப்பி கொஞ்சம் குழப்பலாமே அப்படின்னு பார்த்தேன். அதனாலதான் அந்த ஒரு இசை. ஆனா குழப்பம் இந்த தொடக்க பின்னணி இசையில் மட்டும்தான், அடுத்து வரப்போகின்ற இசை எல்லாமே உங்கள் மனதை இதமாக்கி நேர்கோட்டில் பயணிக்க வைக்கும். அதற்காக தான் காற்றின் மொழியில் உங்களோடு நான் பிரவீன்குமார் பேசிட்டு இருக்கேன். நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த நல் இசையோடு தொடக்க பாடல் தெலுங்கு திரை இசை தொகுப்பில் மனம் அப்படின்ற திரையிலிருந்து ஸ்ரேயா கோஷல் கூடவே அஸ்வின் ஹரி எல்லாரும் சேர்ந்து கொண்டு வராங்க. கேட்கலாம், நிறைய பேச போகின்றோம், நிறைய பாடல்களும் கேட்க போகின்றோம். இது காற்றின் மொழி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:39. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:39.
2: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு தான் கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
3: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

யாசின் நிசார் மற்றும் மதுமிதா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. இப்ப சமூக ஊடகங்களில் இந்த வெர்டிக்கல் மூவி அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை அதிகம் பார்க்க முடிகிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே திரைப்படங்களை நம்ம திரையரங்குகளில் பார்க்கும் போது அகலமான திரையில் பார்ப்போம் இல்லையா, ஒரு செவ்வக வடிவிலான திரை அதில் பார்ப்போம். ஆனா வந்து இப்பதான் இந்த காணொளிகள், ரீல்ஸ், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு நாள் காணொளிகளா வந்துட்டு இருந்தது, அதாவது செவ்வக வடிவில் ஆனா செங்குத்தா இருக்கும், இந்த ரீல் பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி நேராக இருக்கும் வடிவத்தில், அதுல வந்து சின்ன சின்ன காட்சிகளா வந்துட்டு இருந்தது, காணொளிகளா வந்துட்டு இருந்தது. இப்ப எல்லாரும் குறும்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரீல் வடிவில். அதே போல திரைப்படம் எடுத்தால் எப்படி இருக்கும், ஒரு திரைப்படத்தையே வந்து நம்ம ஒரு ரீல் வடிவில் பார்த்தால் எப்படி இருக்கும், இதை தான் வந்து வெர்டிக்கல் மூவி அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பழக்கப்பட்டு விட்டதுல. ஆனா இதற்கு வந்து சில திரைத்துறை சார்ந்தவர்கள், திரைப்பட விரும்பிகள் இவங்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா சிலர் வந்து இது ஒரு புதிய முயற்சியா பாக்குறாங்க. ரொம்ப குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா, டிஸ்னி இருக்காங்க இல்லையா, உலகத்திலேயே மிகவும் புகழ்பெற்ற பெரிய ஒரு திரைப்பட நிறுவனம், இவங்களும் டிக்டாக் நிறுவனமும் சமீபத்தில் இணைந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா வந்து இந்த டிஸ்னியோட தளங்கள் இருக்கும் இல்லையா, இணையத்தில் பணம் செலுத்தி திரைப்படம் பார்க்கும் டிஸ்னியின் தளம், இங்க கூட இந்த மாதிரியான வெர்டிக்கல் உள்ளடக்கங்களை கூடிய விரைவில் கதைகளா பதிவேற்றம் செய்யலாம், காணொலிகளா நிறைய பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு ஒப்பந்தம் கூட இட்டிருக்காங்க. அதனால யாருக்குங்க தெரியும், இன்னும் சில வருடங்களில் திரைப்படங்களை கூட ரீல் வடிவமாக நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா பாடல்கள், அடுத்த பாடல் தெலுங்கு திரை இசை தொகுப்பில் பார்த்தோம்னா சாகர் மற்றும் ரோஷினி கொண்டு வராங்க, கேட்கலாம் இதோ.

0: கிஷன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஓ அதுவா, புதிய ஜாலூர் கம்மிலா வாங்கிட்டல, அதான் அதோட ஒரு செல்ஃபி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
0: ஒரு நிமிஷம் கொடிய ஏத்திட்டீங்களா?
1: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதான முக்கியம்.
0: அங்க தான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்துறோம் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைகீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
1: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன்.
0: பெருமையோடும்
1: மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும் யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

கத்திக்கொடு திரையிலிருந்து ராகுல் நம்பியார் மற்றும் சின்மை கொண்டு வந்த பாடல் தாங்க. அது தெலுங்கு திரை இசை தொகுப்பில் ஒரு தெலுங்கு சினிமா தகவலோடு வந்துள்ளோம். அதுவும் சுட சுடன்னு ஒரு தகவல்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா, சென்ற வாரம் வெளியாகிய டிசி அப்படின்ற இந்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இது ஒரு தமிழ் திரைப்படம். இதில் இயக்குனர் மற்றும் இப்போது வெற்றி பட நடிகராகி இருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்தான் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அவரோடு சேர்ந்து நடிகை வாமிகா கேபி, இவங்க வந்து பார்த்தோம்னா ரொம்பவே குறைவான தெலுங்கு மற்றும் தமிழ் திரைப்படங்கள்ல தான் நடிச்சிருக்காங்க. ஹிந்தியில தான் வந்து அதிகம் மிளிர்ந்த ஒரு நடிகைன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தோட வெற்றி இவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை தெலுங்கு திரையுலகில் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது. அந்த வகையில் ரொம்பவே முக்கியமான ஒரு திரைப்படம் அடுத்து வரவிருக்கும் ஜெய் ஹனுமான் அப்படின்ற திரைப்படம் இருக்கு இல்லையா, இதில் நடிகர் ரிஷப் ஷெட்டி அவர்தான் வந்து முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த திரைப்படம் ஏற்கனவே வெளிவந்த ஹனுமேன் அந்த திரைப்படத்தின் தொடர்ச்சி. பிரசாந்த் வர்மா அவருடைய திரைப்பட வரிசையில் வரவிருக்கும் ஒரு திரைப்படம். இதில் இவங்க முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கலாம் அப்படின்ற அந்த தகவல்கள் இன்று சமூக ஊடகங்களில் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருகின்றது. அதுவும் வந்து தெலுங்கு சினிமா ரசிகர்கள் மத்தியில் இந்த திரைப்படத்திற்கு ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஹனுமேன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், அதன் தொடர்ச்சி கதை என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதில் இந்த தகவலும் வந்து இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்பை இன்னமும் அதிகரித்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த பாடல் கார்த்திக் கொண்டு வராரு ஓ மனசா திரையிலிருந்து.

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமைது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

மஜ்னு திரைக்காக நரேஷ் ஐயர் கொண்டு வந்த ஒரு இதமான பாடல் தான் அது, ஜாரி ஜாரி. அந்த பாடலை கேட்டோம். சரி, பொழுதுபோக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நிறைய நேரம் இருக்கு, என்ன கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையில இருக்கோம்பா அப்படின்னு யாராவது யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு எங்களால் முடிந்த ஒரு விஷயத்த எடுத்து வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பெல்லாம் ரொம்பவே பிரபலமா இருப்பது இந்த வரைகலை வடிவமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க, எளிமையா சொல்லணும்னா ஒரு போஸ்டரை வடிவமைப்பது. நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லை, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்டர் தேவைப்படுது அப்படின்னா, அது தெரிஞ்சவங்க யார்கிட்டயாச்சும் நம்ம அதிகமா கேட்போம், எனக்கு ஒன்னு செய்து கொடுக்கறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்களே கற்றுக்கொள்ளலாம் ஒரு வரைகலை படத்தை எப்படி வடிவமைக்கலாம் அப்படின்றத. ரொம்ப சுலபங்க, ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கு. இந்த எழுத்துரு வடிவமைப்பு, நிறங்கள், அதோட எதை வந்து முக்கியத்துவமா அந்த வரிசையில எப்படி நம்ம அமைக்க போறோம், சீரமைப்பு, இடைவெளி, சமநிலைன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் தான். ஆனா சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் கத்துக்கணும் எப்படி வடிவமைப்பதுன்னு, அதனால உடனே இந்த அடோப் இல்லுஸ்ட்ரேட் போட்டோஷாப் இந்த மாதிரியான செயலிகளை வந்து பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதை கற்றுக்கொள்வதற்கு. ஆனா ரொம்பவே எளிமையா எல்லோரும் பலராலும் வந்து பிரபலமா பயன்படுத்தப்படும் செயலிகளில் ஒன்று கன்வா. இந்த செயலி பார்த்தோம்னா இணையத்துல அந்த இலவசமாவே நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு மேல பணம் செலுத்தி பயன்படுத்துவது வந்து இன்னும் வந்து அதிகமான கஷ்டமான அந்த வடிவமைப்புகளா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி எளிமையா நீங்களே பயன்படுத்தி இந்த கன்வாவில் சில பல விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு பொழுதும் வந்து நல்லா கழியும், அதோடு நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கு தெரியுங்க, எதிர்காலத்தில் நீங்களும் வந்து ஒரு வடிவமைப்பாளரா ஆகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு. சரி, தெலுங்கு திரைசை தொகுப்பின் நிறைவு பாடல் கே கே கொண்டு வராரு, அவங்க கூட ஸ்ரேயா கோஷலும் கொண்டு வராங்க. இதோ

0: எஸ்டிஹெச் சொத்துகள் எதுவும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு விற்கப்படவில்லை. ராக்யா டிஜிட்டல் இணையதளம் அறிமுகம். 2030 AI நாடாகும் இலக்கை வலுப்படுத்தும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 9:00 முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். அரசு விசாரணை ஆணையம் ஆர்சிஐயின் பரிந்துரைகளை செயல்படுத்த ஏதுவாக 1995 தபுங் ஹஜி சட்டம் 5-3-5 மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தத்தை விரைவுபடுத்துமாறு மக்களவை வலியுறுத்தியுள்ளது. குறிப்பாக அந்த வாரியத்தின் நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் அமைச்சரின் அதிகாரங்களை கட்டுப்படுத்தவும் இஃது உறுதுணையாக இருக்கும். அத்துடன் டிஹெச் அரசியல் தலையீடு மட்டுமின்றி அரசியல் சார்ந்த நியமனங்களிலிருந்து பட்டிருப்பது உறுதி செய்யப்படும். டிஎஸ் தொடர்பான ஆர்சிஐ அறிக்கை மீதான நாடாளுமன்ற விவாதத்தில் பங்கேற்ற பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் அவசியமானவை என கருத்து தெரிவித்தனர். அந்த திருத்தங்கள் அடையாளம் காணப்பட்ட நிர்வாக பலவீனங்களுக்கான வாய்ப்புகளை மூடுவதுடன் வாரிய இயக்குநரின் முடிவெடுக்கும் சுதந்திரத்தை வலுப்படுத்தும். மேலும் டிஎஸ் நிர்வாக பதவிகளுக்கு தகுதி தொழில்முறை அடிப்படையில் நியமனங்களை உறுதி செய்யும் என்றும் அவர்கள் கூறினர். தபுங் ஹஜி வாரியத்தை சீரமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்ட காலத்தில் அதற்கு சொந்தமான எந்த ஒரு சொத்தும் முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லது சீன சமூகத்தினருக்கு விற்கப்படவில்லை. டிஎஸின் வியூக சொத்துகள் விற்கப்பட்டதாக சில தரப்பினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தீங்கிழைக்கும் அவதூறு என்ற சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசன் வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்ட அனைத்து சொத்துகளும் உரு ஷர்தா ஜமா நிறுவனம் UJS முழுமையாக மாற்றப்பட்டன என்று அவர் மேலும் கூறினார். அந்த நிறுவனம் முழுமையாக நிதியமைச்சுக்கு சொந்தமான சிறப்பு நோக்க நிறுவனமாகும். இது தவிர முதலில் வாங்கும் உரிமை வழங்கப்பட்டதன் மூலம் டிஎஸ் உருமாற்ற திட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் தொடர்புடைய எந்தவொரு சொத்தையும் வணிக மதிப்பீடு முதலீட்டுக்கான பொருத்தத்தின் அடிப்படையில் மீண்டும் வாங்கும் உரிமை டிஎஸ்க்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே டிஎஸ் வாரியத்தின் மேலாண்மை செயல்பாடுகள் தொடர்பாக அரசு விசாரணை ஆணையத்தின் 25 பரிந்துரைகள் மீதான தொடர் நடவடிக்கைகள் மீளாய்வு செய்யப்படுகின்றன என்று டாக்டர் ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டார். அவற்றுள் 1995 தபுங் ஹஜி சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பரிந்துரையும் அடங்கும். ஆர்சிஐ பரிந்துரைகளுள் 75 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவை டிஎஸ்ஆல் செயல்படுத்தப்பட்டு விட்டதாகவும் எஞ்சியிருக்கும் தொடர்புடைய பரிந்துரைகள் தீவிரமாக செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் விளக்கினார். அதேவேளை ஆர்சிஐயில் முன்வைக்கப்பட்டுள்ள எல்லா பரிந்துரைகளும் ஆராயப்படுகின்றன. மலேசியா வட்டார நிலையில் உணவு உத்தரவாத நிர்வாகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் ஆசிய பசிபிக் உணவு நெறிமுறை அமைப்புகளின் உச்சநிலை மாநாடு APFRAS-இல் இணைந்துள்ளது. மலேசியாவின் இந்த உறுப்பியத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமான் தெரிவித்தார். இதன் மூலம் உணவு உத்தரவாத நிர்வாகத்தை இலக்கவியல் மயமாக்குதல், மக்கி போகக்கூடிய பொருட்களின் பயன்பாட்டை நெறிப்படுத்துதல், புதிய உணவு தொழில்நுட்பங்களுக்கான சட்டங்களை ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றில் மலேசியா முன்னிலை வகிக்கும் என அவர் கூறினார். புதிய ராக்யா டிஜிட்டல் தளம் தொடங்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான எதிர்காலத்துக்கு மலேசியர்கள் தயாராக இருப்பதை உறுதி செய்யும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டை புலப்படுத்துகிறது. 2030 AI நாடாக உருப்பெறும் மலேசியாவின் அவாவுக்கு ஏற்ப தேவையான திறனையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்துக் கொள்வதில் அனைத்து மக்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ கேட்டுக் கொண்டார். பல்வேறு இலக்கவியல் முனைப்புகளை ஒரே கணக்கின் கீழ் ஒருங்கிணைப்பதன் மூலம் பயனர்களின் அனுபவத்தை மேம்படுத்துவதை இந்த இணையதளம் நோக்கமாக கொண்டுள்ளது. போதைப் பொருள் தொடர்பில் அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட மலேசிய விமானி குறித்த விசாரணையில் அடையாளம் காணப்பட்ட உள்நபர் போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்புடையவரா என்பதை வெளிப்படுத்துவதற்கான தருணம் இதுவன்று என காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த சந்தேக ஆள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக புக்கிட் அமான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத் ஹுசேன் ஒமார் கான் கூறினார். இருப்பினும் கூடுதல் சான்றுகளை சேகரிப்பதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மற்றொரு நிலவரத்தில், இந்தியா சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் 4 கிலோகிராம் ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை கடத்த முயன்ற 54 வயது மலேசியர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர். பேராக்கைச் சேர்ந்த அந்த நபர் இம்மாதம் 8ஆம் நாள் தாய்லாந்து பெங்காக்கில் இருந்து தாய் ஏர்வேஸ் மூலம் சென்னைக்கு சென்றதாக டத் ஹுசேன் ஒமார் தெரிவித்தார். அந்த நபருக்கு இதுவரை எந்த குற்றப்பதிவும் எதுவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breetha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள். இவ்வாண்டு 2வது காலாண்டில் சிங்கப்பூரில் மின் சிகரெட் வேப்ரைசர் வைத்திருந்தது பயன்படுத்தியது தொடர்பில் 2428 வழக்குகள் பதிவாகியுள்ளன. ஏப்ரல் 1ஆம் நாள் தொடங்கி ஜூன் 30 வரை வேப்களை இறக்குமதி செய்தது அல்லது விநியோகித்ததற்காக 9 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவர்களுள் 6 பன்னாட்டு போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படுகின்றனர். அவர்களிடமிருந்து 880,000 சிங்கப்பூர் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள மின் சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இதே காலகட்டத்தில் அவற்றை விற்பனை செய்த 14 பேர் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டனர். கிழக்கு ஜாவாவின் சுற்றுலா தலமான புரோமோ மலைப்பகுதி மூடப்படுவது இம்மாதம் 15ஆம் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் தீயணைப்பு நடவடிக்கை நீடிக்கும் நிலையில் புரோமோ டெங்கஸ் மீரு தேசிய பூங்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதனிடையே பாதிக்கப்பட்ட சுற்றுப்பயணிகள் கட்டணத்தை திரும்பப் பெற விண்ணப்பிக்கலாம் அல்லது விதிகளுக்கு உட்பட்டு நுழைவுச் சீட்டை வேறு நாளுக்கு மாற்றிக்கொள்ளலாம் என அது மேலும் கூறியது. டமஸ்கஸில் உள்ள குற்றவியல் நீதிமன்றம் சிரியா முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாட்டுக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. திட்டமிட்ட கொலை, துன்புறுத்தல், சட்டவிரோத தடுப்பு, மனு குலத்திற்கு எதிரான குற்றங்கள் ஆகிய குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த குற்றங்களுக்கு ஏதுவாக அந்த முன்னாள் அதிபர் அரசாங்க நிறுவனங்களை பயன்படுத்தியுள்ளதோடு சாட்சிகளின் வாக்குமூலங்கள் அந்த குற்றங்களில் அசாட்டின் பங்கை மெய்ப்பித்துள்ளதாக டமாஸ்கஸில் உள்ள 4வது குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதி அல் ஆர்யான் கூறினார். லெபனான் நாடாளுமன்றம் செவ்வாய்க்கிழமை மரண தண்டனையை அதிகாரப்படியாக ரத்து செய்தது. இதன் மூலம் மேற்காசியாவில் மரண தண்டனையை முறையாக ஒழித்த முதல் நாடாக லெபனான் மாறியுள்ளது. 2004 பிறகு அந்நாட்டில் எந்தவொரு மரண தண்டனையும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த முடிவை வரலாற்று சிறப்புமிக்கது என நீதி அமைச்சர் அதில் நசார் வரவேற்றார். விளையாட்டு 2026 தாய்லாந்து மன்னர்கின்ன செபதக்ரவ் தேசிய அணி ரகு பிரிவின் இறுதிச் சுற்றில் பரம வைரியான உபசரணை நாட்டிடம் சுழியத்துக்கு 2 என பட்டத்தை நழுவவிட்டது. இதனையடுத்து 38 காத்திருப்புக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற மலேசியாவின் எண்ணம் ஈடேறவில்லை. மலேசியா இறுதியாக 1988 ரகு பிரிவில் இந்த கிண்ணத்தை வென்றது குறிப்பிடத்தக்கது. மலேசிய பூப்பந்து சங்கம் BAM அதன் பயிற்றுவிப்பு கட்டமைப்பில் சில மாற்றங்களை செய்ததை தொடர்ந்து 2026 ஐசி நகோயா ஆசிய போட்டிக்கு பிறகு பயிற்றுநர் குழுவை சீரமைக்க திட்டமிட்டுள்ளது. இந்த விவகாரம் தற்போது கலந்தாய்வு நிலையில் இருப்பதாகவும் எந்தவொரு பரிந்துரையும் தொடர்புடைய குழு, பயிற்றுவிப்பு குழு, BAM மன்றம் ஆகியவற்றுடன் இணைந்து முழுமையாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என்றும் BAM செயல்திறன் குழு தலைவர் டத்தோ ஸ்ரீ லீ சாங்பெய் தெரிவித்தார். 2026 ஐசி நகோயா ஆசிய போட்டி செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4ஆம் நாள் வரை நடைபெறும். டிஹெச் சொத்துகள் எதுவும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு விற்கப்படவில்லை. ராக்கியா டிஜிட்டல் இணையதளம் அறிமுகம். 2030 AI நாடாகும் இலக்கை வலுப்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1927 இன்றைய நாளில் பேரா கொலகங்சார் அஸ்தானா நகரவில் தர்பார் மாநாடு நடைபெற்றது. 10 பேராளர்கள் அதில் கலந்து கொண்டனர். பேரா ஆட்சியாளர் சுல்தான் இஸ்கண்டர் ஷா, சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் அலாயுதீன் சுலைமான் ஷா, நெக்ரி சிம்பிலான் ஆட்சியாளர் துவான்கு முகமது, பஹாங் ஆட்சியாளர் சுல்தான் அப்துல்லா, மலாய் மாநிலங்களுக்கான பிரிட்டிஷ் உயர் ஆணையர் சர் ஹியூ சார்ல்ஸ் கிளிஃபர், அரசாங்க தலைமைச் செயலாளர் டபிள்யூ பீல், பேரா பிரிட்டிஷ் பேராளர் எச் டபிள்யூ தாம்சன், சிலாங்கூர் ரெசிடென்ட் ஜே லார்னி, நெக்ரி சிம்பிலான் பிரிட்டிஷ் இடைக்கால பேராளர் பி டபிள்யூ அலிஸ், பஹாங் பேராளர் ஏ எஃப் வெலிங்டன் ஆகியோர் அவர்கள் ஆவர். இந்த மாநாட்டில் கல்வி முக்கிய இடத்தை பெற்றது. சிலாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் அலாயுதீன் சுலைமான் ஷா ஒவ்வொரு மாநிலத்திலும் பள்ளிகள் நிறுவப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தார். இதன் மூலம் கல்விக்கான அணுகலை விரிவுபடுத்துவதுடன் அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க முடியும் என அவர் வலியுறுத்தினார்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. இடம்பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يجتنبون كبائر الإثم والفواحش وإذا ما غضبوا هم يغفرون. صدق الله العظيم. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத தீய குணங்களில் கோபம் என்பதும் ஒன்று. தேவையில்லாமல் யாரிடத்திலும் கோபப்படக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறார். கோபப்படுவதை விட மன்னித்தல் சாலச் சிறந்தது. யார் மன்னிப்பை கையில் எடுத்துக் கொள்வார்களோ, பிறரை செய்த துரோகத்திற்கு அவரை மன்னிப்பார்களோ, அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பெரும் பாவங்களிலிருந்தும் மானக்கேடானவற்றிலிருந்தும் விலகி இருப்பார்கள். தங்களுக்கு கோபம் வரும்போது கோபத்திற்கு காரணமானவர்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள் என்று 42:37 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது அது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம். கோபம் அதிகமாக அதிகமாக மனிதனுடைய இரத்த கொதிப்பு அதிகமாகி அவனுடைய ஆரோக்கிய கேடுகளுக்கு அந்த கோபமே வழிவகுத்து விடுகிறது. அதனால் அவன் பலகீனமாகி போகிறான். சில மனிதர் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், எதற்கெடுத்தாலும் கோபம், தேவையில்லாத கோபம். கணவன் மனைவியிடத்தில் கோபம், மனைவி கணவனிடத்தில் கோபம், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கோபம், பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே கோபம். இப்படியாக கோபத்தினுடைய பட்டியல்கள் நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த அர்த்தமற்ற கோபத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, அதை இஸ்லாம் வெறுக்கிறது. வீரன் என்றால் யார் என்பதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வரைவிலக்கணம் சொல்லுவார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ ஷதீது பிஸ்ஸுரஅ இன்னம ஷதீது அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இந்தல் கலப். ரவாஹுல் புகாரி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீண்டார்கள், குத்துச்சண்டையிலே அடுத்தவனை வீழ்த்துபவன் வீரன் அல்லன், மாறாக கோபம் வரும்போது தன்னைத்தானே அடக்கிக் கொள்பவனே உண்மையான வீரனாவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது, கோபம் வரும்போது இறைவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் விருப்பமில்லாத செயலை தவிர்த்து தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவன்தான் உண்மையான வீரன் என்று வீரனுக்கு வரைவிலக்கணம் சொன்னவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பிறரை அடித்து வீழ்த்துவதை விட தனக்கு ஏற்படுகின்ற கோபத்தை அடக்கிக் கொள்பவனே உலகத்திலே தலை சிறந்த வீரன் என்று நபிகளார் சொன்னதிலிருந்து கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அவன்தான் மிகப்பெரிய வீரன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த கோபம் எதனால் ஏற்படுகிறது, அந்த காரணத்தையும் தெரிந்து கொண்டால் நாம் அடுத்தடுத்த நிலைகளிலே நம்மை நாமே நாம் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். இன்னல் கலப மின ஷைத்தானி அவர்கள் எதனால் இந்த கோபம் வருகிறது என்ற விளக்கத்தையும் இந்த உலகத்திற்கு சொன்னார்கள். அந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அதற்குள்ள தீர்வையும் சொன்னார்கள். வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸை அத்தியா அஸ்ஸாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோபம் ஷைத்தானிய பாதிப்பின் விளைவாகும். ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான். நெருப்பு நீரால் மட்டுமே அணைகிறது. எனவே உங்களில் ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டால் அவர் உலூ செய்து கொள்ளட்டும், அங்க தூய்மை செய்து கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமொழியிலும் மற்ற நபிமொழிகளிலும் ஷைத்தானிய பாதிப்பு என்று கூறப்பட்ட கோபம் தனக்காக என்று ஒருவர் கொள்ளும் கோபத்தையே குறிக்கிறது. இறை நம்பிக்கையாளனுக்கு தீனின் பகைமைகள் மீது ஏற்படும் கோபம் மிக உயர்ந்த ஒரு பண்பாகும். ஒருவன் மார்க்கத்தையே அழித்திட வரும்போது கோபம் வராமல் இருப்பது ஈமானுடைய பலவீனத்தினுடைய அடையாளமாகும். எனவே நாம் கோபப்பட வேண்டிய காரணத்திற்கு தகுந்த காரண நேரத்தில் மட்டும் கோபப்படுவதிலே தவறில்லை. ஆனால் எதற்கெடுத்தாலும் கோபம், தேவையில்லாத கோபம், இது இஸ்லாம் தீய குணங்களின் பட்டியலிலே சேர்த்திருக்கிறது. எனவே ஷைத்தான் நம்மை தூண்டி விடுகிறான், அதனால் நமக்கு கோப உணர்ச்சி ஏற்படுகிறது. அதை எப்படி தணிப்பது? அந்த கோபம் ஷைத்தானிய பாதிப்பாகும். ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டான், தீ பிடித்து கொண்டால் தண்ணீரை ஊற்றித்தான் அணைக்கிறோம். அதுபோன்று நீங்கள் உது செய்து பாருங்கள், அந்த கோபம் தணிந்துவிடும் என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் இன்னொரு ஹதீஸை பார்க்கிறோம். இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اذا غضب احدكم وهو قائم فليجلس وان ذهب عنه الغضب والا فلتجع رواه المشكات. அபூதர்ல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், உங்களிலே ஒருவருக்கு நின்று கொண்டிருக்கும் போது கோபம் வந்தால் அவர் உட்கார்ந்து கொள்ளட்டும். இப்படி செய்து கோபம் மறைந்து விட்டால் சரி, இல்லாவிட்டால் அவர் படுத்துக் கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரவிமொழி மிஷ்காத்துல் மசாபீஹிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுது நமக்கு கோபம் வந்தால் அந்த நிலையை மாற்றி விட்டால் அந்த கோபம் தணிந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார். மேலும் சொன்னார்கள், கால மூஸா இப்னு இம்ரான் அலைஹி ஸலாம், யா ரப்பி மன் அஅஸ்ஸு இபாதிக இந்தக, கால மன் இதா கதர கஃபர. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள், என் அதிபதியே, உன் அடியார்கள் உன்னிடத்தில் மிகவும் நேசத்திற்குரியவர் யார் என்று கேட்டார். அப்ப இறைவன் சொன்னான், எவர் பழிவாங்கும் சக்தியை பெற்றிருந்தும் மன்னித்து விடுகிறாரோ அவரே என்னிடம் மிகவும் நேசத்திற்குரியவராவார் என்று அல்லாஹ் பதிலளித்தான் என்ற தகவல் மிஷ்காத்துல் மசாபீஹிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பழிவாங்கும் தன்மை என்பது என்ன? அது கோபத்தை வெளிப்படுத்துவதாகும், தங்களுடைய சினத்தை அவர்கள் வெளிப்படுத்துவதாகும். அதை மறைத்து அவரை மன்னிப்பவரே அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் பெற்றவர் என்பதிலிருந்து, யார் தேவையில்லாமல் கோபப்படாமல் இருப்பாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். மேலும் சொன்னார்கள், மன் ஹசன லிசானஹு சதரல்லாஹு அவுரத்தஹு வமன் கஃப கலபஹு கஃபல்லாஹு அன்ஹு அஸாபஹு யௌமல் கியாமா وَمَنِ اعْتَذَرَ إِلَى اللَّهِ قَبِلَ اللَّهُ عُذْرَهُ رَوَاهُ مِشْكَاتُ الْمَصَابِحِ. அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மைக்கு மாறாக பேசுவதை விட்டும் தன் நாவை காத்து கொள்பவனின் குறையை அல்லாஹ் மறைத்து விடுகிறான். தன் கோபத்தை தடுத்து கொள்பவனை விட்டும் மறுமை நாளின் வேதனையை அல்லாஹ் அகற்றி விடுகிறான். இறைவனிடம் மன்னிப்பு கோருபவனை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் மூன்று விஷயங்களிலே இரண்டாவது விஷயம், யார் கோபத்தை தடுத்து கொள்வார்களோ நாளை மறுமை நாளிலே அவனுக்கு உள்ள வேதனை அதாபை அல்லாஹ் அகற்றி விடுகிறான் என்பதிலிருந்து நாம் கோபப்படாமல் இருந்தால் நாளை மறுமையிலே நமக்கு வேதனைகள் குறைக்கப்படுகின்றன, நாம் மன்னிப்புக்குள்ளாக்கப்படுகிறோம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகள் நமக்கு கற்றுத்தருகின்றன. மேலும் சொன்னார்கள், ثلاثٌ من أخلاق الإيمان من إذا غضب لم يدخله غضبه في باطل ومن إذا رضي لم يخرجه رضاه من حق ومن إذا قدر لم يتعاضى ما ليس له. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மூன்று விஷயங்கள் இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளிலே கட்டுப்பட்டவையாகும். ஒருவனுக்கு கோபம் வந்தால் அவனது கோபம் அவனை ஆகாத செயலை செய்ய வைக்க கூடாது. அவன் மகிழ்ச்சி அடைந்தால் அந்த மகிழ்ச்சி சத்தியத்தின் வட்டத்தை விட்டும் அவனை வெளியேற்றிவிடக்கூடாது. அவனுக்கு வலிமை இருந்தாலும் அவனுக்கு உரிமையில்லாத பிறருடைய பொருட்களை அவன் அபகரித்து கொள்ளக்கூடாது. இப்படி மூன்று விஷயங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒருவனுக்கு கோபம் வந்தால் அவனது கோபம் அவனை ஆகாத செயலை செய்ய வைக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை கட்டுப்படுத்துகின்ற வழிகளை குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு நீதிபதி லா யக்லி என்னல் காதி வஹுவ கலுபான், அவர் கோபமாக இருக்கிற நிலையில் அவர் தீர்ப்பு சொல்லக்கூடாது, அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன அந்த நபிமொழியிலிருந்து சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிபதி கோபமாக இருக்கிற நேரத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடாது, காரணம் தன் கோபத்தின் வெளிப்பாடாக அவர் ஏதேனும் ஒரு முடிவெடுத்து விடுவார். சட்டென்று ஒரு கோபத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவு அது ஆரோக்கியமானதாகவும் இருக்காது என்பதனால் கோபமான நிலையில் ஒரு காதி நீதிபதி தீர்ப்பு வழங்க கூடாது என்று இஸ்லாமிய சட்ட நூல்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. எனவே எந்த அளவுக்கு நாம் கட்டுப்படுத்தி கோபப்படாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு உடலுக்கும் ஆரோக்கியம், அதே சமயத்தில் இறைவனிடத்திலும் மதிப்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ன ரஜுலன் காலலின் நபி சல்லல்லா சலம் ஔசினி காலலா தகலப் ஃபரத்ததாலிக மிராரன் காலலா தகலப் ரவாஹுல் புகாரி. நபிகளார் சல்லல்லா சலத்திலே ஒரு மனிதர் எனக்கு ஏதேனும் அறிவுரை கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அந்த மனிதர் அநேகமாக சீக்கிரம் கோபத்துக்குள்ளாகவும் இயல்பு கொண்டவராக இருந்தார். அதற்கு அன்னலார் கோபம் கொள்ளாதீர்கள் என்று பதிலளித்தார். அம்மனிதரை எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று மீண்டும் மீண்டும் பலமுறை கேட்டுக்கொண்டே இருந்தார். அன்னலார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோபம் கொள்ளாதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் என்றே பதில் கூறி கொண்டிருந்தார்கள் என்ற நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அதிகமாக தேவையில்லாமல் கோபப்படக்கூடாது. கோபம் என்பது அவசரம் என்பது அல் அநாத்து மின அல்லாஹி வல் ஆஜிலத்து மின ஷைத்தான். நிதானம் என்பது அல்லாவை சார்ந்த குணமாகும். பதட்டம் என்பது கோபம் என்பது அது ஷைத்தானை சார்ந்ததாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே முடிந்தவரை நாம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த வழிமுறையை கையாண்டு அப்படி நம்மையும் அறியாமல் கோபம் கொப்பளித்து கொண்டு வந்தால் அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற நபிகளாரின் அறிவுரையையும் கவனத்தில் கொண்டு நாம் கோபம் வந்தால் உடனே சென்று ஒழுவு செய்து பார்க்க வேண்டும். அப்பொழுது எல்லா பிரச்சனைகளும் சாந்தமாகி போய்விடுகிறது. மேலும் நாம் நின்று கொண்டிருந்த நிலையிலே நமக்கு கோபம் வந்தால் அந்த நிலையை சற்று மாற்றி பார்க்க வேண்டும், உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கொஞ்சம் நம்முடைய உணர்ச்சிகள் குறைந்துவிடும், கோபம் குறைந்துவிடும். அப்படி உட்கார்ந்த பிறகு நமக்கு அந்த கோபம் தணியவில்லை என்றால் நாம் சென்று படுத்துவிட வேண்டும். இப்படியாக இந்த அணுகுமுறைதான் நபிகளார் சல்லல்லாஹுடைய ஹதீஸின் வாயிலாக கோபத்தை கட்டுப்படுவதற்குண்டான வழிகள் குறித்து நபிகளார் சல்லல்லாஹலம் கற்று தந்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த உலகத்திலே ஒரு சொற்ப வாழ்க்கை வாழப்போகிறோம். இந்த காலங்களிலே தேவையில்லாமல் கணவன் மனைவிக்கு மத்தியிலே கோபப்படுவது, மனைவி கணவனிடத்திலே கோபப்படுவது, தொட்டதற்கெல்லாம் கோபப்படுவது, இது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம். நாம் கோபப்படுகின்ற பொழுது நம்முடைய நரம்புகள் புடைத்துக் கொள்ளுகிறது, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கேடு ஏற்படுகிறது, ஆரோக்கியத்திற்கும் அது கேடாக அமைகிறது. இறைவனுடைய அரவணைப்பை விட்டும் அந்த கோபம் நம்மை தூரப்படுத்துகிறது. எந்த அடியார்கள்

0: சொல்லுகிறது. எனவே நாம் எதற்கெடுத்தாலும் தேவையில்லாத அறுத்தவற்ற கோபங்கள் அது ஆரோக்கியமானது அல்ல. அதை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, ஒரு வீரன் என்பவன் பிறரை அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல, தனக்கு ஏற்படுகின்ற கோபத்தை அடக்கி ஆள்பவனே வீரன் என்றார்கள். ஆம், நாம் உண்மையான வீரனாக இந்த உலகத்தில் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய கோபத்தை நாம் கட்டுப்படுத்தி விட்டோம் என்றால் நம்மை விட சிறந்த வீரன் உலகத்தில் இல்லை என்ற அந்த சிந்தனையை நாம் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். நம்முடைய கோபத்தை கூட நம்மால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், கோபமே படாதவர்கள் நம்மை விட சிறந்த வீரசாலிகள் என்று நாம் ஏற்றுக்கொண்டு சரணடைய வேண்டும். எனவே அர்த்தமற்ற கோபங்களை தவிர்ப்போம். அது அல் அஹ்லாக்கு சையா, தீய குணங்களின் உடையவர்களுடைய அடையாளம் என்பதை நாம் இனம் கண்டு கோபப்படாமல் சாந்தமாக எந்த ஒரு காரியத்திலும் நம்முடைய அணுகுமுறை சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். எனவே சாந்தமானவர்களாக, கோபமில்லாதவர்களாக உலகத்தில் சிரித்த முகத்தோடு வாழ்ந்து எல்லோருடைய அன்பையும் நாம் கொள்ளையடித்து நல்லவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்திலும் வெற்றியை பெற்று நாளை மறுமையிலே நல்ல பரதிபலனை நாம் அறுவடை செய்வோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
2: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கி.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: ஆமோசாங் அங்கதான் நாங்க பியாக்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து வந்துருவாங்க, அக்கல இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

அறிந்தும் அறியாமலும் அப்படின்ற திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். அறிந்தும் அறியாமலும் நிறைய பேர் அறியாத ஒரு தகவல் இருக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைய தினம் உலக மலை தினம் கொண்டாடப்படுகின்றது. மலை அதாவது மவுண்டன். நிறைய பேர்கிட்ட கடற்கரையா இல்லை மலையா உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் பேர் இருக்காங்களே, மலை தான் எனக்கு பிடிக்கும், மலைகள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்களுக்காக தான் இந்த தகவல். இந்த ஒரு நாள் உலகம் முழுவதும் ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அனுசரிக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையோட நம்ம கொஞ்சம் நெருங்கி பழகத்தான். அதுவும் இல்லாமல் ஜப்பான் நாட்டில் இந்த ஒரு நாள் அரசாங்க விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா, இந்த ஜப்பான் நாட்டில் நிலப்பரப்பில் 70% 70% மேல் பார்த்தோம்னா மலைகளால் சூழப்பட்ட ஒரு நாடுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுடைய அரசாங்கமே வந்து மக்களை வந்து அதிகமாக ஊக்குவிக்கிறாங்களாம், மலைகளோடு போங்க, மலைகளோடு ஏறுங்க, மலை ஏறுங்க, இயற்கையோடு ஒன்றி வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் நிறைய பேர் நம் நாட்டிலும் வந்து இந்த மலை ஏறும் நடவடிக்கைகள் ரொம்ப ஆர்வம் காட்டும் நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பாக இங்கே நம்ம மின்னல் நண்பர்கள்கிட்ட சொல்லணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு நாள் மலை ஏறணும். ஏன்னு பார்த்தோம்னா, இயற்கையோடு ஒன்றி வாழ்வது ஒன்று, இன்னொன்று நல்ல உடற்பயிற்சியாகவும் இருக்கும் இல்லையா. எடுத்த உடனே கினபாலு மலையெல்லாம் ஏற மாட்டோம், இந்த புரோகா குட்டி குன்று இருக்கு இல்லையா, மலை இருக்கு இல்லையா, அதை ஏறி பார்க்கலாம், நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சரி, மலையை பற்றி நிறைய பேசிட்டோம், அடுத்து மழையை பற்றி ஒரு பாடல் கேட்க போகின்றோம். வெப்பம் அப்படின்ற திரையிலிருந்து பாருங்கள், எல்லாமே இயற்கை சம்பந்தப்பட்ட வார்த்தைகளாகவே வருது. பாடலை கேட்டுடலாம்.

திலீப் வர்மன் கொண்டு வந்த நமது உள்ளூர் பாடல் ஒன்றை கேட்டோம். நிறைய பேருக்கு பிடித்த பாடல் இல்லையா அது? சரிங்க, இந்த சிறுவர் சிறுமிகள் இவங்கெல்லாம் பங்கெடுக்கும் பாடல் திறன் போட்டிகள் நிறைய நடக்கும் இல்லையா? அதுவும் வந்து இந்த தனியார் தொலைக்காட்சிகள்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து நிறைய வீடுகளில் ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அனைத்துலக அரங்கிலும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதிலும் முக்கியமாக பிரிட்டன் காட் டேலண்ட் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்ச்சி, வயது வரம்பு இல்லாமல் ஆடல், பாடல், நகைச்சுவை, சில பேர் மாய வித்தைகள்லாம் கூட காண்பிப்பாங்க, அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவாங்க. திறமையை வெளிக்காட்டும் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம், உலக புகழ் பெற்றது. இதே போல அமெரிக்கா காட் டேலண்ட் அப்படின்ற இன்னொரு நிகழ்ச்சியும் இருக்கு. என்னன்னா, நம் நாட்டை சேர்ந்த சரவாக்கை சேர்ந்த 12 வயது சிறுமி டெய்லர் லூயிஸ் இவங்க இந்த பிரிட்டன் காட் டேலண்ட் நிகழ்ச்சியின் தகுதி சுற்றில் பங்கேற்கும் ஒரு வாய்ப்பை வந்து இப்ப ரொம்ப சமீபத்தில் பெற்றிருக்காங்க. கூடிய விரைவிலேயே லண்டன் நகரத்திற்கு வந்து அவங்க பயணிக்க போறாங்க அப்படின்னு தெரியுது. இவங்க பார்த்தோம்னா ஏற்கனவே நிறைய அனைத்துலக இந்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து நம்ம நாட்டுக்கு நிறைய பெருமை சேர்த்திருக்காங்க. கண்டிப்பா இந்த சுதந்திர மாதம் வேறையா, அடுத்த மாதம் தான் போறாங்க. இருந்தாலும் கூடிய விரைவில் அவங்க அங்கே சென்று நம் நாட்டிற்கு மீண்டும் பெருமை சேர்க்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியில் பாட இன்னும் வாய்ப்பு கிடைக்கலனாலும் அதன் தகுதி சுற்றில் அவங்க வந்து தகுதி பெற்றதே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. டெய்லர் லூயிஸுக்கு நம்முடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலும் ஒரு உள்ளூர் பாடலை தான் கேட்டு ரசிக்க போகின்றோம். இதுவும் நிறைய பேருக்கு பிடித்த பாடல். பாடல்களை கேட்டுட்டு 10 மணிக்கு மேல் டிக்டாக் நேரலையில் சந்திப்போம். அண்டர் ரேட்டட் பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. எல்லாரும் வந்து சேருங்க, நிறைய பாடல்களை விரும்பி கேளுங்க. 10 மணி முதல் டிக்டாக் நேரலையில் சந்திக்கலாம். இதோ

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். தாபோங் ஹாஜி வாரியம் 14 சிக்கலான முதலீடுகள் மூலம் ஏறக்குறைய 13 பில்லியன் ரிங்கி இழப்பை சந்தித்துள்ளதாக இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். அவற்றுள் 7 முதலீடுகள் 100 விழுக்காடு இழப்பை பதிவு செய்துள்ளன. சுமார் 13 பில்லியன் ரிங்கி இழப்பில் மீட்பு நடவடிக்கை மூலம் அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட 10.2 பில்லியன் ரிங்கிட்டும் அடங்கும் என்றார் அவர். மலேசியாவில் உள்ள வங்கி சாரா பெருநிதி நிறுவனங்களை கண்காணிக்க ஒரே கட்டுப்பாட்டு அமைப்பை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என்று காடிங் நாடாளுமன்ற உறுப்பினர் அமினுல் ஹுடா அசன் வலியுறுத்தினார். தற்போது வங்கி சாரா நிதித்துறையின் நிதி நிர்வாகம், அமைப்பு அடிப்படையிலான இடர் மதிப்பீடு, நிதி நிர்வாக கண்காணிப்பு ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஒரே அமைப்பு நாட்டில் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் குவாலாலும்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA வழியாக போதைப்பொருள் கடத்தியதாக 14 மலேசியர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கைகள் 11 ஆண்கள் பெண்கள் மூவர் தொடர்புடைய 14 வழக்குகளை உள்ளடக்கியவை என்று புகேட் ஆமன் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்து உசேன் ஒமார் கான் தெரிவித்தார். கொலம்பியாவில் 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த வலுவான நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 169 உயர்ந்துள்ளது. பெரும்பாலான இறப்புகள் காலி, பெரைரா, மனிசெல்ஸ், எக்வைடோ நகரங்களில் பதிவானதாக நகர ஆளுநர்கள் சங்கம் கூறியது. 3 நாட்களுக்கு முன்னர் பதவியேற்ற அதிபர் எபெலடோ டிலா எஸ்பிரியல்லா அவசர நிலையை அறிவித்தார். இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலன் குன்றுகளை இஸ்ரேலுடன் இணைத்ததை அங்கீகரித்த கொலம்பியாவின் முடிவை சிரியா வன்மையாக கண்டித்துள்ளது. அமெரிக்காவுக்கு அடுத்ததாக இந்த இணைப்பை அங்கீகரிக்கும் 2வது நாடாக கொலம்பியா உள்ளது. கோலன் குன்றுகள் சிரியாவின் பிரிக்க முடியாத பகுதி என அதன் வெளியுறவு அமைச்சு கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். இணைவது காற்றின் மொழியில் மட்டும் இல்ல, டிக்டாக் நேரலையிலும் தான் நம்ம நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சுட்டாங்க. இந்த அண்டர் ரேட்டட் பாடல்களுக்கான நேரம் இது. சரி, இந்த அண்டர் ரேட்டட் அப்படின்னா என்னங்க அப்படின்னு சிலர் கேட்பாங்க. உங்களுக்காகவே சமூக ஊடகத்தில் ஒரு காணொலி அண்டர் ரேட்டட்கான அர்த்தம், அதாவது இந்த பாடலுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பாராட்டு கிடைச்சிருக்கலாமே, இந்த பாடல் இன்னும் கொஞ்சம் பிரபலம் ஆயிருக்கலாமே, நல்ல பாடல் இது, இன்னும் அதிகமான அவங்க கேட்கலாம்ல, அந்த மாதிரி நீங்க நினைத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாடலை, அதுதான் அண்டர் ரேட்டட் பாடல். அந்த மாதிரி பாடல்களை மட்டும்தான் நீங்க விரும்பி கேட்கணும். தொடக்கமா இரண்டு பாடல்கள் உங்களுக்காக வருகின்றது, அதோட நம்ம நேயர்கள் தான் விரும்பி கேட்க போறாங்க. தொடக்க பாடல் நடிகர் நக்குல் மற்றும் என்ட்ரியா கொண்டு வரும் ஒரு பாடல் வல்லினம் அப்படின்ற திரைக்காக இது.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடாலி, வளமே வாழ்வின்.

ஏன்னு விஜய் பிரகாஷ் முடிச்சாரு. அதே மாதிரி டிக்டாக் நேரலையிலும் நம்ம நேயர்கள் எல்லாம் ஏன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரு? பத்மினி ஜான் ரமணி. அவங்க சொல்றாங்க ஏன்னு பார்த்தோம்னா, இரண்டு பாடல்கள்ங்க முதல் சுற்றுல, இரண்டு பாடல்களுக்கும் இடையே ரொம்ப வலுவான ஒரு போட்டினே சொல்லலாம். நூதனா அப்படின்ற இந்த ஒரு பாடல், இதற்கு ஆரம்பத்துல ஏறத்தாழ ஒரு 80 வாக்குகளுக்கு மேல கொடுத்திருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, இரண்டாவதா ஒரு பாடல் கேட்டாங்க இல்லையா, அதற்கு 100 வாக்குகளுக்கு மேல கொடுத்துட்டாங்க நம்ம நேயர்கள். அதனால அந்த பாடல் தான் அடுத்து கேட்க போகின்றோம். ஹரிஹரன் மற்றும் சுஜாதா கொண்டு வராங்க இந்த பாடலை. வந்து ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, மீண்டும் கேட்க போகின்றோம். அதுதானே அண்டர் ரேட்டட் அங்கம். இதோ கேட்கலாம்.

இந்த மாதிரி நீங்கள் கேட்டு ரொம்ப நாளான பாடல் இருக்கும், இல்லைனா கேட் கீப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த ஒரு பாடலை நம்ம கதவை வைத்து மூடி வைத்திருப்போமா, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நமக்கு மட்டுமே பிடித்த பாடலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாடல்களை தான் நாங்கள் உங்களுக்காக ஒளிபரப்பிட்டு இருக்கோம். டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் தொடர்ந்து இன்னமும் வாக்களிச்சிட்டு இருக்காங்க. இந்த சுற்றுக்கு வந்த இரண்டு பாடல்களும் ரொம்பவே நல்ல பாடல்கள். ஆனால் அதிகமான வாக்கை பெற்ற பாடல் இரண்டாம் எண் கொண்ட பாடல் அபே ஜோத்புகார் கொண்டு வராரு, கேட்கலாம். இதோ

ஹரிஹரன் மற்றும் சின்மை கொண்டு வந்த பாடல் தாங்க அது. நிறைய நேயர்கள் நம்ம டிக்டாக் நேரலையில் நிறைய பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, தீரா இசையில் போகிற மாதிரி 2007 முன்னே வந்த பாடல்களை அதிகம் கேட்குறாங்க. இல்லைங்க, நம்ம காற்றின் மொழியிலே எப்போதுமே 2007 பிறகு வந்த பாடல்கள் தான் ஒளிபரப்புவோம். அந்த மாதிரி பாடல்களை விரும்பி கேட்கணும்னா இப்பவே வாங்க டிக்டாக் நேரலை பக்கமா. சரி, இந்த சுற்றில் வந்த 2 பாடல்களில் அதிக வாக்குகளை வென்ற பாடல், பெற்று வென்ற பாடல் லீலை அப்படின்ற திரையிலிருந்து.

அப்பப்ப சில படங்கள் வருங்க. இந்த படம் வந்து அந்த கதைக்காகவோ திரைக்கதைக்காகவோ இல்லை நடிகருக்காகவோ பிரபலமாக இல்லாவிடிலும் அந்த பாடல்கள் இசைக்காக ரொம்பவே பிரபலமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான் லீலை. அதிலிருந்து சதீஷ் சக்கரவர்த்தி கொண்டு வரும் ஒரு பாடல் இது.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

கோவா திரையிலிருந்து அந்த பாடலை கேட்டோம். நம்ம நேயர் நூர் ரஃபிடா விரும்பி கேட்டிருந்தாங்க இந்த பாடலை. நம்ம நூர் ரஃபிடா பார்த்தோம்னா இந்த அண்டர் ரேட்டட் அங்கத்தின் ஒரு பயங்கர நேயர் அப்படின்னே சொல்லலாம். வார வாரம் வந்து அவ்வளவு பாடல்கள் கேட்பாங்க, அவங்க கேட்ட பாடல் தான் இப்போ கேட்டோம். சரிங்க, இந்த காலையிலிருந்து மாலை ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன், 5 மணிக்கு மேலே இந்த நம்மளோட தொலைபேசி அழைப்புகள், இந்த தரம் உயர்த்தும் வேலைகள், இந்த தொழில்நுட்ப வேலைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனை தொடர்ந்து இப்போ பார்த்த அழைப்புகள் வர ஆரம்பித்திருக்கு. இருந்தாலும் இதற்கு மேலே நான் அழைப்பு எடுத்து உங்களுடைய பாடலை ஒளிபரப்ப போவதில்லை. மலரும் நினைவுகளிலும் இன்று ஒருவருடைய பாடலை தான் நம்ம ஒளிபரப்ப போகிறோம். இப்போ ஏன் அந்த அழைப்பை பற்றி நான் பேசினேன் தெரியுமா? அடுத்து வரக்கூடிய பாடலுக்கும் அழைப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த பாடலை தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க நம்ம நேயர்கள் என்ன எல்லாருமே. ஆனால் இந்த சுற்றில் வந்த 2 பாடல்களுமே இதமான பாடல்கள். இந்த அழைப்பு பற்றிய பாடலை கார்த்திக் மற்றும் ஹரிணி கொண்டு வராங்க. இதோ

எப்படிங்க இருந்தது இன்றைய பாடல்கள் எல்லாம்? இந்த அண்டர் ரேட்டட் அங்கத்துல நம்ம நேயர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளவு நேரம் சுற்றுகளா வாக்களித்து இரண்டு பாடல்களையும் ஒளிபரப்பிட்டு வந்தோம். எந்த பாடலுக்கு அதிக வாக்கோ அந்த பாடலை முதல் பாடலா ஒளிபரப்பணும். ஆனா கடைசி சுற்று அப்படி இல்லை. இரண்டு பாடல்கள், இரண்டுமே நல்ல பாடல்கள், அதுவும் இல்லாம இரண்டுமே நம்ம யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த பாடல்கள். ஆனா அதிகமான வாக்குகள் பாருங்க, 500 வாக்குகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த பாடல். முதலாம் மீன் கொண்ட பாடல் அதுதான் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த பாடலையே அடுத்த பாடலா கேட்கலாம். ஹரிச்சரண் மற்றும் ஸ்வேதா கொண்டு வராங்க. சரி, இந்த வேளையில் இன்று டிக்டாக் நேரலையில் இணைந்த உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. 11 மணிக்கு மேல் மலரும் நினைவுகளில் மீண்டும் சந்திப்போம். அதற்கு முன் கண்ணாமூச்சி ஏனடா, இது பாடல் இல்லைங்க அந்த பாடம்.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். தபுங் ஹஜி வாரியத்துக்கு எதிரான ஒவ்வொர் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தையும் முழு பொறுப்புடன் கூடிய நடவடிக்கையுடன் தொடர வேண்டும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமிடி கூறினார். இது அந்த பெரிய இஸ்லாம் கழகம் தொடர்ந்து வலுவுடனும் நம்பிக்கைக்குரியதாகவும் நீடித்த சிக்கல்களில் சிக்காமல் இருப்பதையும் உறுதி செய்யும் என அவர் வலியுறுத்தினார். 2026 பினாங்கு காவல்துறை பிரிவின் பாதுகாப்புக்காக குற்றப்பகுதிகளை வெண்மையாக்கும் ஒன்றிணைந்த குற்ற தடுப்பு முனைப்பின் முக்கிய பகுதிகளாக 5 பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அப்பகுதிகளில் பாதுகாப்பு, குற்றம், சமூகம், கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் சிக்கல்களை கையாள இம்முயற்சி ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கையாள்கிறது என மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் டெனிஸ் லிம் குவாங் கெங் கூறினார். மலாக்காவில் இம்மாதம் 21 நாளன்று சிறப்பு பொது விடுமுறை வழங்கப்படவில்லை என மாநில செயலாளர் டத்தோ சல்ஹா சலே கூறினார். மலாக்காவில் ஐநா பண்பாடு அறிவியல் கல்வி யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நாள் தொடர்பில் அந்நாள் குறித்து மக்களிடையே குழப்பம் ஏற்படும் நிலையில் இந்த விளக்கம் வெளியிடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்நாள் இவ்வாண்டு மாநில சிறப்பு பொது விடுமுறை அட்டவணையில் பட்டியலிடப்படவில்லை. மீதமுள்ள டால்பின் சூறாவளி சீனாவின் வடகிழக்கு பகுதிகளில் கனமழையையும் பலத்த காற்றையும் கொண்டு வந்தது. இதையடுத்து பெய்ஜிங் உள்ளிட்ட பல பகுதிகளில் அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. டால்பின் வலுவிழந்துள்ள போதிலும் தேசிய வானிலை மையம் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. எகிப்தின் வடக்கு பகுதியில் விவசாய தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் சிறார் உள்ளிட்ட குறைந்தது 18 பேர் உயிரிழந்தனர். இஸ்மாயிலியா ஆட்சியில் உள்ள டவாசிட் பகுதியில் நிகழ்ந்த அந்த விபத்தில் 47 பேர் பாதிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு கூறியது. நிறைவாக 2026 ஆசியான் கிண்ண காட்பந்து. ஹரிமாவ் மலாயா இளம் ஆட்டக்காரர் முகமது ஹலீஃப் அஹ்மான் தனது செயல்திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு ரசிகர்களின் விமர்சனங்களை உந்து சக்தியாக ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் முதல் முறையாக தேசிய அணியில் களம் இறங்கியது அழுத்தத்தை தந்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. சரிங்க, யார் கூட இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன அறிவிப்பு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, நாளை நள்ளிரவு 12 தொடங்கி காலை 6 மணி வரையில், அதாவது 12ஆம் தேதி 8ஆம் மாதம் புதன்கிழமை, நிறைய வட்டாரங்கள்ல ஒரு 5 நிமிடத்திற்கு ஒளிபரப்பு தடை ஏற்படலாம். இந்த நேரங்கள்ல நீங்க கண்டிப்பா RTM கிளிக் வாயிலாக மின்னல் FM-ஐ கேட்டு ரசிக்கலாம். எந்தெந்த பகுதிகள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது எல்லாமே ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில்நுட்ப மேம்படுத்தும் வேலைகளுக்காக தான். சிரம்பான் மற்றும் சுற்றியுள்ள வட்டாரம் அலைவரிசை 90.5 தடை ஏற்படலாம். அதோடு ஜோஹர் பாரு மற்றும் சுற்றியுள்ள வட்டாரம் அலைவரிசை 1.1 தடை ஏற்படலாம். அதோடு மலாக்கா, சிகாமாட், முவார் மற்றும் சுற்றியுள்ள வட்டாரங்களில் அலைவரிசை 1.3 தடை ஏற்படலாம். அதோடு மெர்சிங் மற்றும் சுற்றியுள்ள வட்டாரத்தில் அலைவரிசை 88.3 தடை ஏற்படலாம். அதோட ரொம்ப முக்கியமா கில்லான் பள்ளத்தாக்கு மற்றும் சுற்றியுள்ள வட்டாரங்களில் அலைவரிசை 96.3 தடை ஏற்படலாம். ஆனா எந்த தடையா இருந்தாலும் கண்டிப்பா 5 நிமிட தடை தான். அதோட நீங்க மின்னல் FM-ஐ கேட்டு ரசிக்கலாம். சரி, இன்று ஒரு பாடகர் கூட ஒரு நேயர் தெரிவு செய்த பாடல்களில் நம்ம பேச போறோம். எப்போதும் பாடல்ல மட்டும்தான் இசை நிறைந்திருக்கும், இந்த முறை உரையாடல்களிலும் இசை நிறைந்திருக்க போகின்றது. நீங்களே கேட்க போறீங்க ஓரிரு பாடல்கள், அவருடைய விருப்ப பாடல்களையே கேட்டுட்டு யார் கூட பேச போறோம்னு பார்க்கலாம். தொடக்க பாடல் ஏ.எம். ராஜா மற்றும் பி. சுசிலா. இதோ

0: மலரும் நினைவுகளில் இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தேர்வு செய்த பாடலில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கா, யாருடைய பாடல்களை இன்று கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவரும் ஒரு பாடகர், சிரம்பானை சேர்ந்த பாடகர் செல்வம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம் பிரவீன் குமார் அவர்களே. வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா இருக்கிறேன் சார். உங்க குரலை கேட்டு எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா ஆரம்ப நீங்க இந்த மின்னல் எஃப்எம் வந்த போது நானும் யோசிச்சேன், யாரா இருக்கும் குரல் நல்ல சிறப்பா தமிழ் சிறப்பு நல்லா அருமையா பேசுறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு இசைத்துறையில சாதிச்ச ஒரு பாடகர் என்னை பற்றி, என் குரலை பற்றி இவ்வளவு சொல்வது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம்.
1: ஆமாங்க சார்.
0: சரிங்கய்யா, சிரம்பான் செல்வம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும்னு கேள்விப்பட்டேன் உங்களை பத்தி.
1: உண்மைதாங்க சார்.
0: சரி, அப்ப நீங்க சொல்லணும். உங்களை பத்தி தெரியாதவங்க யாரோ சிலர் கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம கூட மலரும் நினைவுகளை, அவங்களுக்கு உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கங்க.
1: ரொம்ப நன்றி சார். எல்லோருக்கும், நண்பர் அனைவருக்கும், என்னுடைய பெயர் செல்வம். நான் இஸ்ரோல பாட்டு பாடி முதல் பரிசு எடுத்தது, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. எந்த வருடம் நீங்க வந்து அந்த தனியார் தொலைக்காட்சி பாடல் போட்டியில வெற்றி பெற்றீங்க?
1: 2008 சார், அவதார் ஆரம்பம் என்ற பாட்டு போட்டியில.
0: அப்படியா? சிறப்பு சிறப்புங்க ஐயா. நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம்?
1: பிறந்து வளர்ந்ததெல்லாம் லோபாக் சார், லோபாக் லோபாக்ல.
0: ஓ அப்படியா?
1: சிரம்பான், சிரம்பான் லோபாக்ல சார்.
0: ஓ, அங்கேயே பிறந்து வளர்ந்து இன்னமும் வந்து அங்கதான் இருக்கீங்க?
1: அங்கேயோ இல்ல சார், நல்லா படித்து இப்ப லோபா தமிழ் பள்ளி படிச்சு முடிச்சு செகண்டரி சிம்போல படிச்சு முடிந்து அப்புறம் மனைவி திருமணம் ஆகி ஒரு 3 பிள்ளைகள், 6 பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க சார்.
0: சிறப்பு சிறப்புங்கய்யா. அந்த ஒரு காலகட்டத்திலேயே வந்து ஒரு பாடகர் ஆகணும் அப்படின்ற அந்த ஆசை உதிச்சிருச்சு உங்க மனசுல?
1: ஆமா சார், நான் படிக்கிற காலத்திலே பாடிட்டு இருப்பேன், பள்ளிக்கூடத்துல எல்லாம் பாடிட்டு தான் சார். பழைய பாடல், ஆனா முக்காவாசி பழைய பாடல் தான் சார் என்னோட பாடல் எல்லாம்.
0: முதன் முதல்ல ஒரு பள்ளியிலயோ இல்ல இடைநிலை பள்ளியிலோ நீங்க மேடையில ஏறி பாடிய அந்த அனுபவம் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
1: இருக்குங்க சார். நான் வந்து ஆக்சுவலி பள்ளியில பள்ளி படிக்கும் போது நானும் என் நண்பர் ராஜமாணிக்கன்றவரும் பள்ளியில படிக்கும் போது வாத்தியார் கூப்பிட்டாரு, 2 பேரும் மின்னுக்கு வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து பாவாட தாவணியில் இந்த பாட்டு பாடணும் சார். நண்பர் ராஜமாணிக்கம் அவர்களும்.
0: அதுதான் அப்ப வந்து இந்த இசைத்துறையில உங்களோட பயணத்தின் தொடக்க புள்ளின்னு சொல்லுங்க.
1: ஆமாங்க சார், அதுதான் சார். அப்ப இருந்து பாட்டுதான், பழைய பாடல் தான் சார்.
0: அப்படியா? பழைய பாடல் மேல அவ்வளவு ஈர்ப்பு ஆர்வம்
1: இன்ன வரைக்கும் சார். இன்ன வரைக்கும் பழைய பாடல் தான் சார். அதனாலதான் மின்னல் எஃப்எம் தவறாம நான் பழைய பாட்டு கேட்பேன் சார். 2 மணிக்கும் ராத்திரி 10 மணி 11 மணிக்கும்
0: மலரும் நினைவுகளிலும். சரி.
1: ஆமாங்க சார்.
0: புது பாடல் பாடுற அந்த ஒரு ஆர்வம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
1: இருக்கு, ஆனா அவ்வளவு நாட்டம் இல்ல சார். 80 ஓகே, 70 ஓகே சார். ஆனா முக்காவாசி பாடல் வந்து 60 ஆண்டுல தான் ரொம்ப பாடல் இனிமை ரொம்ப இருக்குங்க சார். ரொம்ப ரொம்ப பாடல் இருக்கு சார். யாரும் பாடல, 60 பாடல இன்ன வரைக்கும்.
0: ஆமா கண்டிப்பா.
1: நான் ஒரு பாடகரா இருந்து ஜே பி சந்திரபாபு, ஏம் ராஜா, சீனிவாஸ், பல பேரு குரல்ல பாடுவோம் சார் நானு.
0: சிறப்பு சிறப்பு. அப்படியே வந்து தொடக்க பாடல் இன்னைக்கு முழுதும் வந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடலா என்ன பாடல் கேட்க போறீங்க நீங்க?
1: எனக்கு முத தொடக்க பாடல் கேட்கறதா இருந்தா சார், நாகநந்தினி படத்துல கவி

0: அது உங்களை சொல்றேன் சார், கபி கோயில் நீங்க.
1: ஆஹா, எனக்கு நீங்க நீங்க எனக்கு சொல்ற முன்னுக்கே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ற முன்னுக்கே வந்து எனக்கு நிஜமாவே புல்ல அரிச்சிருச்சு. நான் போய் சொல்லல, பாடகர் செல்வம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க பாடி காண்பிக்கும் போதுதான் தெரியுது உங்களுக்கு வந்து நிஜ வாழ்க்கையில எவ்வளவு ரசிகர்கள் இருப்பாங்க. உங்கள் குரலை, ஆமா ஆமா ஆமா, உங்க குரலை கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடித்திருக்கும். எனக்கும் இன்றையிலிருந்து நானும் திரு செல்வம் அவர்களின் ரசிகர்.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார் பிரவீன் குமார்
1: அப்படின்னு சொல்லி அந்த பாடலை முத கேட்டுருவோம். கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: என் மனைவி பேர் வந்து செலட் மேரி. நான் உங்களை வந்து திருமணமாகி ஏறக்குறைய அப்ப வந்து 50 வருடம் ஆகிருது சார்.
1: ஆஹா, இன்னும் 10 வருடத்துல வந்து அப்ப 60 கல்யாணம் கொண்டாடிடலாமே.
0: ஆமாங்க சார். சோ எங்களுக்கு 3 பெரிய பிள்ளை ஃப்ளோரன்ஸ், அவங்க மூத்தவங்க, 2 பையன் ரேமன், 3 பொம்பளை பிள்ளை எலிசா. 3 பிள்ளைங்க சார். எல்லாம் அவங்க படிச்சு எல்லாம் வந்து அவங்க அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா பெரிய மகளும் சின்ன மகளும் வேலை செய்யல. நமக்கு கணவர் வேலை செய்யறதுனால அவங்க வேலை செய்யல.
1: எல்லாருக்கும் திருமணம் ஆகிருச்சு.
0: எல்லா திருமணம் ஆகிருச்சு சார்.
1: பேரப்பிள்ளைகள்லாம் 6
0: பேரப்பிள்ளைகள்? 6 பேரப்பிள்ளைங்க இருக்கிறாங்க சார். எனக்கு பெரிய மகளோட பேரப்பிள்ளை வந்து இப்ப வந்து நீலாயில KPDN வேலை செய்யறாங்க.
1: மனைவியை நீங்க சந்திச்சது எப்படி? அவங்களும் உங்களோட ரசிகையா?
0: இல்ல, அவங்க வந்து நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது சார், நான் அப்ப வந்து ஃபார்ம் 1 படிக்கிறேன். அந்த டைம்ல அவங்க லவ் பண்ணிட்டேன் சார். 8 லவ் பண்ணேன்.
1: எத்தனை வருஷம்?
0: 8 அவங்கள லவ் பண்ணேன் சார்.
1: 8, அதாவது இடைநிலை பள்ளி முடிந்து
0: அப்படியே, அதன் பிறகு அப்படியே கண்டினியூஸா அப்படியே அவங்கள லவ் பண்ணி 8 லவ் பண்ணி அப்படிதான் சார் கல்யாணம் கட்டினேன்.
1: வீட்டுல எப்ப தெரிஞ்சது?
0: வீட்டுல எல்லாம் தெரியும், அம்மா அப்பாக்கு எல்லாம் தெரியும். நான் ரகசியமா தான் வச்சுக்கிட்டேன். அவங்க தெரிஞ்சு போச்சு.
1: ஒரு கட்டத்துக்கு மேல தெரிஞ்சிருச்சு. எதுவும் சொல்லலையா? அப்ப பள்ளி காலகட்டத்திலேயே வந்து காதல் வயப்பட்டத?
0: இல்ல, அது ஜாடியா எங்க தங்கச்சி எல்லாம் அப்பா எல்லாம் சொல்லிவிட்டாங்க. அப்பா கிட்டயும்
1: கொடுத்து வச்சவர் ஐயா நீங்க. இந்த குடும்பத்தை பலருக்கு கிடைக்கிறது இல்ல.
0: இருக்கு, சில பேருக்கு இருக்கு சார். நமக்கு தெரியாது, நம்ம சந்திக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்ககிட்ட பேசுற பிரவீன்.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அப்பயே வந்து இடைநிலை பள்ளி படிக்கும் போதே உங்க மனைவிக்கு பாடல்கள் நிறைய பாடி காமிச்சீங்க.
0: ஆமா சார். அப்ப வந்து நான் வந்து ஹிந்தி பாடல், ஹிந்தி பாட்டு அந்த ரெக்கார்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பேன் அந்த டைம்ல லெஃப்ட்ல. அதனால அந்த ஆராதனா என்ற படத்துல அந்த பாட்டு ரொம்ப நல்லா இனிமையா இருக்கும் சார், அந்த பாட்டு கேட்கறதுக்கு.
1: ஐயோ, இனிமையா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. நான் வேற உங்க ரசிகராயிட்ட கொஞ்சம் அப்படியே எடுத்து விடுறது.
0: ஓகே சார். என்ன பாட்டு தெரியுங்களா சார்? அது ஒரு காதல் பாட்டு.

0: ஓகே சார்,
1: பயங்கரமா இருக்கு. இதுதானா 60ஆம் ஆண்டுகள்ல வந்த ஹிந்தி பாடல் போல?
0: 70ஆம் ஆண்டு.
1: நான்லாம் வந்து பாருங்க 2010க்கு மேல வந்த பாடல்கள் தான் கேட்டேன். பெரும்பாலும் ஹிந்தி பாடல்கள்.
0: ஹிந்தி பாடல் வந்து என்னோட எல்லாம் வந்து இந்த மாதிரி பழைய பாடல் சார், 70ஆம் ஆண்டு பாடல் தான் சார்.
1: நீங்க எனக்கு ரொம்ப பாடி காமிக்கிறீங்க, அதனால நானும் உங்களுக்கு பாருங்க
0: பாருங்க சார்.
1: சிர்ஃப் கேஜா.

0: நல்லா இருக்கா சார்?
1: ஐயோ சூப்பர் சார், சூப்பர் சார். குரல் கொள்ளம் நல்லா அருமையா இருக்குது.
0: இனிமையா
1: இருக்கு சார், இனிமையா இருக்கு சார். இல்ல போய் சொல்ல, உண்மையிலேயே போய் சொல்லு சார்.
0: ரொம்ப நன்றி.
1: ரொம்ப இனிமையா இருக்கு அந்த குரல். நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து குரல் வச்சுக்கிட்டு பயன்படுத்தலைனாக்கா அது ரொம்ப பேஸ்ட் சார். அது பார்க்க போனா இல்ல போய் சொல்லல, நீங்க பாடல் வாய்ப்பு
0: ஒன்னா பாடுறோம். ஒரு பாடு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறோம்.
1: முடியும் சார்.
0: ஏன்னா வந்து எனக்கும் சின்ன வயசுல இருந்து பாடணும்னு ரொம்ப ஆசை.
1: ஆனா வாய்ப்பு இல்லைங்களோ?
0: இல்ல நான் வந்து நடிக்க போயிட்டேன்.
1: ஒரு கலை இருக்கு.
0: அப்ப நடிப்பு துறையில போயிட்டேன். அப்ப நடிக்கும் போது அப்பப்ப பாடுவேன். அப்ப என் நண்பர்கள், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பேசாம நடிச்சுட்டு மட்டும் ஒரு பாடாதன்னுவாங்க.
1: பாருங்க சார், அப்படின்னு நிறுத்தாது சார். ஏன்னா நம்ம வந்து நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம்னாக்க எல்லாம் சொல்லுவாங்க இளமையா இருப்போம் அப்படின்ட்டு. அது ஒரு வகையில உண்மைதான் சார்.
0: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. சிறப்புங்க ஐயா, உங்ககிட்ட பேசும்போது ஒரு நேயர்கிட்ட பேசுற மாதிரி இல்ல, ஏதோ நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு.
1: நம்ம நண்பர்கள் தானே சார்.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. இன்றையில இருந்து நம்ம நண்பர்கள் தான்.
1: நான் வந்து உங்களோட ரசிகர். ஏன்னா உங்களோட குரல் இல்ல போய் சொல்ல, ஆரம்பத்துல நீங்க வந்து பேசிருக்கும் போது உங்களை ஒரு வாட்டி கூப்பிட்டு பேசினேன்.
0: அப்படியா?
1: உங்க குரல் பேசினேன். குரல் உண்மையிலே சார் ரொம்ப சிறப்பா இருக்கு, நல்லா உச்சரிப்பு, நல்லா அருமையா பேசுறீங்க அப்படின்னு வாழ்த்து சொன்னேன். சிம்ம குரல் சொல்லி வாழ்த்து சொன்ன.
0: அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. அதை வந்து ஞாபகம் கூர்ந்து இப்ப சொன்னதும் ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க சார், தொடர்ந்து நிறைய பேச போகின்றோம். அதற்கு முன்பாக உங்க மனைவிய பத்தி பேசுனீங்க. அவங்களுக்காக ஒரு பாடல் விரும்பி கேட்கணும்னா என்ன பாடல் விரும்பி கேட்பீங்க?
1: அவங்களுக்கு உண்மையிலே கேட்க போறதா அவங்களுக்கு விருப்பமான பாட்டா சார்? அவங்களுக்கு தமிழ் பாடலா சார்?
0: தமிழ் பாடல்.
1: ஓகே, அவங்களுக்கு உண்மையிலே கேட்கறதா ஒரு பாடல் இருக்கு சார். அதுவும் நாங்க நினைஞ்சுள்ள படத்துல தான். காதல் இல்லாது ஆனந்தம் ஏது, கனியாத பருவம் இனிமை தராது. சூப்பரா இருக்கும் சார் அந்த பாட்டு. அதோட வரிகளை கேளுங்க சார். ஐயோ நான் நம்ப மாட்டேங்க சார், அந்த காதலர் ரெண்டு பேர் பேசுவாங்க தெரியுங்களா? என்ன சொல்லி பேசுவாங்க அந்த அடுத்த கட்டத்துல?

0: உள்ளம் கலந்து ரெண்டு பேரும் பேசும்போது சார் உலகத்தை பத்தி மறந்துடுவாங்களாம். அந்த தெண்டல் வந்து அப்படியே தாளாட்டுமா.
1: உண்மைதானே அது. சரி, அந்த தென்றல் வந்து அடுத்து என்னையும் உங்களையும் நம்ம நேயர்களையும் நல்லா தாளாட்டட்டும். அந்த பாடலை கேட்போம். நான் அந்த வரிகளை இன்னமும் கூர்ந்து கவனிக்க போறேன். கேட்கலாம்.

0: சரிங்கய்யா, ஒரு பாடகரா இருந்ததை தவிர வேறு என்னென்னலாம் வேலை பார்த்துருக்கீங்க நீங்க?
1: நான் ஆரம்ப காலத்துல சார், நான் வந்து 1974 75 வந்து டெலிகாம்ஸ்ல வேலை செஞ்சேன். 1975 வேலை செஞ்சேன் சார். அதுல இருந்து 2010 வரைக்கும்.
0: எத்தனை ஆண்டு காலம்?
1: ஒரு 36 ஆண்டு காலம் சார்.
0: அலுவலக பணியும் அது
1: சார்,
0: அலுவலக பணியும் அது,
1: அலுவலக பணி. ஆமா, நம்ம வந்து வெளியே வேலை, டெலிகாம்ஸ் ஒயர் கேபிள் பல வேலை சார். அது ரொம்ப வேலை, அதுல முடிச்சுட்டு வந்துட்டோம். அனுபவங்கள்
0: கண்டிப்பா நிறைய அனுபவம் கிடைத்திருக்கும். இந்த 36 வருடம் அலுவலக பணியில் இருந்து கொண்டு ஒரு பாடகராகவும் இருப்பது உங்களுக்கு சிரமமா இல்லையா?
1: இல்லைங்க சார், அது ரொம்ப அது கொடுத்து வச்சிருக்கணும் சார். பாடகரா இருக்கிறது
0: நேரத்தை வந்து இரண்டு இடத்திலும் வந்து சரிசமமாக நீங்க செலவிடுவது.
1: ஆமா ஆமா, ஏன்னா டைம் வந்து நம்ம நேரம் இருக்குது. என்ன வேலை முடிஞ்சு 5-6 மணிக்கு வந்துடும், அதுக்கு அங்கிட்டு பாட்டு ஒத்திகைக்கு போறது. இப்படி பிரிச்சுக்கிட்டேன் சார் நான்.
0: பொதுவாவே வந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல தானே கச்சேரிகள் நிறைய வரும்.
1: அது உண்மை, அது உண்மை. அது கச்சேரிகள் ரொம்ப இருக்கும்.

0: மற்றபடி சார் நான் வந்து அந்த மைதிலின்னு 1979 நான் மைதிலி இசைக்குழுன்னு சிலம்பல நாங்க ஃபார்ம் பண்ணோம் சார். அவர் பன்னீர்செல்வம், அவருடைய அண்ணன் திரு மகாலிங்கம், அப்புறம் நான் இந்திரன், அப்புறம் நானு மணியம் மணியம்ன்றது சுப்பிரமணியம், அவர் டோலாக் மணியம். 1979 கிட்டத்தட்ட அது ஒரு 15-20 வருஷம் இருக்கு சார். பல நிகழ்ச்சிக்கு போய் பாடி இருக்கிறோம். எஸ்டேட் எஸ்டேட்லாம் ரொம்ப நிகழ்ச்சி நடத்திருக்கோம் சார். நார்மல் டேஸ்ல கல்யாணத்துல கல்யாணம், சில வந்து ஸ்டேஜ் ஷோ வரும், இந்த மாதிரி ரொம்ப இது சார், ரொம்ப நிகழ்ச்சி, ரொம்ப அனுபவம் எங்களுக்கு இருக்கு சார்.
1: உங்க கல்யாணத்துல எந்த இசைக்குழு பாடினாங்க?
0: மைதிலி இசைக்குழு தான்.
1: ஓ, அவங்களே தான் பண்ணாங்க.
0: அவங்களே தான் வந்து வாசிச்சாங்க ஃபுல் பேண்டு. என் கல்யாணத்துல வந்து நான் ஒரு பாடல் பாடினேன் சார்.
1: என்ன பாடல் அது?

0: அந்த பாடல் பாடணும் சார்.
1: ஆஹா, சிறப்பு. நம்மளும் வந்து நிறைய இந்த திருமணங்களுக்கு எல்லாம் போவோம். அப்ப வந்து இந்த மணமகன் கையில மைக்க கொடுத்தாலே அப்படி பயப்படுவாங்க எல்லாரும். ஆஹா, கல்யாணத்துக்கு நிறைய கூட்டம் வந்திருக்கு, என்ன பேசுறது, உறவினர் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்களே. ஆனா உங்க கல்யாணத்துல மைக்க உங்க கிட்ட கொடுத்த பிறகுதான் இருந்திருக்கு ஒரு காட்சியே. என்னன்னா, அதுதானே ஒரு கலைஞனின் மகத்துவம் எப்பவுமே. மறக்க முடியாத இசை கச்சேரின்னு ஒன்று இருந்தா எதை பற்றியா சொல்லுவீங்க? எந்த வருடம் எங்க கச்சேரி
2: ஒன்று இருந்தா சார்? 1980 வந்து சார், நாங்க வந்து பாகோ எஸ்டேட்ல வந்து நம்ம ஃபுல் பேண்ட் மைதிரி இசைக்குள் போனது அங்க வாசிக்கிறதுக்கு. இரவு நேரம் நாங்க வந்து அங்க போய் தங்க மக்க நாளும் வாசிக்கிறோம். முத நாள் வச்சு மக்க நாள் வச்சு வந்துட்டேன். அந்த நாள் காலத்துல வந்து நாங்க அங்க போயிருக்கும் போது ஒரு வீட்டுல தங்க வச்சுட்டாங்க. சோ அந்த வீட்டுல நான் தங்கி இருக்கும் போது சார், அந்த ராத்திரி சார் மூட்டை பூச்சி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிருச்சு சார்.
1: ஐயோ, அப்புறம்
2: அந்த ராத்திரி விடிய கால 2 மணிக்கு வரும்போது அங்க இருந்து வெளியாகி வேற ஒரு வீட்டுக்கு வந்து எஸ்டேட் வீடுங்க சார்.
1: ஆமா,
2: வேற வீட்டுல தங்கி மக்க நாள் அந்த நிகழ்ச்சி எல்லாம் நடத்திட்டு அப்புறம் அங்க இருந்து புறப்பட்டு வந்தது சார். கொப்போ எஸ்டேட் பஹாவ்ல.
1: ஓ, பஹாவா?
2: அது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப நிகழ்ச்சி.
1: அது பாருங்க, ஒரு நாள் முழுக்க ஓய்வு இல்லாம இருந்திருந்தாலும் மறுநாள் உங்க குரல்ல எந்த அந்த தழுதழுத்தல் இருந்திருக்காத கண்டிப்பா.
2: இல்ல இல்ல, அதனால அப்பெல்லாம் அப்படித்தான் பாடுவோம். அந்த சின்ன அப்ப கொஞ்சம் சின்ன வயசு தான் சார், அந்த டைம்ல எல்லாம் 80 எல்லாம். 71 ஆச்சு சார்.
1: 71?
2: ஆமாங்க சார், 71 மனைவிக்கு 70.
1: ஆனா குரல் ஒன்னும் வந்து 1 முன்னுக்கு 7 பின்னால மாதிரிதான் இருக்கு.
2: அது என்னைக்குமே இளமை, குரல் என்னைக்குமே இளமையா இருக்கும்.
1: ஆமா ஆமா,
2: குரல் மாத்தி பாடு சார்.
1: அப்படியா?
2: ஏம் ராஜானா ஏம் ராஜா மாதிரி ஸ்டைல்ல பாடுவேன், சீனிவாஸ் ஸ்டைல்ல பாடுவேன். சந்திரபாபு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பிரதமர் வந்து சந்திரபாபு பாடுனது வயசானவங்க கேட்பாங்க,
1: நடிகர் சந்திரபாபு, நடிகர் பாடகர் சந்திரபாபுவோட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, மலரும் நினைவுகள்ல நிறைய பேர் அழைப்பாங்க, அவருடைய பாடல்களை கேட்பாங்க. நீங்க அவரோட ஏதாவது ஒரு பாடல் ஒளிபரப்பலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பாடல் சொல்லுவீங்க?
2: அவரோட சொல்றது

0: மலரும் நினைவுகளில் தொடர்ந்து திரு செல்வம் அவரோட தான் பேசிட்டு இருக்கோம். நிறைய பாடல்கள் இசை நிறைய கலந்துருக்குல்ல, எப்போதும் வந்து பாடல்கள்ல தான் இருக்கும் இசை மலரும் நினைவுகள்ல. இன்னைக்கு உரையாடல்லே வந்து அதிகமான இசையை வந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம், அது நல்லாவும் இருக்கு கேக்குறதுக்கு. சரிங்கய்யா, நிறைவா உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, இத்தனை ஆண்டு காலங்கள் ஒரு கலைஞனா பயணிச்சிருக்கீங்க, இப்பவும் பார்த்தோம்னா இந்த ஒரு தலைமுறையில் நிறைய துடிப்பான இளைஞர்கள் இதன் பிறகு வந்து இசைத்துறையில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவோடு வராங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லுவீங்க?
1: ஆமாங்க சார், நிச்சயம் சார், அவங்களுக்கு நாங்க வந்து அவங்களுக்கு வந்து வழி நடத்துவோம் சார். இப்படி பாடணும் இப்படி பாடணும்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து முன்னோடியா நின்று அவங்களுக்கு நிச்சயம் வழி நடத்துவோம் சார், சொல்லுவோம், அவங்களுக்கு வழி கொடுப்போம். நீங்க பரவாயில்ல, நாங்க எங்களுக்கு டைம் முடிச்சு நீங்க வாங்க இது கண்டு அப்படின்ட்டு. என் பேரப்பயில் கூட சார் நான் பழைய பாட்டு தான் சொல்லியிருக்கேன் சார். அவர் முத முத பாட்டு பாடினது வந்து ரோஜாமலை ராஜகுமாரி பாடினாரு, ஜோஷுவான்றவர்.
0: கண்டிப்பாங்க ஐயா, உறுதுணையா உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா இப்ப வந்து கலைத்துறையில் ஒரு முழு நேரமா ஈடுபடணும் அப்படின்னா அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அறிவுரையா ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
1: என்ன சிக்கல் சார் சொன்னீங்க?
0: அதாவது வந்து கலைத்துறையிலே வந்து முழுமையா தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள நினைக்கும் இளைஞர்களுக்கு நிறைய சிக்கல்கள்லாம் வருது இப்ப.
1: ஆமாங்க சார், அது என்ன சொல்லணும், இவங்க தான் சார் உங்க கையில தான் இருக்குது. ஏன்னாக்கா படிப்பு ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கலைத்துறையில இருந்தா சார் அவங்க வாழ்க்கை இன்னும் நல்ல முன்னோடியா நல்லா சிறப்பா வருவாங்க சார்.
0: ரொம்ப சிறப்பு, உங்கள்ட்ட இருக்கிற அந்த ஆளுமையை வந்து கண்டிப்பா உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நீங்க கடத்திட்டே இருக்கணும்.
1: ஆமாங்க சார்,
0: எப்போதுமே அந்த கலை வந்து உங்க குடும்பத்தில் அந்த பிரகாசமா மெளிரணும், அதுதான் எங்களோட ஆசையும் கூட.
1: ரொம்ப நன்றி சார். அதான் சார், அது இப்ப கூட உங்களை நினைச்சு பாருங்க கூட ஒரு பாட்டு சொல்லலாம் சார்.

0: ஏய் கலை, உன் விழி கூட கவி பாடுது. விழி கூட கவி பாடுதான்.
1: ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இந்த மலரும் நினைவுகள் உரையாடல் வந்து கண்டிப்பா, நான் இவ்வளவு நாள் நிறைய உரையாடல்கள் ரொம்ப மகிழ்ச்சியா பேசியிருக்கேன், ஆனா எனக்கு மறக்கவே முடியாத ஒரு உரையாடலா இந்த உரையாடல் அமைய போகிறது. ரொம்பவே மகிழ்ச்சியான இவ்வளவு தகவல்கள் அனுபவங்களை நீங்க பகிர்ந்து கொண்ட உரையாடல் இது. இவ்வளவு நேரம் மலரும் நினைவுகளில் எங்களோட இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நிறைவு பாடல என்ன பாடல் கேட்கலாம்?
0: நிறைவு பாடல் வந்து நம்ம கேட்டுதான் சார், நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான பாட்டு கேட்கலாம் சார். இது என்ன, அது என்ன பாடல்னா சார், அது ஆண்டவன் கட்டளை சார்.

0: சிறப்புங்கய்யா, அந்த பாடலை கேட்டுருவோம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா, உங்க கூட பேசினது நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.
1: நன்றி ரஞ்சித் சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரவீன்குமார் அவர்களுக்கும் மின்னலை அவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க சார். நன்றி, வணக்கம்.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை திருக்குர்ஆன், ஹதீஸ், அதேபோன்று சில நூல்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது நாம் பேசக்கூடிய சமயத்தில் மிக கவனமாக சிலரிடத்தில் பேச வேண்டும் என்பதை அழகான அடிப்படையிலே சொல்லித் தருகிறது. முதலாவது, தாய் தந்தையுடன் குரலை தாழ்த்தி மதிப்புடன் பேச வேண்டும். சப்தத்தை உயர்த்தி பேசக்கூடாது. பொறுமையுடன் அவர்கள் சொல்வதை கேட்பது மிக முக்கியம். அவர்களுடைய சொல்லை கேட்டு பதில் தரும் பொழுது அன்பு நிறைந்த வார்த்தைகளால் பதில் தர வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பாடுபடக்கூடிய அந்த கஷ்டம் வேறு யாராலும் இந்த உலகத்திலே செய்ய முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சிறு கதையிலே வருகிறது. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கஷ்டப்பட்டு உழைத்து படிக்க வைத்தாள். மிகப்பெரிய அளவில் படித்த பிறகு அவன் சிறந்த வேலையிலே பணியாற்றினான். ஒரு நாள் தங்களுடைய அலுவலகத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தார்கள். அந்த சமயத்திலே அந்த விருந்துக்காக தன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த அந்த தாயை அழைத்து வருவதற்கு அவன் யோசனை செய்தான். அதேபோன்று அவன் ஒரு பெண்ணை விரும்பினான். அந்த பெண் சொன்னால், உன்னுடைய தாய் ஆரம்பத்திலே வறுமையிலே இருந்த காரணத்தினால் பார்ப்பதற்கு அவர்கள் அழகில்லாமல் இருக்கிறார்கள், அவர்களை கொலை செய்து விடு என்று அவன் பழகிய அந்த பெண் சொல்லி அவள் சொன்னால், அந்த தாயை கொலை செய்துவிட்டால் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னாள். உடனே அந்த பெண்ணின் மீது மோகம் கொண்டு தன்னுடைய தாயை கொலை செய்வதற்காக ஒரு மலைப்பகுதிக்கு அழைத்துச் செல்கிறான். அப்பொழுது தாயிடத்திலே சொல்கிறான், தாயே, உன்னை நான் கொலை செய்ய போகிறேன், செய்துவிட்டு அந்த பெண்ணை திருமணம் முடிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த தாய் சொன்னால், மகனே, என்னுடைய உயிரை நான் தானாரமாக தருகிறேன், உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்றால் தானாரமாக என் உயிரையே தருகிறேன், ஆனால் எந்த பெண்ணை நீ தேர்வு செய்தாயோ அவள் மோசமான முறையிலே அமைந்து விட்டால் என் உயிரை கொடுத்ததற்கு பயனில்லாமல் போய்விடும் என்று அந்த தாய் அழகான அடிப்படையிலே மகனிடத்திலே சொல்லி காண்பித்தாள். தன்னை கொலை செய்த வந்த அந்த மகனை கூட அந்த சமயத்திலே அவனுக்கு அழகான முறையிலே உபதேசம் செய்து காட்டியவள் தான் தாய். ஆக தாயுடைய இரக்கம் அன்பு அதற்கு ஈடு இணை என்பது இல்லை. அதே போன்று இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கை துணையுடன் உண்மையை மட்டுமே பேச வேண்டும். அப்பொழுது உறவு உறுதிப்படும். பொய் பேசக்கூடாது. வாழ்க்கை நாடகமாக மாறிவிடக் கூடாது. வாழ்க்கை மிகவும் யதார்த்தமாக உண்மை நிலையாக வாழ வேண்டும். மூன்றாவது, உடன் பிறந்த தன்னுடைய சகோதர சகோதரிகளிடம் அன்பான அடிப்படையிலே உரையாட வேண்டும். அவருடைய மனதை காயப்படுத்தக்கூடாது. உடன் பிறந்த சகோதரியிடம் நேசத்துடன் பேச வேண்டும். இனிய வார்த்தைகளினால் அவர்களுக்கு ஆதரவுகளை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி செய்யக்கூடிய சமயத்திலே சகோதர சகோதரிகளுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கும். குழந்தைகள் பேசும்போது அதை கவனமுடன் கேட்க வேண்டும். இடைமறித்து பேசக்கூடாது. அவர்களது விருப்பங்கள், எண்ணங்கள், நோக்கங்களை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அவை அவர்களை சரியான பாதையிலே வழிநடத்த உதவக்கூடியதாக இருக்கிறது. உறவினர்களிடம் அன்பாக பேச வேண்டும். உதவியை எதிர்பார்த்து வரக்கூடியவர்களிடத்திலே நல்ல முறையிலே உதவிகளை செய்ய வேண்டும். அதே போன்று யாருக்கு நாம் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அதை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும். நண்பர்களிடத்திலே இயல்பாக பேச வேண்டும். இப்படியெல்லாம் நாம் நம்முடைய வார்த்தைகளை, பேச்சுகளை சரியான முறையில் அமைத்துக் கொண்டால் வாழ்க்கையிலே உயர்ந்த வெற்றியை அடைய முடியும். யாரிடத்திலே பேசுகிறோம் என்பதை கவனித்து பேச வேண்டும். அது வாழ்க்கையின் வெற்றிக்கும் சரி, வாழ்க்கையுடைய கண்ணியத்திற்கும் சரி அது சிறப்பாக அமையும். இன்றைய தினத்திலே சிறப்பான வெற்றிகளை பெற்று சிறப்பான முறையில் வாழ்வதற்கு இறைவன் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞ்ஞாரன் ஜாக்கி.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம். காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

heavy.

0: அவ போய் 6 மாசம் ஆச்சு.
1: உடா ஓட்டம் உத்தாடிக்கிறவன் இவன் தங்கச்சி தமிழ்.
2: என்னது அடிங்க
1: தங்கச்ச கேட்டேன்னு சொல்லு.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: கோமுகம் அங்கதான் நாங்க பியாக்கியன் போனோம். ரொம்ப பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு மூணு பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள் சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணியை காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து
1: பறக்க விடுவோம் மலேசியராய் பெருமை கொள்வோம். உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.

0: இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
1: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.

0: தடை இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

0: மாட்டியா?
1: விட்டுறேன், ஆனா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே.
0: என்ன பேசணும்?
1: இந்த வானத்துல இருக்கிற நிலா லிஃப்ட்ல இறங்கி வந்து உனக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணணுமா? அப்ப இந்த பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் கலர்ஃபுல்லா வந்து உனக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கணுமா? ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்களே.
0: என்ன கண்டிஷன்?
1: நீ முதல்ல என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணுமா?
0: சரி, அவங்கள வர சொல்ல.
1: அப்படின்னா
0: யா.

நீங்கள் FM இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் மயங்குகிறார்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தபுங்ஹஜி வாரியம் 14 சர்ச்சைக்குரிய முதலீடுகளின் வாயிலாக 13 பில்லியன் ரிங்கிட் வரையிலான இழப்பை பதிவு செய்துள்ளது. அதில் 7 முதலீடுகள் முழு இழப்பை எதிர்நோக்கியவை என 2 நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா ஜிசான் தெரிவித்தார். இதில் சவுதி அரேபியாவை தளமாக கொண்ட சொத்துடைமை திட்ட நிர்வாக நிறுவனம் அல் ரவுடா ரியல் எஸ்டேட்ஸ் மிகப்பெரிய இழப்பை சந்தித்ததாக அவர் கூறினார். இதனிடையே தபோங்ஹஜி மீண்டும் அதன் வலுவான நிலைக்கு திரும்பியுள்ளது. ஒன்றுபட்ட உழைப்பும் அந்நிறுவனம் மீதான அரசாங்கத்தின் முழு கடப்பாடும் அதற்கு பங்களித்ததாக நிதியமைச்சர் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. 2018 தொடங்கி அந்நிறுவனத்தின் சொத்துடைமை அதிகரிப்பு உள்ளிட்ட வளமான கூறுகளை அடிப்படையாக கொண்டு இந்த முன்னேற்றத்தை காண முடிவதாக நிதியமைச்சர் ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கொலம்பியாவில் ரிக்டர் கருவியில் 7.4 பதிவான வலுவான நிலநடுக்கம் உலுக்கிய நிலையில் விஸ்மா புத்ரா அங்குள்ள மலேசியர்களின் நிலைமையை கண்டறிந்துள்ளது. அந்நாட்டில் வசிக்கும் பதிவு பெற்ற அனைத்து மலேசியர்களும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்களின் இருப்பிடம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விஸ்மா புத்ரா உறுதிப்படுத்தியது. இவ்வளை கொலம்பியாவில் வசிக்கும் மலேசியர்கள் செயலாக்க தரப்பின் ஆலோசனைகளை பின்பற்றி செயல்படுமாறும் விஸ்மா புத்ரா வலியுறுத்தியுள்ளது. கனடாவின் மேற்கு பகுதியில் நீடிக்கும் வறட்சி காட்டு தீ வேகமாக பரவுவதற்கான அச்சுறுத்தலை அதிகரித்துள்ளது. அப்பகுதியின் மிகப்பெரிய ஏரியில் வரலாறு காணாத அளவுக்கு நீரளவு குறைந்துள்ளது. அந்த வட்டாரத்தில் இன்னும் 102 தீ சம்பவங்கள் உயிர்ப்புடன் உள்ளன. மின்னல் தாக்குதலால் காட்டு தீ ஏற்படுவதற்கான சாத்தியம் அதிகம் உள்ளதாக மாவட்ட வனத்துறை அமைச்சர் ரவி பமார் ஊடகத்தாரிடம் தெரிவித்தார். மோஸ்கோ உடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் திட்டம் அமெரிக்க நடுநிலையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக உக்ரைனிய அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யா அடுத்த மாதம் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலை காரணமாக பயன்படுத்தி படை திரட்டலை அறிவிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்க நடுநிலையாளர்கள் கூடிய விரைவில் பயணம் மேற்கொள்ளவிருக்கும் நிலையில் ஜெலன்ஸ்கி இவ்வாறு அறிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்கின்றது. தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்து எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன்.
3: இன் ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வயுப

நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது. சதகல்.

நேயர்களே, மனிதன் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் உள்ளம்தான் காரணம். நேர்மையான உள்ளம் கொண்டவன் நேரிய வழியில் செல்கிறான். நற்பண்புகளையும் உயர்ந்த குணங்களையும் தன்னுள் உண்டாக்கிக் கொள்கிறான். நல்ல காரியங்களை விரும்பி செய்கிறான். தீய உள்ளம் கொண்டவன் நேர் எதிரானவன். அவனிடம் உயர் குணங்களையும் நற்பண்புகளையும் எதிர்பார்க்க முடியாது. நேரிய வழியும் அதன் உயர்வும் அவனுக்கு தெரியாது. அறிஞர்கள் நற்குணம் பெற்றிருந்தார்கள். திருத்தூதர்கள் அனைவரும் உயர்ந்த பண்புடையவர்களே. அவர்களின் உள்ளங்கள் நீரோடையை விட தெளிவானவை. அவற்றில் அழுக்குக்கு இடமில்லை, கரைப்படிய மார்க்கமில்லை. இத்தகைய குணங்களுக்கெல்லாம் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைக்களனாக விளங்கினார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை பின்பற்றி நடந்த மேதைகள், சட்ட நிபுணர்கள், உத்தமர்கள் அனைவருமே குணத்தின் குன்றுகளாக திகழ்ந்தனர், பண்பின் சிகரங்களாக விளங்கினர். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய பண்புதான். இன்னும் சொல்வதானால், நற்பண்புகளை பெற்றிருப்பது மார்க்கத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று என்று கூறலாம். இந்த நற்குணங்களை உண்டாக்கிக் கொள்வதற்குத்தான் இறையச்சம் கொண்டவர்கள் அல்லும் பகலும் இறைவணக்கம் புரிந்தார்கள். இறையன்பு பூண்டவர்கள் மனப்பயிற்சியில் மூழ்கினார்கள். ஆம், மனப்பயிற்சியின் உதவியால் நற்குணங்களையும் உயர் பண்புகளையும் உண்டாக்கிக் கொள்ள முடியும் என்று அவர்கள் தங்கள் குறிக்கோளை அடைந்தார்கள்.

நேயர்களே, தீய குணம் மனிதனின் விரோதி. உயிரை குடிக்கும் கொடிய விஷத்திற்கு அதை ஒப்பிடலாம். தீய பண்புடையவன் அதன் கொடிய நச்சுப்பல்லுக்கு இரையாகியே தீர வேண்டும். தீய குணம் இறைவனின் அருளுக்கு அப்பாற்பட்டது. நற்பண்பு சுவனப்பாதைக்கு வாயிலாக இருப்பது போல் தீய பண்பு நரகப்பாதைக்கு வாயிலாக இருக்கிறது. தீய குணங்களை மனோவியாதிகள் என்று குறிப்பிடலாம். ஆனால் இது சரீர வியாதியை விட கொடியது. ஏனெனில் இந்த வியாதி முற்றி போகும்போது நிரந்தரமான மறுமை வாழ்க்கையே பாழாகிவிடுகிறது. இந்த கொடிய பிணி எங்கே? அந்த சாதாரண உடல் வியாதி எங்கே? இவ்விரண்டிற்கும் இடையில் உள்ள தூரம் மிகவும் அதிகம். உடல் வியாதியின் விஷயம் இப்படி இல்லை. இது விஷயத்தில் வைத்தியர்கள் அனைவரும் கையை விரித்து விட்டாலும் இந்த வியாதியால் ஏற்படும் மிகப்பெரிய நஷ்டம் மரணம், சடலத்தின் அழிவு. இதனால் தற்காலிகமான உலக இன்பத்தை இழக்க நேரிடுகிறது. அவ்வளவுதான். மனோவியாதியின் விஷயத்தில் வைத்தியர்கள் கையை விரித்து விட்டால் அதனால் இம்மை மட்டுமல்ல மறுமையும் பாழாகிவிடுகிறது. மனோவியாதி கொண்டவனுக்கு மறுமையில் ஏது மதிப்பு?

நேயர்களே, தன் மனோவியாதிக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளும் அளவிற்கு வைத்தியம் கற்றுக்கொள்வது அறிவுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையாகும். ஏனெனில் எந்த உள்ளமும் முழுக்க முழுக்க வியாதியற்ற நிலையில் இருக்க முடியாது. ஒவ்வொரு உள்ளமும் ஏதாவது ஒரு வியாதியை தன்னுள் வைத்து கொண்டுதான் இருக்கும். அதை அசட்டை செய்யக்கூடாது, நன்கு கவனிக்க வேண்டும். இல்லையேல் மிகவும் சாதாரணமாயிருந்த அந்த மனோவியாதி நாளடைவில் வலுவேறி போய் வெளிப்பட ஆரம்பித்துவிடும். இப்படி அது பகிரங்கமாகும் போது அதற்குரிய காரணங்களையும் அதை அகற்றுவதற்குரிய மார்க்கத்தையும் ஆராய வேண்டிய அவசியம் உண்டாகிறது. இதற்கு பிறகு மனோவியாதிக்கு சிகிச்சை செய்யப்படும். இந்த சிகிச்சை குறித்துத்தான் வல்ல நாயன் அல்லாஹ் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்கள் வெற்றி கண்டுவிட்டார்கள் என்று கூறுகிறார். ஆக நாமும் நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். வாருங்கள்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நீ எங்க இருக்க? நான் கொஞ்சம் பேசணும். என்ன, நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.
3: நேரம் காலை மணி 6:30.

0: நம்ம நேயர்களுக்கு காலை வணக்கம். மற்றும் ஒரு புதன்கிழமை காலை பொழுதுல வணக்கம். இன்னும் உங்களை சந்திக்க ரவீன் திரேசா இன்றைக்கு வந்திருக்கோம்.
1: ஆமா, இன்றைய புதன்கிழமை உங்களுக்கு நினைத்த காரியங்களை கண்முன் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நாங்க கடவுளை வேண்டி இந்த நாள உங்களோட இணைகின்றோம்.
0: சரிங்க, இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபாபவ ஆண்டு ஆடி திங்கள் 27 2026 ஆகஸ்ட் 12 வந்திருக்கு. இன்றைக்கு திரேசா ஒரு நல்ல நாள், ஆடி அமாவாசை இன்றைக்கு. அதனால இன்றைக்கு நீங்க ஆலயங்களுக்கு போகும் போது ஒரு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். முன்னோர்களுக்கு இன்றைக்கு வழிபாடுகள் நடைபெறும். அதனால உங்களுடைய சிறப்பு பிரார்த்தனைகள் அனைத்தும் ஈடேறட்டும்.
1: முன்னோர்கள் நீங்க சொல்லும் போதுதான் எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம தொடங்குவதற்கு முன்னதாக முன்னோர்களோட ஆசி வேணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்றைய நாள் நமக்கு நல்ல விஷயங்கள் மனசுல நினைச்சிருப்போம் இல்லையா?
0: சரி,
1: முன்னோர்கள் நினைப்போம், எல்லாமே நல்ல மாதிரி நடக்கணும்.
0: தொடக்க பாடல் சிவன் போற்றி பாடலோடு வாங்க இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம மவுண்டன் கிளைம்பர்ஸ் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க, முதலில் நீங்க வந்து பிளாங்கோட பொசிஷன்ல வர வேண்டும். கைகள் வந்து நம்மளோட ஷோல்டர் அகலத்துக்கு இருக்க வேண்டும். நம்மளோட பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து ஒரு முழங்காலை வந்து நம்மளோட செஸ் வரைக்கும் கொண்டு வந்து மீண்டும் பின்னாடி எடுத்து செல்ல வேண்டும். அதே நேரத்தில் மற்ற காலையும் ஆல்டர்னேட் பண்ணி முன்னால் கொண்டு வர வேண்டும். ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஸ்லோவா செய்யலாம். பிராக்டிஸ் வந்த பிறகு கொஞ்சம் ஸ்பீட்டை வந்து நீங்க கூட்டி கொள்ளலாம். இது குறிப்பாக நம்முடைய கோ மசில்ஸை வந்து எங்கேஜ் பண்ணுவதோடு ஓவரால் பாடி கண்டிஷனிங்கையும் கரெக்டா கொண்டு வர ஒரு நல்ல எக்ஸசைஸ். இந்த ஒர்க் அவுட்டை வந்து நீங்க 30-40 வினாடி ஒரு செட், 4 செட் இதோ நீங்க செய்யணும். நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.

0: நம்ம வணக்கம் மின்னல் கேட்டுட்டு இருக்கோம். சரி, வந்து இணையதளங்கள்ல வந்திருக்கும் சில முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்கலாம். தொடக்கமா இந்த காற்று தூய்மை கேடு, நேற்றுலாம் காலையில வேலைக்கு போகும்போது என்ன இது புகை மூட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் பாத்துருந்தோம். நாட்டுல வந்து 12 இடங்கள்ல பார்த்தோம்னா காற்று தூய்மை கேடு குறியீடு ஆரோக்கியமற்ற அளவில் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று பிற்பகல் நிலவரப்படி சரவாக்ல வந்து 11 பகுதிகளில் API குறியீடு ஆரோக்கியமற்ற ஒரு நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஸ்லாங்கூர்ல வந்து ஜோஹான் சத்யா பகுதியில வந்து API குறியீடு 152 ஆக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில தீபகற்ப மலேசியால 53 பகுதிகளில் இந்த குறியீடு மிதமான நிலையில் பதிவாகி இருக்கின்றது. அதனால் வெளியில போகும்போது இந்த குறிப்பா இந்த மாதிரியான காலகட்டங்களில் வெளியில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் நம்ம குறைச்சுக்குவோம். முடிந்தா வெளியில போகும்போது இந்த சுவாச கவசம் நீங்க அணிந்துட்டு போங்க.
1: இதற்கிடையில பாத்தீங்கன்னா அதிகமாக தண்ணீர் தாகம் எடுக்குது. நானும் யோசிச்சேன் அதிகமா தண்ணீர் தாகம் எடுக்குது அப்படின்னு. வெளியே போய் பார்க்க போது தெரியுது எல்லாம் புகை மூட்டமா இருக்கு. தண்ணீர் போத்தல் பக்கத்திலே வச்சுக்கோங்க. அப்போ அப்போ நீங்க தண்ணீர் குடிச்சதான் உடம்புக்கு தேவையான அந்த தண்ணீரை நம்ம கொடுக்க முடியும். இந்த பக்கமாக ரவி, நம்ம நாட்டில் June 2026 வரைக்குமே இந்த வேலையின்மை விகிதம் வந்து 3.0 விழுக்காடாக நீடித்திருக்கின்றது. அதேவேளை வேலை இல்லாதோரின் எண்ணிக்கை வந்து 0.9 விழுக்காடாக அதிகரித்திருக்கின்றது என்று மலேசிய புள்ளி விவரத்துறை வந்து அறிவிப்பு செய்திருக்கின்றது. இதற்கிடையில வந்து மனிதவள அமைச்சர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒருவேளை அவங்களுக்கு வந்து வேலை வேணும், துறை சார்ந்த வேலை வேணும் அப்படின்னா அவங்களுடைய அகப்பக்கத்துக்கு போனா இன்னும் நிறைய வேலைகள் வந்து காலியாக இருக்கின்றன. ஆக இன்னும் யார் யாரெல்லாம் வேலைகள் தேடுறீங்களோ தாராளமா அந்த பக்கமா போய் விண்ணப்பிக்கலாங்க.
0: சரி, அப்புறம் இன்னொரு செய்தி பார்க்கலாம். மலேசிய பேங்காக் விமானத்துல தாய்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் அதிகாரினால ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இது என்னன்னா, மலேசியால இருந்து பேங்காக் வந்து இந்த விமானம் சென்று இருந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த தாய்லாந்து நாட்டின் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி ஒருவர் வந்து நடு வானில் விமானம் பறந்துகிட்டு இருக்கும் போது பரபரப்பை ஏற்படுத்திருக்காரு. உடனே விமானத்தை நிறுத்துங்க, நான் இறங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி 5 நிமிட காணொலி பார்த்தோம்னா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்கு தெரியுமா. அப்புறம் வந்து தாய்லாந்து பாதுகாப்பு அமைச்சு என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது கொள்கை மற்றும் திட்டமிடல் அலுவலகத்துல இவர் வந்து வந்து ஒரு லெப்டினா வந்துட்டு அதிகாரியா இருக்காராம். ஆனா இவருக்கு வந்து ஒரு மனநல பிரச்சனை இருக்கிறதுனால அவர் வந்து இப்ப சிகிச்சையில இருக்கிறாரு. விமானத்துல பயணம் செய்யும் போது அவர் வந்து அந்த அறிகுறிகள் ரொம்ப தீவிரம் அடைந்ததுனால அவர் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் அடுத்த கட்ட ஒரு சிகிச்சை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு.
1: நிச்சயமாக இந்த வெளியூர் பயணம் வெளிப்பயணம் மேற்கொள்ளும் போது நம்முடைய உடல் வந்து சுகமா இருக்கா அப்படின்றது முதல்ல உறுதிப்படுத்திக்க. சில நேரங்களில் சோர்வாக இருக்கு, உடல் சுகம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். இல்லைன்னா பாருங்க அவருக்கு வந்து அந்த மன சோர்வு ஏற்பட்டிருக்கு. இந்த பக்கமா ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு செய்தி தான் ரவீன். என்னன்னா, நம்ம மலேசியால வந்து மாரடைப்பு என்றாலே வயதானவர்களுக்கு இருந்த காலம் மாதிரி இப்ப இளம் வயதிற்கு வந்து அதிகமா இந்த மாரடைப்பு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த மாரடைப்பு ஆளாவதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை. இதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா ரவீன், ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், உடற்பயிற்சியின்மை, புகைப்பிடித்தல், அதிக உடையீடு, அப்புறம் நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், சுற்றியுள்ள இந்த சூழல் இருக்கு இல்லையா, அப்படியே அதிகமா மனசோர்வு, மன உளைச்சல் எல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாமே கூட இந்த இதய நோய்க்கு ஒரு காரணமா இருக்கு. அதனால இதயத்தை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: சில செய்திகள் நேற்று இணையதளங்களில் வந்த செய்திகள் உங்க கூட நாங்க பகிர்ந்துகிட்டோம். சரிங்க, இன்றைக்கு வந்து வேர்ல்ட் காலிகிராபி டே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலக எழுத்தழகியல் நாள். இந்த குறிப்பா இந்த கையெழுத்துல ரொம்ப அழகா எழுதுறாங்களே அவர்களுக்காக இன்றைய நாள் வந்து இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. தெரேசா,
1: நீங்க தவற எடுத்துக்கூடாது, இந்த கையெழுத்து புத்தகத்துல எழுதுறவங்க கிடையாது, இது வந்து அழகெழுத்து கலை அப்படின்னு சொல்லுங்க. அது ஒரு கலை தானே ரவீல், அது அழகா எழுதுவாங்க. நீங்க எதுவும் முயற்சி பண்ணி பாத்திருக்கீங்களா?
0: நம்மளுக்கு எங்க சுட்டு போட்டாலும் கையெழுத்து அவ்வளவு அழகா வராது. சில சமயம் நமக்கு பார்க்கும் போது ஆஹா என்ன இது இவ்வளவு அழகா எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே பொறாமையா இருக்கும். சரிங்க, இன்றைக்கு இந்த கையெழுத்து பற்றி தான் நீங்க அழைத்து பேச போறீங்க. உங்க கையெழுத்து அழகா இருக்குமா, மற்றவர்கள் பாராட்டி இருக்காங்களா உங்களை, நமக்கு கொஞ்சம் அழைத்து இன்றைக்கு பேசுங்களேன்.
1: ஆமா, அதுக்கு அப்படின்னா நான் அந்த பக்கம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கா இல்லையா?
0: கிடைச்சிருக்கு, ரொம்பவே கிடைச்சிருக்கு.
1: என்ன ரவீன் அப்படின்னா மிக நேர்த்தியா இருப்பாரு, அதனால அவர் கையெழுத்து இன்னைக்குதான் நான் பாக்க போறேன். அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்று எங்களுக்கு அழைக்கலாம். ஒருவேளை அப்படி உங்களுக்கு அழைப்பு கிடைக்கல, நீங்க எந்த பக்கம் எங்களுக்கு கிட்ட வரணும்?
0: இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கு நீங்கள் குரல் பதிவு அனுப்பலாம், அல்லது இன்ஸ்டாகிராம் வழியாக கூட எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கையெழுத்து அழகா இருக்குமாங்க, நமக்கு காலையில கொஞ்சம் அழைத்து பகிர்ந்துக்கங்க.

0: வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு சிறுமி தன் தாத்தாவிடம், தாத்தா, நான் நடனத்தில் பயிற்சி பெறுவதா, பொறியியல் படிப்பதா, இல்லை வேறு கலையில் சேர்வதா, எனக்கு எது செய்யணும்னு தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு, இத யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலையே வலிக்குது என்று சொன்னாள். அதை கேட்ட தாத்தா கையில் மூன்று விதமான மிட்டாய்களை வைத்துக் கொண்டு, இந்த மூன்றில் உனக்கு பிடித்த ஒன்றை எடுத்துக்கோ என்று சொன்னார். அந்த சிறுமி மூன்று மிட்டாய்களையும் பார்த்து கொண்டே எது சிறந்தது என்று நீண்ட நேரம் யோசித்து கடைசியில் ஒன்றை எடுத்துக்கொண்டாள். அப்போது வழியில் வந்த ஒரு சிறுவனை பார்த்த தாத்தா தன் கையில் இருந்த இன்னொரு மிட்டாயை நீட்டி, தம்பி, இந்த மிட்டாயை எடுத்துக்கோ என்று சொன்னார். அந்த சிறுவன் ஒரு நொடியில் அதை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். தாத்தா தன் பேத்தியிடம் கேட்டார், நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா, அவன் என் கையில இருந்த மிட்டாயை எடுப்பதற்கு சில நொடிகள் தான் எடுத்துக்கொண்டான், ஆனால் நீ ஒரு மிட்டாயை எடுப்பதற்கு இவ்வளவு நேரம் யோசித்தாய். அந்த சிறுமி அமைதியாக பார்த்தார். தாத்தா சொன்னார், அதற்கு காரணம் என் கையில் உனக்கு மூன்று தேர்வுகள் இருந்தது. வாழ்க்கையிலும் அப்படிதான், உனக்கு பிடித்தது எது என்று முடிவு செய்யாமல் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று பல விஷயங்களை கையில் வைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டே இருந்தால் உன் நேரமும் வீணாகும், குழப்பமும் அதிகமாகும். ஆனால் உனக்கு பிடித்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தால் குழப்பமும் இருக்காது, நேரமும் வீணாகாது. பேத்தி, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முடிவை எடு, அதை நம்பிக்கையுடன் தொடங்கிப்பார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? பல தேர்வுகள் நம்மை வலிமையாக்காது, சில நேரங்களில் நம்மை குழப்பிவிடும். ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் முழு கவனத்துடன் பயணம் செய்யுங்கள். முடிவை எடுப்பதில் தாமதப்படுத்துவதை விட ஒரு முடிவை எடுத்து முயற்சி செய்வது சிறந்தது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.
1: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: இன்றைக்கு வந்துங்க உலக எழுத்தழகியல் நாள், அதாவது World Calligraphy Day அப்படினு சொல்றாங்க. அங்க உங்களுடைய கையெழுத்து அழகா இருக்குமா, அழைத்து பேசுங்க அப்படினு சொல்லிருந்தோம்.
1: சரி, இப்ப அழைப்பில் இருக்கும் நேரே சந்திக்கலாம்.
0: அனுஜா வந்திருக்காங்க. அனுஜா, உங்களுடைய கையெழுத்து அழகா இருக்குமா?
2: பொதுவாக
1: மாணவர்களுக்கு கையெழுத்து மிக நேர்த்தியா வரணும்னா அந்த கையெழுத்து புத்தகத்துல பயிற்சி கொடுப்போம். அந்த மூன்று கோடுங்களை சரியில்லைனா அந்த முட்டி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அடி கொடுத்த காலம்லாம் வாங்கிதான் நாங்க வந்திருக்கோம். இப்ப நீங்க எப்படி உங்க கையெழுத்தை வந்து அழகா வடிவமைத்தீங்க?
2: என்னுடைய கையெழுத்து வந்து இன்னமும் நான் வந்து மூன்று கோடு உள்ள புத்தகத்தை தான் பயன்படுத்த மாணவர்களுக்கு சொன்னாக்கதான் அவருடைய அவருடைய மாணவர்களுடைய எழுத்து வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியா இருக்கும்.
0: அண்ணா தீச்சே, இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை அவங்களுடைய கையெழுத்து எப்படி இருக்கு மாணவர்களோட?
2: ரொம்ப சொல்ல போனா மிகவும் நேர்த்தி பட வேண்டிய நிலைமையிலதான் இருக்கிறது. சுறுசுறுப்பாக அவசர அவசரமா எழுதணும்ன்ற ஒரு காரணத்தினால அவசர அவசரமா அவங்க வேலையை செய்து முடிச்சுட்டு அவங்க வந்து சீக்கிரமா அனுப்பிடுறாங்க.
1: அந்த நிதானம் இல்ல.
0: இதற்கிடையில இன்ஸ்டாகிராம்ல நமக்கு ஒரு குரல் பதிவு வந்தது, அதையும் கேட்டுடலாம்.
3: இனிய காலை வணக்கம், என் பெயர் தர்ஷனா கண்ணப்பன். என்னுடைய அண்ணி கோகிலா மார்கன், அவங்களோட கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கும். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி முத்து முத்தா எழுதுவாங்கன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி முத்து முத்தா சபியா, அதாவது குண்டு குண்டா இருக்கும் அவங்களுடைய கையெழுத்து. அதுலயும் தமிழ் கையெழுத்து வந்து ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு அவங்களோட கையெழுத்து ரொம்ப பிடிக்கும்.
1: முத்து முத்தா சவ்வியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடிப்படையில ரவீன், இந்த கையெழுத்து அப்படின்றது ஒருவருடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அதனாலதான் இந்த கையெழுத்தை வந்து நல்ல தெல்ல தெளிவா அழகா முத்து முத்தா எழுதுங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க.
0: இந்த கையெழுத்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய ஜான் ஹான்காக், இவர் பார்த்தோம்னா தெரியுமா, இவர் வந்து ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்காரு, சமூக தலைவரா இருந்திருக்காரு. ஆரம்பத்துல அமெரிக்கால என்ன நடந்திருக்குன்னா, இந்த கையொப்பம், அதாவது அமெரிக்க சுதந்திர பிரகடனத்துல வந்து இவர் வந்து கையெழுத்திடணும். அவருடைய கையெழுத்து வந்து அவ்வளோ அழகா இருந்ததற்காகவே அதற்கு பிறகு அந்த வழக்கில் என்ன ஆயிருச்சுன்னா, உங்களுடைய எழுத்து உங்களுடைய கையொப்பம் எல்லாம் வந்துட்டு ஜான் ஹான்காக் போல இருக்குமா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு கணினியில அச்சிடப்பட்ட மாதிரியான ஒரு கையொப்பம் அவருடைய கையொப்பம்.
1: பாருங்க, நேர்த்தியா இருக்கு. இதுக்குதான் சொன்னேன், தலையெழுத்தை மாத்தோம் அப்படின்னு. அதனால உடனடியாக இன்று நீங்க பார்க்க வேண்டியது உங்க கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்கு. நிறவே,
0: உங்களுடைய கையெழுத்து எப்படிங்க?
1: நல்லா அழகா தான் இருக்கு.

0: 14 முதலீடுகளால் 13 பில்லியன் ரிங்கின் இழப்புகளை சந்தித்துள்ளது தபோங் அஜி வாரியம். சுபாங் நாடாளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படாது, தேர்தல் ஆணையம் உறுதி. வணக்கம், சலாம். மலேசியா மடானி, மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தபோங் ஹஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணையம் RCI-இன் அறிக்கை நேற்று நாடாளுமன்ற கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அவ்வாரியத்தின் நிர்வாக உருமாற்றம் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்று அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அதன் தொடர்பான தொடர் நடவடிக்கைகள், விசாரணை, செயலாக்கம், சொத்து மீட்டெடுப்பு உட்பட 1995 தபோங் ஹஜி சட்ட திருத்தம் ஆகியவற்றை உட்படுத்தியிருக்கும் என பிரதமர் துறையின் சமய விவகார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃபிலி ஹாசன் தெரிவித்தார். இதனிடையே தபோங் ஹஜி விவகாரத்தில் பல்வேறு நிறுவனங்களை உட்படுத்தி சிறப்பு குழு அமைக்கும் பரிந்துரை இழப்புகளை எதிர்நோக்கும் அவ்வாரியத்தின் முதலீடுகளை அடையாளம் காண ஏதுவாக இருக்கும் என டாக்டர் ஜுல்கிஃபிலி கூறினார். ஆபத்தை எதிர்நோக்குவதாக வகைப்படுத்தப்படும் எந்தவொரு முதலீட்டையும் முழுமையாக ஆராய அந்நடவடிக்கை அவசியம் என அவர் கூறினார். மேலும் இந்த சிறப்பு குழு முதலீடு செய்வது தொடர்பான முடிவில் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதா என்பதையும் உறுதி செய்யும் என்றார் அவர். ஈராறு 2014 முதல் மத்திய பொருளகம் வெளியிட்ட எச்சரிக்கை கடிதங்களுக்கு ஏற்ப உரிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் தபோங் ஹஜி வாரியத்தின் நிதி அழுத்தங்களை கையாண்டிருக்க முடியும் என டாக்டர் ஜுல்கிஃபிலி கூறினார். 2014 2016 செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் பேங்க் நிகாரா தபோங் ஹஜி வாரியத்துக்கு 5 எச்சரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளது. அதில் அவ்வாரியத்தின் நிதி நிலைமை, கையிருப்பு அளவு, பணப்புழக்க நிர்வாகம் உள்ளிட்ட கூறுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததை அவர் விளக்கினார். மற்றொரு நிலவரத்தில் தபோங் ஹஜி வாரியம் 14 சர்ச்சைக்குரிய முதலீடுகள் வாயிலாக 13 பில்லியன் ரிங்கிட் வரையிலான இழப்பை பதிவு செய்துள்ளது. அதில் 7 முதலீடுகள் முழு இழப்பை எதிர்நோக்கியவை என இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோசிரே அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். இதில் சவுதி அரேபியாவை தளமாக கொண்ட சொத்துடைமை திட்ட நிர்வாக நிறுவனம் அல் ரவுடா ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய இழப்பை சந்தித்ததாக அவர் கூறினார். இதன் காரணமாக தபோங் ஹஜி இந்த முதலீடு முழு மதிப்பிழப்பு எதிர்நோக்கியதாக அங்கீகரிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. அதன் விளைவாக 2024 அதன் மொத்த இழப்பு 1.86 பில்லியனை எட்டியதை டத்தோசிரி அமீர் ஹம்சா சுட்டிக்காட்டினார். இதனிடையே தபோங் ஹஜி மீண்டும் அதன் வலுவான நிலைக்கு திரும்பியுள்ளது. ஒன்றுபட்ட உழைப்பும் அந்நிறுவனம் மீதான அரசாங்கத்தின் முழு கடப்பாடும் அதற்கு பங்களித்ததாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. 2018 தொடங்கி அந்நிறுவனத்தின் சொத்துடைமை அதிகரிப்பு, சேமிப்பு உட்பட அதிகரித்து வரும் வருமான பங்கீட்டின் அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த முன்னேற்றத்தை காண முடிவதாக நிதியமைச்சு ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வாங் சென் பதவி விலகியுள்ள நிலையில் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படாது என தேர்தல் ஆணையம் SPR தெரிவித்துள்ளது. வழக்கத்திற்கு மாறாக ஏற்பட்டுள்ள அந்த தொகுதியின் காலி இடத்தை உடனடியாக நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை என மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி அப்துல் SPRடம் தெரியப்படுத்தியுள்ளதாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ ரம்லான் ஹருன் தெரிவித்தார். இம்முடிவு அரசியலமைப்பு சட்டத்தின் விதி 54 உட்பிரிவு 1 கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனவே P1-4 சுபாங் நாடாளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படாது என அவர் உறுதிப்படுத்தினார். முன்னதாக வாங்சனிடமிருந்து பதவி விலகல் கடிதத்தை நேற்று முன்தினம் அதிகாரப்படியாக பெற்றதாக தான் ஸ்ரீ டாக்டர் ஜொஹாரி மக்களவை சிறப்பு கூட்டத்தில் உறுதிப்படுத்தினார். கொலம்பியாவை ரிக்டர் கருவியில் 7.4 பதிவான வலுவான நிலநடுக்கம் முழுக்கிய நிலையில் விஸ்மா புத்ரா அங்குள்ள மலேசியர்களின் நிலைமையை கண்டறிந்துள்ளது. அந்நாட்டில் வசிக்கும் பதிவு பெற்ற அனைத்து மலேசியர்களும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்களின் இருப்பிடம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் விஸ்மா புத்ரா உறுதிப்படுத்தியது. பெரு லீமாவில் உள்ள மலேசிய உயர் ஆணையம் உள்ளூர் செயலாக்க தரப்புடன் தொடர்ந்து நடப்பு நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளை கொலம்பியாவில் வசிக்கும் மலேசியர்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் செயலாக்க தரப்பின் உத்தரவுகளை பின்பற்றி செயல்படுமாறும் விஸ்மா புத்ரா வலியுறுத்தியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: சுய தரவு கசிவை தடுக்கும் நடவடிக்கைகளை தாய்லாந்து அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. உள் நுழைவு தகவல் கசிவு அதற்கு காரணமாகும் நிலையில் அரசாங்கத்தின் அனைத்து நிறுவனங்களின் தளங்களிலும் பல கூறுகளை உட்படுத்திய நுழைவு அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்துறையின் 300 அதிகமான அதிகாரிகளும் பணியாளர்களும் கடவுச்சொல்லை இற்றைப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளனர். தேசிய இணைய பாதுகாப்பு செயற்குழு பரிந்துரைத்த இந்த நடவடிக்கை சுய தரவு தற்காப்பை வலுப்படுத்தும். அத்துடன் பொதுச்சேவைத்துறை மீதான இணைய அச்சுறுத்தலை குறைக்கும் என அரசாங்க பேச்சாளர் கூறினார். கனடாவின் மேற்கு பகுதியில் நீடிக்கும் வறட்சி காட்டுத்தீ வேகமாக பரவும் அச்சுறுத்தலை அதிகரித்துள்ளது. அப்பகுதியின் மிகப்பெரிய ஏரியில் வரலாறு காணாத அளவுக்கு நீர்மட்டம் குறைந்துள்ளது. அந்த வட்டாரத்தில் இன்னும் 102 தீச்சம்பவங்கள் துடிப்புடன் உள்ளன. மின்னல் தாக்குதலால் காட்டுத்தீ ஏற்படுவதற்கான அதிக சாத்தியங்கள் உள்ளதாக மாவட்ட வனத்துறை அமைச்சர் ரவி பமர் செய்தியாளரிடம் தெரிவித்தார். கனடாவில் பராமரிக்கப்படாத வடதுருவ காடுகள் உள்ளதால் காட்டுத்தீ வேகமாக பரவும் ஆபத்து அதிகமாக உள்ளது. அந்நாட்டின் வெப்பநிலை உலக சராசரியை விட 2 வேகமாக அதிகரித்துள்ளது. ஈரானிய துறைமுகத்தில் அமெரிக்காவின் தடையை மீற முயன்ற பனாமா கொடி பறக்கவிடப்பட்ட வர்த்தக கப்பலை நோக்கி அமெரிக்க உலங்கூர்தி ஏவுகணையை பாய்ச்சியது. தெஹ்ரான் உடனான போரில் வாஷிங்டன் 3 முறையாக கப்பலை வலுக்கட்டாயமாக நிறுத்தியுள்ளது. மேலும் 55 கப்பல்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சன்காம் கூறியது. இவ்வளை ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரானின் துறைமுகங்களில் அமெரிக்காவின் தடைகள் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் என தெஹ்ரான் கோரிக்கையை முன்வைத்துள்ளது. மோஸ்கோ உடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் திட்டம் அமெரிக்க நடுநிலையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக யுக்ரைனிய அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யா அடுத்த மாதம் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலை காரணமாக பயன்படுத்தி படை திரட்டலை அறிவிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவின் நடுநிலை பேச்சாளர்கள் கூடிய விரைவில் பயணம் மேற்கொள்ளவுள்ளதற்கு மத்தியில் ஜெலன்ஸ்கி இவ்வாறு அறிவித்துள்ளார். ஈரான் சண்டையை தொடர்ந்து அவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான அமைதி பேச்சுகள் தடைபட்டுள்ளன. விளையாட்டு பூப்பந்து. 2026 ஆசிய ஆய்ச்சி நகோயா போட்டிக்கு பின் பயிற்றுனர் குழுவை சீரமைக்க மலேசிய பூப்பந்து சங்கம் BAM திட்டமிட்டுள்ளது. ஆயினும் அந்த விவகாரம் இன்னும் கலந்துரையாடு நிலையில் உள்ளதாக BAM அடைவுநிலை செயற்குழு தலைவர் டத்தோஸ்ரீ லீ சாங்வே கூறியுள்ளார். கலப்பு இணை முன்னாள் தலைமை பயிற்றுனர் நோவா விடியாந்தோவின் காலியிடத்தை நிரப்பவும் அந்த முடிவு பரிசீலிக்கப்படுகிறது. தற்போதுள்ள பயிற்றுனர்களின் பங்களிப்பை BAM மதிப்பிடுவதாக கூறிய அவர், செப்டம்பர் 1 தொடங்கி நாட்டின் முன்னாள் பயிற்றுனர் தியோ கோக்ஸியாங் சேவையாற்ற தொடங்குவார் என்றார். நிறைவாக 2026 தாய்லாந்து மன்னர் கின சேபாதக்ரோ. மலேசியா இரண்டாம் நிலை வெற்றியாளராக போட்டியை நிறைவு செய்தது. பேங்காக்கில் நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் தேசிய அணி தாய்லாந்திடம் 2-2 என தோல்வியடைந்தது. இந்த தோல்வி நாட்டின் 38 ஆண்டுகால காத்திருப்பை நீட்டித்துள்ளது. மலேசியா கடைசியாக 1988 அப்போட்டியின் வெற்றியாளர் பட்டத்தை தட்டிச் சென்றது. பதினான்கு முதலீடுகளால் 13 பில்லியன் ரிங்கின் இழப்புகளை சந்தித்துள்ளது தாபோங் அஜி வாரியம். சுபாங் நாடாளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்படாது, தேர்தல் ஆணையம் உறுதி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று 1966 இன்றைய நாளில் இந்தோனேசிய வெளியுறவு அமைச்சர் அட மாலிக் தலைமையில் மலேசியா வந்த 40 பேர் கொண்ட பேராளர் குழுவுக்கு சுபாங் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு நல்கப்பட்டது. பல இனங்களையும் சேர்ந்த ஏறக்குறைய 30,000 பேர் மர்டேகா வெற்றி என்ற முழக்கங்களோடு அக்குழுவை வரவேற்றனர். இந்த அண்டை நாடுகளுக்கிடையேயான மோதல் 1963 தொடங்கிய பின்னர் மலேசியாவில் முதல் முறையாக இந்தோனேசிய கொடி பறக்கவிடப்பட்டதையும் இந்தோனேசியா ராயா பன் ஒளித்ததையும் கண்டு பல கண்ணீர் மல்கினர். 1966 ஆகஸ்ட் 11 ஜகார்த்தா மர்டேகா அரண்மனையில் அமைதி உடன்பாட்டில் கையெழுத்திடுவதற்காக மலேசிய அரசாங்கத்தின் சார்பில் துணை பிரதமர் துன் அப்துல் ரசாக் தலைமையிலான பேராளர் குழு இந்தோனேசியா சென்றதற்கு பதில் பயணமாக இந்த வருகை அமைந்தது. பின்னர் அட மாலிக் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக தேசிய பள்ளி வாசலுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற கட்டடத்தில் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் ஏற்பாடு செய்திருந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார்.
6: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: நம்ம நேர்களுக்கு ரவீன் திரேசா அவின் காலை வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுருக்கோம். ஆரம்பத்துல காலையில பேசிட்டு இருக்கும் போது திரேசா, இன்னைக்கு வந்து ஒரு நாள் அனுசரிக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது உலக எழுத்தழகியல் நாள், வேர்ல்ட் கலிகிராபி டே. அப்படி உங்களுடைய கையெழுத்து அழகா இருக்குமாங்கன்னு கேட்டிருந்தோம். ஏன் இதை மீண்டும் நம்ம சொல்றோம்னாக்கா, இன்ஸ்டாகிராம்ல மூகாம்பிகை ராதாகிருஷ்ணன் சொல்லி நம்ம ஒரு நேயர் ஒருத்தவங்க ஒரு பதிவு அனுப்பியிருக்காங்க. அவருடைய அப்பாவோட கையெழுத்து ரொம்ப அழகா இருக்குமா, அப்பாவுடைய கையெழுத்து புகைப்படமா எடுத்து நமக்கு வந்து அந்த படத்தை இன்ஸ்டாகிராம்ல இன்பாக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அழகா இருக்கு. சிறம்பான்ல இருக்கக்கூடிய நேயர், இந்த மாதிரி நிறைய பேர் அழகா எழுதுறவங்க இருக்காங்க. உங்களுக்கான நாள் இன்று, நல்லா நீங்க கொண்டாடுங்க.
1: அவங்க எவ்வளவு அழகா அந்த படத்தை பதிவு செய்திருக்காங்க. நம்ம பிறகு நம்முடைய சமூக வலைதளங்களை பதிவு செய்யலாம்.
0: கண்டிப்பா
1: அப்பாவுடைய கையெழுத்த மகர் ரசிச்சிருக்காங்க. ஆனா இப்போ நம்ம கேட்க போற கேள்வி இருக்கு இல்லையா, அது ஒரு பொக்கிஷ மாதிரி. ரவி,
0: பொக்கிஷம் அதாவது என்னன்னாக்கா, நம்ம வந்து ஒரு இது ஒரு பழைய பொருள் கூட நம்ம சொல்லலாம். ஆரம்பத்துல பயன்படுத்தி இருந்திருப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பயன்படுத்தாம இருந்திருப்போம். ஆனா சிலருக்கு பார்த்தோம்னா அந்த பொருளை தூக்கி வீசுறதுக்கு மனசே வராது.
1: ஆமா, கடைசி வரைக்கும் கூடையே வச்சிருப்பாங்க, பயன்பாடு இருக்காது. ஆனா கேட்டா இல்ல இல்ல இல்ல, அது அங்கேயே வைங்க, நான் பயன்படுத்தினாலும் பரவாயில்லைங்க, எனக்கும் அதுக்கும் ஒரு உணர்வு ரீதியான ஒரு பந்தம் இருக்கு, அது என்னுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா பாதுகாப்பா பாதுகாப்பாங்க.
0: உதாரணத்திற்கு ஒரு பேனா, ஒரு கடிகாரம், அப்புறம் ஏதாவது ஒரு புத்தகமா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், இன்னமும் ஒரு சிலர் வந்து அது வந்து புதிய வாகனம் இருந்தாலும் கூட இந்த வாகனம் மாதிரி எனக்கு வராது. ஏன்னு கேட்டா, அது வந்து ஒருவேளை முதல் சம்பளத்துல நான் வாங்கின ஒரு பொருளா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அல்லது ரொம்ப ஒரு முக்கியமான நபர், உங்க மனசுக்கு நெருக்கமான நபர் அதை வாங்கி கொடுத்ததுனால அதை தூக்கி வீசுறதுக்கு உங்களுக்கு மனசு வராது.
1: சில நேரம் வாகனம் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அவங்களை விட்டு சென்றவங்க மறைந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பயணம் செய்திருப்பாங்க, அவங்க நினைவாக கூட வைத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது உயிரில்லாத பொருட்கள் நீங்க பயன்படுத்தல ஆனா பக்கத்திலேயே பாதுகாக்கிறீங்கன்னா இப்போ எங்க கிட்ட அழைத்து சொல்ல போறீங்க.
0: இதுல ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்கு திரிசா. இதுல எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, ஆரம்பத்தில் இந்த பொருள் நான் வாங்கும் போது நான் வேற ஒரு சூழல்ல இருந்தேன், ஆனா இப்ப என்னோட வாழ்க்கை வந்து மாறிடுச்சு, அது வந்து என்னோட கஷ்ட காலத்துல கூட இருந்துச்சு, ஆனா இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு நான் வந்திருக்கேன், அந்த பொருளை வந்து விற்கிறதுக்கோ வீசுறதுக்கோ எனக்கு மனசே இல்லைங்க அப்படி கூட சொல்றவங்க இருக்காங்க.
1: அது என்னமோ உண்மைதான். வாழ்க்கையில நம்ம எதுவும் இல்லாம அந்த சுழியத்துல இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப எது யாரு கூட இருந்தாங்களோ அவங்களை எப்படி நான் விட்டு கொடுக்குறதுன்னு சொல்றீங்களா, அழைத்து சொல்லுங்க கேட்கலாம்.
0: 2282573333 அல்லது 4768 ஒருவேளை அழைப்பு கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கமா வாங்க, அங்க குரல் பதிவு அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா அங்க கூட நீங்க எங்களுக்கு அழைத்து பேசலாம்.

0: கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அத மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.
1: வணக்கம் மின்னலில் நிதி நிர்வாக ஆலோசனைகளுடன் நிதி நிர்வாக ஆலோசகர் கயல்.
2: பெரும்பான்மை மக்கள் பாத்தீங்கன்னாக்க இந்த வரவு வரும்போது என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுவோம். மிச்சம் எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதான் அந்த மாதத்துக்கான வாழ்வியல நம்ம பயன்படுத்துவோம். அந்த எல்லாத்தையும் செலவு பண்ணி மிச்சம் மீதி எவ்வளவு இருக்கோ அதை தான் வந்து சேமிப்பாங்க. இல்ல சில நேரத்துல அறிவே இருக்காது. தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு செலவு வந்துச்சுன்னா அந்த நேரத்துல அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. சோ இதை வந்து எப்படி தவிர்க்கணும்னா, அந்த ரூல் ஆஃப் வாய்ன்னு சொல்லுவாங்க. வரவை வந்து இந்த வாய் ஷேப்ல மூணா பிரிக்கிறது. ஒன் தேர்ட் வந்து செலுத்தணும். அப்ப நம்ம இப்படி செய்யும் போது முதல் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் உருவாகும். நம்ம அந்த ஒன் தேர்ட் குள்ளதான் செலவு செய்வோம். சோ இப்போ ஒரு டிசிப்ளின் வந்து நம்ம உருவாக்கிட்டோம்னா, நாளைக்கு என்ன பிரச்சனை திடீர்னு நம்மளுக்கு ஒரு ரிட்ரேஷ்மெண்ட் நடந்துச்சு, ஒரு வேலை போயிடுச்சு, இல்ல ஒரு உடல்நிலை குறைவானால வேலை செய்ய முடியலையோ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த சேமிப்பு தான் நம்மளுக்கு உதவி செய்யும். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு பேலன்ஸ் லோன் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இப்ப இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இருந்தா தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். இப்ப லெட்ஸ் சே ஒரு காடி மாத்தவோ இல்ல ஏதாவது செய்ய போறதுன்னா, கூட எங்கேயோ வரவு வந்தா மட்டும்தான் நம்ம இதை செய்யணும். ஒவ்வொரு வாட்டியும் வந்து கூட வரவு வரும்போது அது மூணா தான் பிரிக்கணும். நம்ம மூணா பிரிக்கும் போது நம்ம அந்த வாழ்வு தரத்தை வந்து நம்ம சரியா கொண்டு போக முடியும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பிரச்சனை எமர்ஜென்சி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் வந்துட்டு நம்மளை சமாளிக்கக்கூடிய ஒரு தருணம் நம்ம உருவாக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூல் ஆஃப் வாய் இதை போட்டு நம்ம மாதந்தோறும் வரவை வந்துட்டு நம்ம பிளான் பண்ணோம்னா எல்லாமே நம்மளுக்கு கரெக்டா போகும்.
0: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1-1-9-7-2-1-1-9.
1: சரி, நம்ம ஒரு பொருள் அல்லது உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உணர்வோடு சேர்ந்து பயணிக்கிறது எது, ஆனா அதை நீங்க பயன்படுத்த மனசுலன்னு கேட்டிருந்தல ரவீன். இதுல பாத்தனா வெவ்வேறான சூழல கூட நம்ம கொண்டு வரலாம். இப்ப ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு முதல் பொருள் வந்து ஒரு பொருள் கிடையாது, அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னோடியா இருக்கு. அவங்களுடைய முயற்சி, வெற்றி, முதல் போராட்டத்தின் நினைவாக வெற்றி பெற்ற தொழில் முனைவர்கள் எல்லாமே அந்த முதல் பொருளை வச்சிருக்காங்க. இந்த பக்கமா நம்ம கடந்து வந்த வாழ்க்கையில நிறைய பேர் எங்க ஆரம்பிச்சேன்றத நினைவு படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பொருளையும் வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில உயர உயர கடந்து வந்த பாதையும் உதவி செய்த மனிதர்களையும் மறக்க கூடாதிருக்காக இந்த பொருள்.
0: சரி, அடுத்து யமுனா நம்ம நிகழ்ச்சியில அழைத்திருக்காங்க, சொல்லுங்க யமுனா.
2: இல்ல, ஹஸ்பண்டோட மொத மொத அவர் பாய்ச்ச அந்த கன்சீல் காடி, ஓகே, அது வந்து அவரு 19 வயசுல 18 வயசுல இருக்கும்போது அவங்க வீட்டுல வாங்கிருப்பாங்க போல. அவரு வந்து 17-18 வயசு, ஏன்னா அவர் அதுலதான் கார் பழகினாரு. ஆரம்பத்துல காடி பழகி லைசன்ஸ் எடுத்து அப்ப பாய்ச்சாங்க, அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க. இவர் வச்சிருந்தாரு, மாத்தி மாத்தி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அவங்க வீட்லயும் அதை கிளியர் பண்ணிருவோம்னு சொல்லும் போது, இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நானும் அவரும் விரும்புற காலத்துல அந்த கார்லதான் போவோம். சோ அப்ப இப்ப கடைசியா போன வருஷம் அவங்க ஃபேமிலி சொன்னாங்க, அது கிளியர் பண்ணிடுவோமா, 20-25 வருஷம் மேல ஆகுதே அப்படின்னு. இல்ல இப்ப வேண்டான்னு சொல்லிட்டு அவரே எடுத்துட்டு வந்துட்டாரு. எடுத்துட்டு வந்து, இல்ல இந்த காடி எனக்கு கிளியர் பண்ண மனசே வர மாட்டேது, இதுல ரொம்ப மெமரி இருக்கு, இப்ப இத வந்து ஒரு மாதிரி செஞ்சு திருப்பி எல்லாமே ரெடி பண்ணிடுறாரு, அடுத்து பெயிண்ட் பண்ண போறாரு. அதுவும் அந்த ஒரிஜினல் பெயிண்டே தான் பண்ணணுமா, அப்பதான் அந்த மெமரி இருக்கும்ன்றாரு. அடுத்து இப்ப பையன் 2 வருஷத்துல எஸ்பிஐ முடிச்சோம், அதுலதான் கார் பழக வைக்கணுமா.
0: இப்ப அவர் 18 வயசுல அந்த வாகனத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றீங்க, இப்ப அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்?
2: அவருக்கு இப்ப 44 வயது
0: பாருங்க, அவருக்கு வந்து அது ஒரு அனுபவம், அது வளரும் போது கூட இருந்திருக்கு.
2: அவங்க வீட்டுல அதை கிளியர் பண்ணலாம் கிளியர் பண்ணலாம், அப்பப்ப அந்த பேச்சு வரும்போது அவரு தான் அதை ஹோல்ட் பண்ணுவாரு. இருக்கட்டும், அது பாத்துக்கு இருந்துட்டு போதே விடுங்க, ஏன்னா மத்த கார் இருக்குறது, அதனால அதை வேணான்னு வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்ப பைனலா இல்ல அது நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாம் செய்யறாரு. சோ இந்த காடி நல்லா ரெடி ஆகட்டும், பையன் முடிச்சாலும் இதுலயே அவரு பழகட்டும், நான் பழகன கார்ல என் பையனும் பழகட்டும்.
0: அப்ப அந்த அந்த வாகனம் வந்து 3வது தலைமுறையை பாக்குது.
1: மற்றவர்களுக்கு அவங்களுடைய பார்வையில வெறு வாகனமா தெரியும், ஆனா அவங்களுடைய கணவருக்கு வந்து அது உணர்வு, ஒரு வாழ்க்கை, ஒரு எதிர்காலம் இல்ல.
2: ஆமா, எனக்கு நாங்க ரெண்டு பேரும் விரும்பும் போது அதுல டிராவல் பண்ணோம், 19-20 வயசு காடி படத்தை அனுப்பி விடுறேன்.
0: அனுப்புங்க அனுப்புங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கலாம், ஒரு பொருள் இன்றைக்கு வந்து நீங்க ஒருவேளை பயன்படுத்தாம இருக்கலாம், ஆனா தூக்கி வீசுறதுக்கு உங்களுக்கு மனசே இருக்காதுங்க, கொஞ்சம் அழைத்து சொல்லுங்க. 2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: நம்ம நேர்களை அவ்வளவு பேர் இன்றைக்கு அழைத்துட்டு இருக்காங்க. ஒரு பழைய பொருள் வீசுறதுக்கு உங்களுக்கு இன்னும் மனசு வராம நீங்க வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி இருந்தோம், கேட்டு
1: இருந்தோம். நேர்களை சொல்லும் போது ஒரு கணம் கண்கலங்க வைக்கிறதுல
0: லாஷினி வந்திருக்காங்க. சொல்லுங்க லாஷினி.
2: ஆக்சுவலி வந்து என் பிள்ளைங்களோட புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல இருந்து, சோ அந்த புக்ஸ் இப்ப வந்து என் பையனுக்கு வந்து 12 வயசு ஆயிடுச்சு. சோ அவரோட புக்கு கடிக்கால இருந்து இப்ப வரைக்கும் நான் புக் வந்து வச்சிருக்கேன் ஒரு பாக்ஸ்ல. இன்னும் வச்சிருக்கேன், நான் வீசல. என் ஹஸ்பண்டும் சொல்லிட்டாரு, எடுத்து இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கேன், இந்த புக் எல்லாம் வீசக்கூடாது. நான் வந்து அவரு மொத மொத எழுதின புக்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் வச்சிருக்கேன். என்னோட மகளோட புக் கூட நான் வச்சிருக்கேன், எனக்கு ரெண்டு பிள்ளைங்க.
0: ஏன்னா இப்ப எனக்கு எப்படினாக்கா, நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம், சின்ன வயசுல நம்ம எப்படி எழுதணும் என்ன படிச்சோம் நமக்கு ஞாபகமே இருக்காது. ஆனா நீங்க எடுத்து வைத்திருக்கீங்க, பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க காமிக்கலாம், நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாரு என்ன பண்ணிருக்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நான் வளர்ந்த முறையும் அப்படியா இருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா எங்க அம்மா வந்து என்னோட ரிப்போர்ட் கார்ட்ஸ் இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் 1 ரிப்போர்ட் கார்ட்ஸ், ஆத்திச்சூடி, மொத மொத நாங்க படிச்ச ஆத்திச்சூடி, அது ஒரு ஆரஞ்சு கலர் இதுல இருக்கும் அந்த முந்திக்கு அட்டை.
0: ஆமா,
2: அந்த ஆத்திச்சூடி நான் வச்சிருக்கேன், இப்ப வரைக்கும் நான் வச்சிருக்கேன். நான் காய்ச்ச சின்னோண்டு குட்டி அகராதி, குட்டி அகராதி, அது ஹேண்ட் கேரி பாக்கெட் கேரி, அது வந்து ஸ்டாண்டர்ட் 1 வாங்கினது, அம்மா வாங்கி கொடுத்தது, இப்ப வரைக்கும் வச்சிருக்கேன். எங்க அம்மா மேபி வச்சிருந்ததுனால நான் வந்து அதோட பழக்கம் எனக்கு இப்ப கூட இருக்கு நினைக்கிறேன். அதனாலதான் நினைக்கிறேன்.
1: நாங்க என்ன நினைக்கிறோம்னா லாஷினி நூலகம்னு வைக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க என்ன
2: நினைக்கிறீங்க?
0: இல்ல, நீங்க சொல்றது பார்த்தா அகராதி புத்தகம் இப்படியா வருது கதை.
1: நீங்க உண்மையா நடமாடு நூலகம் போங்க.
2: இல்ல, என்ன வீசுறதுக்கு மனசு வரல, அது எப்படி நீங்க வீசுவீங்க? அதனாலதான் இருக்கலாம் நினைக்கிறேன்.
1: பரவாயில்ல, அவரு திருமணம் ஆகி குழந்தை பிறக்கும் இல்லையா, இந்தாங்க உங்க அப்பா எழுதுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஆமா, தலைமுறை தாண்டி புத்தகம் சொல்லி பெயர் வைத்து கொடுத்துருங்க. சரியா?
2: தேங்க்யூ.
0: கதையை கேட்கும் போது ஒரு பாடல் ஞாபகம் வருது, அந்த பாடல் அடுத்து நம்ம கேட்கலாம்.
2: ஓகே, தேங்க்யூ போத் ஆஃப் யூ.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்திருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 0301-7-29-19
1: மடானி உங்களுக்காக.
2: சமூக கல்லூரிகளிலும் பல்நுட்ப கல்லூரிகளிலும் பயிலும் B40 குடும்ப மாணவருக்கு உயர்கல்வி அமைச்சின் உதவி. ஒவ்வொரு தவணைக்கும் தலைக்கு 2400 ரிங்கிட் வழங்கப்படுகிறது.
1: மடானி உங்களுக்காக.
3: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

0: பசுபாலன் சொல்லுங்க, என்ன பொருள் இன்னும் வீசாம வச்சிருக்கீங்க?
1: மோட்டார் பைக் 83 வாங்கின மூணாவது மாசம் இன்னும் நான் வச்சிருக்கேன். ஓடல, ஆனா ஒரு நல்ல ஓடுற கண்டிஷன் தான் அது. 43 வருஷம் ஆச்சு அந்த பைக் வீட்டுல இருக்கு என்கிட்ட. அந்த மோட்டர் பைக் வாங்கும்போது என் வைஃப் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் தான். அப்ப அவங்கள ஏத்திட்டு போக வருவேன், அப்புறம் பிள்ளைங்களையும் ஏத்திட்டு போவேன்.
0: ஜீவமலர் கிட்ட என்ன பொருள் வீசாம அப்படி இருக்கு?
2: என்கிட்ட வந்து நானு பிரைமரி ஸ்கூல்ல இருந்து செகண்டரி ஸ்கூல் நான் படிச்ச போன பஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்ப டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க.
3: என்னென்ன வர்ணத்துல வச்சிருக்கீங்க? சிவப்பு இருக்கும், மஞ்சள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் தானே?
2: மஞ்சள் அப்புறம் ப்ளூ கலர், இது எல்லாமே நான் வச்சிருக்கேன். இன்னும்
0: ஐனிஷ் கிட்ட என்ன பொருள் இருக்கு?
4: ஓகே, பொருள்னு சொல்ல முடியாது, உடுப்பு. உடுப்பு எலும்பா இருக்கும் போது பாய்ச்ச உடுப்புங்களா, இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை நான் திரும்ப எலும்பாவி அந்த சட்டைகளை போடுவேன். அது ரொம்ப வருஷம் சட்டையாச்சு, தெரிஞ்சு எனக்கு.
0: எத்தனை வருஷம்?
4: 15 வருஷம்.
3: அப்ப நீங்க 15 வருடம் உழைப்ப போடணும் இல்லையா?
0: லோகேஸ்வரி கிட்ட இன்னும் மறக்காம, அதாவது பயன்படுத்தாம இருக்கிற பொருள், வீசுறதுக்கு மனசு வராத பொருள் என்ன?
5: என்னோட பிள்ளைகளோட பொருள் தான் அது. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட முத முத நான் கட்டி விட்ட அருணாக்குடியில இருந்து, அவங்களோட சிலங்கையில இருந்து, அவங்களுக்கு நான் முத போட்டு விட்ட உடுப்புல இருந்து எல்லாத்தையுமே வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். தூக்கி விட மனசே வரல, ஏன்னா அது இன்ன வரைக்குமே நான் அவங்கள்ட்ட வந்து காமிச்சுட்டு இருக்கேன். எனக்கு 3 குழந்தைங்களா, அவங்கள எல்லாத்தோடையும் அந்த குழந்தை பிறந்தோடனே கையில அந்த டேக் கட்டுவாங்க இல்லையா, அது முத கொண்டு அந்த எல்லாம் நான் வச்சிருக்கேன்.
0: ஜெனிஃபருக்கு சொல்லுங்க எப்படி?
6: அப்பாவோட மோட்டோ சைக்கிள் வந்து ஆக்சுவலி எங்க கூட வந்து 27 இயர்ஸா இருக்கு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த மோட்டோ சைக்கிள் வந்து யாருமே பயன்படுத்தல, அது அப்படியே வீட்டுல அவரோட ஞாபகமா இருக்கு. எனக்கு வந்து அது ரொம்ப பிரஷஸ், ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் மோட்டோ லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மோட்டோ சைக்கிள் தான் நான் வந்து பயன்படுத்தி அம்மாவை ஏத்திட்டு போறது, கடிச்சி தம்பியை டியூஷன் கேட்டு போறது, இப்படியாக அதை நான் பயன்படுத்தி கொண்டேன். சோ அது ஒவ்வொரு தடையும் பார்க்கும் போது எனக்கு அது ரொம்ப பிரஷஸ்.
0: இந்த மாதிரி நிறைய நினைவுகளை நேர்கள் தொடர்ந்து நம்மோட அழைத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வந்து ஒரு பழைய பொருள் நீங்க பயன்படுத்தாம இருப்பீங்க, ஆனா தூக்கி வீசுறது உங்களுக்கு மனசும் இருக்காது. நிறைய பேர் சொல்லிருப்பாங்க, அது ஏன் வீட்டுல இன்னும் அடைச்சிக்கிட்டு இருக்கு, எடுத்து வீசினாதான் என்னவா அப்படின்னு சொல்லி.
3: அது என்னன்னா, அந்த சுற்றி உள்ளவர்களுடைய பார்வைக்கு வந்து இது என்ன எடுத்து வீசலாமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தொந்தரவா தெரியும். ஆனா அந்த ஒரே ஒருத்தருடைய அந்த வாழ்நாள்ல அதுதான் வாழ்க்கைய மாற்றிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கும்.
0: சரி வாங்க, அடுத்த பாடல நம்ம நிகழ்ச்சியில கேக்கலாம்.

0: இன்றைக்கு நம்ம நேர்களை அழைத்து பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நீங்க பாருங்க, உங்க வீட்டுல பயன்படுத்தாத ஒரு பொருள், அது கொஞ்சம் உணர்வு பூர்வமானதா இருந்தா நீங்க வைத்திருக்கிறது தவறு இல்ல, ஆனா அது பயன்படுத்தாம அப்படியே அங்க இருக்குன்னா அது நீங்க வேற ஆளுக்கு கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா அது வீசிடலாம் இல்லையா?
1: ஆமா, ஆனா அந்த பொருள் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு நினைவு, ஒரு நன்றி கடன். வெற்றி கடந்து வந்த பாதையை திரும்பி பாக்குறதுக்கு உங்களை நினைவுபடுத்திக் கொண்டேதான் இருக்கும்.
0: சரி, மெய்யழகன் படத்துக்காக ஒரு காட்சி இருக்குங்க. அந்த காட்சியை முதல்ல நம்ம கேட்போம், கேட்டதுக்கு அப்புறமா பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறமா செய்திகளும் இடம்பெறவிருக்கின்றன. அதனால தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.
2: சைக்கிள் ஒரு வகையில சகலத்தையும் மாத்திருச்சுதான். எங்க அப்பா சம்பாதிச்சது, நான் படிச்சது, என் தம்பி காலேஜுக்கு போனது, என் கல்யாணத்து கூட அதெல்லாம் வந்து இறங்கினேன். உங்க சைக்கிள் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், என் வாழ்க்கைய வேறதான். இது இல்ல
3: நீங்க இளமை, புதுமை, இனிமை.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். தபோங் ஹஜி வாரியம் மீதான ஒவ்வொரு ஆக்கப்பூர்வ விமர்சனங்களும் பொறுப்பான நடவடிக்கையுடன் கையாளப்பட வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஸயீத் அமிரி வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் நீண்டகால சர்ச்சை